0: has always been a big part of this, and he's also a known singer. And I've been learning from Karthik Ramalingam since I was about 4 years old. And yep.
1: அதே போல இது வந்து என்னோட நாலாவது தடவை நான் இந்த ப்ரோக்ராம்ல பாடுறது. எப்பவுமே பிரபா பாலகிருஷ்ணனோட தான் பாடுறேன்னா, இந்த முறை ஒரு டிஃப்ரெண்டா ஆதித்யா பிரபாகரனுடன் பாடுகின்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆதித்யா, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா?
0: Yes, I'm very excited to sing with not Sangeetha Kokilan, but for me, Tulasi Mami. I'm very excited. Yeah.
1: Okay, so first song ukku poma?
0: Yes.
1: அதுக்கு முன்னால ஆதித்யா, செகண்ட் சாங் என்னன்னு ஒரு க்ளூ கொடுப்போம். ஓகே, ஸோ இந்த படம் வந்து 1986ல வந்தது. இளையராஜா அவர்களோட மியூசிக்கில், வைரமுத்தோட இசையில் சத்யராஜும் ரேகாவும் நடிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலி சத்யராஜ் வந்து எப்போவுமே வில்லனாக நடிச்சிட்டே இருந்தார். பட் இந்த படத்துக்கு அப்புறமா தான் எல்லாருமே அவரை ஹீரோவாக அக்செப்ட் பண்ணினாங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படம். நீங்கள் எல்லாருமே அதை கொஞ்சம் இந்த க்ளூவோட அந்த என்ன பாட்டுன்றதை யோசிச்சுட்டு எங்களுக்கு வந்து கால் பண்ணி சொல்லுங்கோ.
0: Yes, also to watch or listen live, please join in on TVHD TV, CMR 101.3 Tamil HD Radio, Tamil Vision International Facebook, and please call us on the phone 416-292-4059.
1: உங்கள் எல்லோருடைய கால் தான் எங்களுக்கு ஊக்கத்தை தரும். உங்களது டைம் பார்த்து எங்களுக்கு கால் பண்ணுங்கோ. ஒவ்வொரு கால்ஸும் வந்து எங்களை உற்சாகப்படுத்தினா எங்களுக்கும் பாடுறதுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கும். பாடி முடிகிறதுக்கு பாட்டு முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு 30-40 செகண்டுக்கு முன்னாடி கால் பண்ணுங்க. அப்போதான் உங்களால் கால் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சாங் நாங்கள் இன்றைக்கி பாடுறது வந்து முதலாவதாக 1985ல் வந்த படம் தென்றல் என்னை தேடும் படத்தில் இளையராஜாவோட மியூசிக்கில் மோகனும் ஜெயஸ்ரீயும் பாடியிருக்கிறாங்க. நல்ல ஒரு பாட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் சாங்குக்கு நாங்கள் போவோம். ஓகே.

0: இவ்
1: இணைப்பில் இருக்கும் முதல் நேயர், ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம், நான் நிர்மலண்ணா கலைக்கிறேன். எப்படி இருக்கிறீர்கள் ரெண்டு பேரும்?
1: சுகமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க நிர்மலண்ணா?
2: சுகமாக இருக்கிறேன். அமேசிங் சிங், இன்றைக்கு எனக்கு கொஞ்சம் டல் டே. ஆனால் உங்கள் இந்த பாட்டை கேட்டோடனா பட்டாம்பூச்சியாக பறக்கிறேன். தம்பி, யுவர் சிங்கிங் அமேசிங், யுவர் சிங்கிங் இஸ் அமேசிங். Good, both of you singing is amazing.
1: Thank you so much.
2: God bless you. அடுத்த பாட்டு வந்து அடி ஆத்தாடி என்று வெறும் இதுல கடலோர கவிதை இல்ல.
1: க்ளோஸா வந்துட்டீங்க பாப்போம்.
2: ஆனா நீங்க சொல்லணும், எனக்கு கொஞ்சம் அன்சாட்டி கூட.
1: நான்
2: பாப்போம், மீண்டும் இணைகிறேன்.
1: மீண்டும் இணையுங்க. உங்கள் அழைப்புக்கு எப்பவுமே நாங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். Thank you for your time.
0: Thank you so much.
1: அடுத்த நேயர்,
3: வணக்கம். வணக்கம் டான்மே சந்திரன், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ஓ, நலமா மாட்சி இருக்கும். அருமையான பாடலுடன் ஆரம்பித்திருக்கீங்க. நல்லொரு குரல் வளம் ஆதியா செலுத்தவில்லை. நினைக்க இந்த ரெண்டு வருடத்துக்கு முன்னம் அவரது தந்தையாருடைய பிறந்த நாளில் பார்த்திருந்தேன். மேடை நிகழ்ச்சியில் இப்பொழுது அவரை பார்க்கிற மிக மகிழ்ச்சியாக்கின்றது. உங்களை போற கலைஞர்களும் எல்லோருமே உங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து பாடுங்கள். அடுத்த பாடலுடன் வருகின்றேன்.
1: Thank you for your calling.
0: Thank you.
1: Thank you. அடுத்த நீங்க
4: வணக்கம். சோ மாரா வைக்கிற நலமா இருக்கிறீங்களா? இருக்கிறோம்.
1: வணக்கம், நாங்க நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
4: சிறப்பான பாடல் கண்டா பாடி தந்தீங்க. சரியான இன்னைக்கு நம்ம ஒரு ஆசிரியர் ஒரு குருவும் சீசனும் மாதிரி நிக்கிறீங்க மேடையில. சிறப்பான பாடல். அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன் கடலோர கவிதைகள் இருந்து கொடியிலே மல்லிகை பூவா இருக்கலாம் யோசிக்கிறேன். பாக்கலாம்.
1: நீங்க ட்ரை பண்ணதுக்கு நன்றி. நாங்க காலர்ஸ பார்த்துட்டு என்ன பாடுறோம்னு சொல்றோம். தேங்க்யூ, உங்களை கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
4: நன்றி, நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
1: அடுத்த நேய, ஹலோ.
5: இனிய மாலை வணக்கம் இருவருக்கும். ரவிசங்கர் பேசுறேன்.
1: ஓ ரவிசங்கர், எப்படி இருக்கீங்க?
5: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க சுகமா இருக்கிறோம்.
5: சங்கீதா அண்ட் ஆதித்யா, யூ கைஸ் ஆர் ராக்கிங்.
0: தேங்க் யூ.
5: ஆதித்யாவுக்கு இந்த வாய்ஸ் இப்பதான் அப்படியே கொஞ்சம் மெச்சூர் ஆகி வருது.
0: எஸ் எஸ் இட்
5: டேக் அனதர் இயர் ஆர் 2 டு கெட் எ வெரி மெச்சூர்ட் மேல் வாய்ஸ்.
0: எஸ்
5: பட் பியூட்டிஃபுல் சிங்கிங். ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பாடுனீங்க. நல்லா இருக்கு.
1: தேங்க் யூ சோ மச். உங்களை போல கால் பண்ற ஆட்கள் எல்லாரும் இப்படி சொன்னா தான் எங்களுக்குமே பாடியக்குல ஒரு சந்தோஷமாக இருக்கும்.
5: ஆமா, அவரோட த்ரோட் இப்பதான் கொஞ்சம் அப்படியே வந்துட்டு மேன்லி வாய்ஸ் வரணும். இஸ் ஸ்டில் இன் தி இன்டர்மீடியட் ஸ்டேஜ்.
1: தேங்க் யூ வெரி குட். தேங்க் யூ கால் பண்ணதுக்கு.
5: பாடல் நினைக்கிறேன் அடி ஆத்தாடி அல்லது கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே, அது நினைக்கிறேன். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கு. கடலோர கவிதைகள்
1: ட்ரை நாங்க சொல்றோம்.
5: ஓகே ஓகே, நல்லா பாடுங்க. வாழ்த்துக்கள்.
1: தேங்க் யூ. தேங்க் யூ.
5: தேங்க் யூ.
1: மற்ற கால் பண்ற எல்லாரும் அப்படியே லைன்ல இருங்க. நாங்க ரெண்டாவது பாட்டு பாடிட்டு அப்புறமா உங்களோட தொடர்பு கொள்கின்றோம். ஸோ அதே இப்ப செகண்ட் பாட்டு பாடப்படும். இனி வந்து மூன்றாவது பாட்டு, அது வந்து ஆதித்யா என்னோட சோலோ, ரைட்? ஓகே.
0: ஸோ எக்ஸைட்டட்.
1: ஓகே. ஸோ இது வந்து 1991 வந்த படம். இளையராஜா அவரோட இசையில் வந்து பி சுஷீலா அம்மா பாடியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து இந்த பாட்டிலேயே 2 வேர்ஷன் இருக்குது. ஒன்று வந்து சுஷீலா அம்மா சோலுவாக பாடியிருக்கிறாங்க, அடுத்தது வந்து ஜேசுதாஸ் அவர்களும் சுஷீலா அம்மா அண்ட் சித்ரா அம்மா ரெண்டு பேருமே மூணு பேரும் இணைந்து பாடியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ நாங்கள் இப்போ ரெண்டாவது பாட்டுக்கு போகிறோம்.
0: எஸ்

0: you.
1: Thank you.
0: அழைப்பில் அடுத்ததாக
2: நீங்க இருவரும் எப்படி இருக்கிறீங்க?
0: சுகமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். நன்றி. நீங்கள் இருவரும் பாடினதை கேட்டுக்கொண்டிருந்தான் உங்களோட இனிமையான குரல் அழகாக இருவரும் பாடிக்கொண்டிருக்கிறீங்க. இப்போ வாங்க பாடல் எனக்கு அதிகம் பிடித்த பாடல், அடிக்கடி கூட விரும்பி கேட்கிற பாடல், அதுவும் சிறப்பாக பாடுனீங்க. நீங்கள் அந்த மெட்ட விட கதைக்கிற விதம், அன்பாக கதைக்கிற விதங்கள் நல்லா இருக்கிறது. எல்லாத்துக்கும் சேர்த்து என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.
0: நன்றி. உங்களுக்கு தான் முதலில் நாங்கள் நன்றி செலுத்த வேணும். ஏனென்றா இப்படி கால் பண்ணி எங்களை எல்லோரையும் ஊக்கப்படுத்துறதுக்கு உங்களுக்கு முதல்ல நன்றிய சொல்றோம்.
2: நன்றி.
0: நன்றி. அடுத்த நேயர், ஹலோ.
3: ஹாய் டீச்சர், ஆதித்யா ஷோபனா கிடைக்கன். நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பாடுறீங்க. கீப் சிங்கிங் அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹியரிங் தி ரெஸ்ட் ஆஃப் தி சாங்ஸ்.
0: தேங்க் யூ சோ மச் ஷோபனா.
1: ஹவ் ஆர் யூ லைக்கிங் இட் சோ ஃபார்?
3: Yeah, it's really good. I like the song selections, and like the song that you just sang was one of my favorite songs, so enjoying it so far.
1: Thank you. Next caller.
4: Vanakkam.
0: Vanakkam.
4: Vanakkam.
0: Vanakkam. யார் பேசுறீங்க?
4: நான் முரளி கதைக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: ஓ, நன்றா இருக்கு. நான் உங்க பாட்டை ரசிச்சு கொண்டிருக்கேன். நான் நினைக்கிறேன் இந்த பாட்டு டெஃபினெட்லி இதைத்தான் இருக்கும் நினைக்கிறேன். பூங்காவியம்

0: வாரோ. நான் பாட்டு
1: அருமையாக பாடுனீங்க.
0: நன்றி நன்றி.
1: நல்ல
0: சொல்லுங்க.
1: இன்னும் பாத்துட்டு மிச்சாக்கல உங்களுக்கு பாட்டை கன்ஃபார்ம் பண்றோம்.
2: நீங்கள் நல்லா பாடுறீங்க, நல்ல அழகான குரல், இது போல நல்லா பாடுறீங்க, ரசிச்சிட்டு கேட்டுட்டே இருக்கோம். Keep singing.
1: Thank you so much. Thank you for your kind words.
2: No problem. Nandri.
1: Aditya, ninga pesunga avoda.
3: How do you like our singing so far?
2: Yeah, nalla paadringa. Rendu pera nalla. Unga voice nalla irukku. Nalla oru arumiyana kural valam isai ella nalla irukku. Nalla paadringa. Nalla uchadi pora. Alaga irukku.
1: Ippa rendu paattume ungalku pidichada?
2: Romba pidichada. Nalla paattu.
1: Thank you so much.
2: Nandri.
1: Thank you. Adutha neya. வணக்கம்.
4: வணக்கம். நான் பாபு நாகேஷ்.
1: பாபு நாகேஷ் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
4: அருமையா. அந்த உங்களோட கொடியிலே மதியப்பூ அருமையாக இருந்தது. அவர் 13 வயது இளைஞரின்படி அவருக்கு என்ன குரல் என்ன வந்த சரியான குரல் என்ன வரையில, ஆனா மிகவும் சிறப்பாக பாடுகிறார். நல்ல எதிர்காலம் இருக்கிறது அவருக்கு. உங்களது குரல் ஜானகியமான குரல் மாதிரியே இருந்தது. என்ன
1: தேங்க் யூ சோ மச்.
4: பறக்கும் திசையேது அந்த பறவறியாது. எனக்கு இதுதான் பிடிச்ச பாடல். ஜெயச்சந்திரன் ஜானகியம்மோட பாட்டு.
1: எல்லோருமே
4: தொடர்ந்து பாக்குறேன்.
1: எல்லாரும் நல்லா பாடுறீங்க. Thank you so much.
3: We'll be moving on to the next song. We're going to give the clue. Callers, please wait for the next song.
1: So next song வந்து இது வந்து 1969 வெளிவந்த படம். நடிகர் வந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடிச்சிருக்கிறாங்க. இந்த பாட்டை வந்து பாடியிருக்கிறது வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் சுஷீலா அம்மாவும் பாடியிருக்கிறாங்க. அதில் ஒரு ஸ்பெஷல் க்ளூன்னு சொன்னால், எஸ்பிபி அவரோட முதலாவது தமிழ் பாடல், எல்லோருக்கும் மிகவும் பிடிச்ச பாடல், முதலாவது ரிலீஸ் ஆயின தமிழ் பாடல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சாங்குக்கு போவோம்.
5: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஏ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-292-4059.

0: agree?
1: That was beautiful, Tulasiwami. That's so nice.
0: Thank you, Aditya. அடுத்த நேயர்.
2: வணக்கம் தர்மேசந்திரன். அருமையான பாடல்கள், அருமையான தெரிவுகள், உண்மையில் எனக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி எடுத்து வரும் டிவியை சிஎம்ஆர் கலைஞர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாடல் வந்து ஆயிரம் நிலவே வா, ஓர் ஆயிரம் நிலவே வா. அடுத்த நினைக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சி நிச்சயமா ஆத்தியாவும் பிரபாகம் வந்து பாடுவார்கள் என்று கூறி வாழ்த்து மீண்டும் பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி உங்களது காலுக்கு. நன்றி.
1: Thank you for the guest too.
3: வணக்கம். வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
3: அருமையா பாடிக்கொண்டிருக்கிறீங்க. அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன் இயற்கை என்னும் இளைய கன்னி, அந்த பாடல் நான் இருக்கும் நினைக்கிறேன்.
0: எம்ஜிஆரோட படம் என்று
3: சொன்னாங்க. அப்படி என்று சொன்னால்
0: எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இணைந்து நடித்த பாடல்.
3: அருமையான பாட தெரிவுகளை கைவசம் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு அனுபவம் வந்த அந்த உங்களோட பாட தெரிவுகள்லயும் உங்களோட அருமையான அந்த பாடல்கள் அந்த பாட தெரிவுகள்ல தெரியுது.
0: நன்றி, நன்றி,
1: நன்றி.
0: அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். துளசி.
0: ஓமோம். வணக்கம்
4: துளசி. ஆதித்யா கலைமதி அக்கா கிடைக்கிறேன்.
0: வணக்கம் கலைமதி அக்கா, எப்படி இருக்கிறீங்க?
4: நான் சுகமா இருக்கேன் துளசி. இந்த நாளைத்தான் நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன். கப்பல் ஆஃப் இயர்ஸ் துளசி எப்ப இந்த ஜேர்னியை திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவான்ட்டு. உண்மையில எவ்வளவு சந்தோஷமா இருக்குது உங்க ரெண்டு பேர்த்த வாய்ஸையும் கேட்டு. பழைய காலம், பழைய நினைவுகள் எல்லாம் வந்து போய்கொண்டிருக்குது. 80s, 90s, இந்த பாட்டுகளை எல்லாம் நீங்க பாடுறது உண்மையில சந்தோஷமா இருக்குது. இந்த செலெக்ஷன் நல்லா இருக்குது. ஆதித்யா, குட்டி ஆதித்யா, அவரு நல்லா வளர்ந்துருக்கு. ஆல் தி பெஸ்ட் போத் ஆஃப் யூ.
0: Thank you. Keep Thank you, கலைமதி அக்கா. Thank you உங்களோட காலுக்கு.
1: Thank you so much.
4: God bless you.
0: Thank you so much. அடுத்த நேயர்.
5: இனி வணக்கம் உங்களுக்கு. ஆதித்யா அந்த சங்கீதாக்கு ஒரு ஒரு ரொம்ப அருமையாக பாடுறது. ரெண்டு பேரும் ப்ரொஃபஷனல்ஸ், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி உங்களோட செலெக்ஷன் எல்லாமே எல்லா பாட்டுமே சோஃபார் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அடுத்த பாட்டு அடிமை பெண்ணோடாக்கும் இல்லையா, ஆயிரம் நிலவேவா, அந்த பாட்டு தான் தோன்றது எனக்கும். ஸோ அதை கேட்கறதுக்கு சாம உட்காந்துருக்கேன் நான். ஸோ ரொம்ப நன்றி சிஎம்ஆர் டிவி ஏஷியா எல்லாத்துக்கும். இது மாதிரி அருமையான நிகழ்ச்சி நமக்கு வீட்டில் உட்காந்து கேட்க முடியறதுன்னு. உங்கள் ரெண்டு பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆதித்யா அண்ட் சங்கீதா,
0: தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் உங்களோட கைண்ட் வேர்ட்ஸுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஆதித்யா
5: வணக்கம.
0: வணக்கம் ஆதித்யா. ஃபேஸ்புக்கில் எல்லாம் எங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து.
1: தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் ஆல் தி காமெண்ட்ஸ். Your comments are what keep us going and what keep us happily singing for you guys. So thank you so much. Yeah, callers, please wait for the next song and we'll move on to the hint for the next.
0: அடுத்ததா வந்து அடுத்த பாட்டோட க்ளூ வந்து ஆதித்யாவோட சோலோ பாடல். இது வந்து 1994 வந்த படம். இசையமைத்திருக்கிறார் ஏஆர் ரஹ்மான். பாடி இருக்கிறவர் வந்து உன்னிகிருஷ்ணன். ஆதித்யா, உங்களுக்கு உன்னிகிருஷ்ணன் பாட்டு மிகவும் பிடிக்கும். அதில் நடித்திருக்கிறவர் வந்து அஜித் குமாரும் ராதிகாவும் இருக்கிறாங்க. ஒரு இன்னும் ஒரு க்ளூ ஒன்று சொன்னால், ஒரு அம்மாவை பற்றிய பாடல். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் சாங்குக்கு போவோம்.

0: Thank you. Beautiful
1: Thank you.
0: Song.
1: Yes.
0: அடுத்த நேய வணக்கம், யார் பேசுறீங்க? நீங்க இணைப்புல இருக்கிறீங்க, பேசுறோம். வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் துளசி அண்ட் ஆதித்யா, மை ஃபேவரட் சிங்கர்ஸ் பவானி.
0: ஓ பவானி அக்கா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறோம்.
0: Thank you பவானி அக்கா கால் பண்ணதுக்கு.
3: சாங்ஸ்
0: சாரி
3: பாடி கொண்டிருக்கோம், நாங்கள் கேட்டு கொண்டிருக்கிறோம். I definitely enjoying it.
0: Thank you so much.
3: Okay, thank you. Good luck.
0: Arthaneya, vanakkam.
4: Hello.
0: Vanakkam.
4: Hello, na Sudbury la Sham pesuren.
0: Oh Sham, eppadi irukringa?
4: Nalla irukke, neenga eppadi irukinga?
0: Romba nalla irukrom.
4: ரொம்ப அருமையா இருந்துச்சு ஆயிரம் நிலவேவா, லைக் சங்கதீஸ் எல்லாம் ரொம்ப அழகா போட்டிருந்தீங்க, சோ கேக்குறதுக்கு ரொம்ப இனிமையா இருந்துச்சு.
0: Thank you so much.
4: And next song ஓட கெஸ் வந்து உயிரும் நீயே உடலும் நீயே from Pavitra movie.
2: That's a pretty good guess. We'll wait and see.
4: And Aditya, like நான் உன்னோட பாட்டு நிறைய கேட்டிருக்கேன். ஐ நோ தட் யூ ஆர் வெரி குட் சிங்கர். எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட், லைக் டைம் கிடைக்கும் போது லைக் யூ கேன் சிங் ஹரிஹரன், எனி ஹரிஹரன் சாங்.
2: ஓகே எஸ், இஃப் வி ஃபைண்ட் டைம் ஐ வில் மேக் ஷூர் டு சிங். தேங்க் யூ சோ மச்.
4: யா யா, தேங்க் யூ சோ மச்.
0: தேங்க் யூ, உங்களோட டைம் எடுத்து கால் பண்ணதுக்கு மிகவும் நன்றி.
4: தேங்க் யூ சோ மச்.
0: தேங்க் யூ. அடுத்த நேய
5: அருமையான பாட்டுகள், அருமையான குழந்தைகள், என்னோட வாழ்த்துக்கள் எப்போதும் கிடைக்கும் அவைக்கு.
0: தேங்க்யூ சோ மச் மாமா.
6: மறுபடியும் கூப்பிட்டு அந்த பாட்டு ரொம்ப நல்லா பாடினேன் ரெண்டு பேருமா. அப்புறம் அடுத்த பாட்டு நீங்க பாடுறது பவித்ரால உயிரும் நீயே உடலும் நீ அந்த பாட்டுல, அதாக்கு எனக்கு தோன்றது அஜித் அண்ட் ராதிகா சொன்னோடனே அது நினைவுக்கு வந்தது. அப்புறம் அவர் நீங்கள் இன்னொரு க்ளூ அம்மாவோட பாட்டு சொன்னோன்னு அப்ப அது கட்டாயமா அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
0: Thank you so much. நீங்க இப்படி கேட்டு கேட்டு கால் பண்றது, உங்களோட டைமை வந்து எங்களுக்காண்டி போட்டு இருந்து பார்த்து கால் பண்ணதுக்கு மிகவும் நன்றி. ஆதித்யா பாடிக்க பாருங்க.
2: Yes, we'll wait and see.
6: But wait and put curtain இருக்கும். Okay.
0: Thank you so much. Thank you.
2: Okay, yes. We'll move on to the next song. And before that, we'll get the clue for the one after.
0: இதுக்கு அடுத்த பாட்டு வந்து அது வந்து 1972 ஆண்டு வந்த ஒரு பாட்டு, கண்ணதாசன் அவர்களின் இசையில் கே வி மகாதேவன் அவர்களோட ஒரு பழைய பாடல். பாடியிருக்கிறவங்க வந்து டிஎம்எஸ் அவர்களும் பி சுஷீலா அம்மாவும் பாடுறாங்க. நடித்தவங்க வந்து சிவாஜி கணேசனும் வாணிஸ்ரீயும். ஸோ சிவாஜி கணேசனும் வாணிஸ்ரீயும் நடித்த படத்தில் வந்து அந்த படத்துல நிறைய நல்ல பாட்டு இருக்கு, அதுல இது ஒரு பாடல். ஆதித்யா உங்க சோலோ பாப்போம்.
2: Let's see if we guessed it right.
7: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஏ மூலமாக தமிழ் மியூசிக் கணக்கு நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-292-4059.

0: எனக்கு தெரியும், எப்பவுமே நல்லா பாடுற நீங்க. இந்த பாட்டு மிகவும் அருமையாக இருந்தது, ஆல்மோஸ்ட் கண்ணீரே
1: வந்துட்டு.
0: அந்த பாட்டுல வந்து எவ்வளவு நல்ல வரியா இருந்துச்சு பாத்தீங்களா, விண்ணை படைத்து மண்ணை படைத்து எல்லாத்தையும் படைத்துட்டு கூட பூமிக்கு அதனால் நிம்மதி இல்லை, சாமி தவித்தான் தாயை படைத்தான். வெரி பியூட்டிஃபுல் வேர்ட்ஸோட வடிவா பாடினீங்க ஆதித்யா.
1: Thank you so much, துளசி மாமி.
0: ஸோ ஆதித்யா அம்மாவுக்கு பாடினீங்க, அப்பாவுக்கு பாடுறா என்ன பாட்டு பாடுவீங்க?
1: Every song that I'm doing today is for appa and because of appa, so I think that's enough.
0: இல்ல அப்பா கொண்டு பாடுற நீங்க சின்னல இருந்து பாடுவீங்க என்ன பாட்டு?
1: Oh, I know what you're talking about. Come back to me and I'll...
0: Okay. அதை யோசிச்சுட்டே நீங்க பிறகு பாடுங்க. ஓகே, அடுத்த நேயர்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம். கண்ணன் காய்க்கிறன், எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். உங்களை ரெண்டு பேர்கிட்ட பாட்டையும் ரசிச்சு
1: கொண்டிருக்கேன்.
2: அப்பா அம்மா நாள், அப்ப நீங்க அந்த பழைய பாட்டு எம்ஜிஆர் பாட்டு எல்லாம் பாடிக்கல, அவங்களோட இருந்து படம் பார்த்த ஞாபகம் எல்லாம் வருது. ரொம்ப அழகா பாடினீங்க எஸ்பிபி இந்த பாட்டும், நான் நல்லா பாட்டு முதல் பாட்டும் எம்ஜிஆர் படத்துல வந்து நல்லா பாடினீங்க, அழகா இருந்தது, கேட்கவே நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி, கீப் டூயிங் தட். நீங்க எல்லாம் பெரிய பெரிய நிகழ்ச்சியில பாடணும் வாழ்த்திக்
0: கொள்றேன்.
2: எம்ஜிஆர் படத்துல வந்து அவசரம் உங்களோட பாடுற சொல்ற மாதிரி அப்பா பாட்டு ஒன்று பாடுங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி,
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், நான் இதேன் பேசுகிறேன். நீங்க இருவரும் நன்றாக பாடுகிறீர்கள், எல்லா பாடல்களும் நன்றாக இருக்கின்றது. நான் நினைக்கின்ற அடுத்த பாடல் வந்து வசந்த மாளிகை படத்தில் இருந்து மயக்கம் இணைந்த மௌனம் என்ன, அந்த பாடல் நினைக்கின்றேன்.

0: நன்றாக பாடுகிறீர்கள். நன்றி.
1: That's a good guess, but you'll have to wait and see. Let's see.
0: Yeah, thank you. Take care, okay? Thanks. Bye.
2: Thank you so much. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம்.
3: ஹாய், நான் உங்களை பாட்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். வெரி நைஸ் சிங்கிங். வெரி நைஸ் சிங்கிங். கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரெண்டு
2: உங்களோட பேர் என்ன?
3: Very nice singing. எனக்கு தோசிகா அண்ட் ஆதித்யா, I'll have a song request for you. If you have time, you can sing this. இது வந்து ஆதித்யா அண்ட் அப்பாவும் நீங்களும் சேர்ந்து பார்த்த ஒரு சாங். நான் சின்ன வயசுல நான் தான் கேட்டது. செந்தல் வந்து என்னை தொடும்.
2: நாங்க முதல்ல பாடினாங்க லவ்ஷி, நீங்க லேட்டா தான் ப்ரோக்ராம் பாத்தீங்க. எனிவே தேங்க் யூ, ஞாபகம் வச்சு கேட்டதுக்கு.
3: ஓகே ஓகே, தட்ஸ் ஓகே. ஐ வாண்டட் ஐ வில் கோ பேக் அண்ட் ஐ ரீவைண்ட் இட் அண்ட் சிங் இட் ஹியர் அகைன்.
1: தேங்க் யூ so much for the call.
3: You know my taste, you can sing any song that you like. Okay,
2: thank you so much லவ்ஷி. தேங்க் யூ.
3: ஓகே பை.
2: அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம். யாரு பேசுறீங்க?
4: அது பேர் ஸ்ரீதரன்.
1: வணக்கம்
2: ஸ்ரீதரன் அங்கிள். வணக்கம்.
4: வணக்கம். உங்கள் இருவரின் குரலும் மிகவும் நன்றாக உள்ளது. நான் டினர் கூட சாப்பிடாமல் இருந்து பார்க்க தொடங்கி
2: விட்டேன்.
4: அதித்யா ஓல் அதியு ஒலிக்கு பிறந்தது பூனியாகுமா. அதித்யா நன்றாக பாடுகின்றார். மாமியார் அவரை நன்றாக தட்டி கொடுக்கின்றார்.
2: எப்பவுமே நன்றி நன்றி நன்றி அங்கிள்.
4: ஓகே பை.
1: யா ஓகே. ஃபார் ஆல் தி பீப்பிள் ஹூ ஆர் வெயிட்டிங், வி வில் பீ பேக் இன் அ ஃபார் ஷார்ட் பிரேக் அண்ட் வி வில் பீ ரைட் பேக். ப்ளீஸ் வெயிட் அண்ட் ஆல் தி காலர்ஸ் ப்ளீஸ் மேக் ஷூர் டு வெயிட் டூ. ஜஸ்ட் 2 மினிட்ஸ். 2 மினிட்ஸ் அண்ட் வி வில் பீ பேக்.
5: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டிமேட்டிம் டிவி மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-292-2409.
6: சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555 ரவி நடராஜா.
7: மருந்தகத்தில் ஒரு விரைவான பரிசோதனை. இது உங்கள் புதிய குடும்ப மருத்துவரை எளிதாக சந்திப்பது போன்றது. 2018 முதல் 80,000 மேற்பட்ட தாதிமார்கள் மற்றும் 10,000 மருத்துவர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். பராமரிப்பு என்பது இதுதான். உங்களுக்கு தேவைப்படும் போது எங்கும் எப்போதும் கிடைக்கக்கூடியது. உங்களை பராமரிக்க உங்களுடன் இணைந்திருக்கும் அனைத்து வழிகளையும் ontario.ca/yourhealth இல் பார்வையிடுங்கள்.
6: உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால், 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்க நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 ரவி நடராஜா.
8: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.

0: Hey, welcome back, everybody. Remember that if you want to watch or listen to our live show, make sure to tune in on TVHD TV, CMR 101.3 Tamil HD Radio, or Tamil Vision International Facebook. Also, make sure to keep on calling us on the phone number 416-292-4059, and make sure to call at least 40 seconds before each song.
1: So next song oda clue vandu idu vandu 2012 la vanda padam AR Rahman oda music la Vairamuthu varigal adula vandu Gautham and Tulasi Nair nadichirukranga adula vandu mukkiyama enna na ivangaloda Gautham oda appavum Tulasi Nair oda ammavum ஒரு பெரிய நடிகர்கள். அவர்கள் கூட இந்த படம் போல ஒரு படம் நடிச்சு வெரி ஃபேமஸாக வந்திருக்கிறது. ஸோ கெஸ் பண்ணுங்கோ பார்ப்போம். ஸோ இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் அவங்களுக்கு

0: Wow.
1: Thank you, Aditya.
0: Thank you. Thank you. Next caller.
1: வணக்கம். யாரு பேசுறீங்க? எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நலம். நாங்களும் நலமாக இருக்கிறோம்.
2: நல்லா பாடுறீங்க. மயக்கம் என்ன அந்த பாடல் நல்லா சூட் ஆயிருக்கு. வாய்ஸ்
1: நன்றி. நன்றி உங்களது.
2: தம்பி நல்லா பாடுற. எனக்கு ஒரு ரீச்சர் சாங் இருக்கு.
1: என்ன பாடல்?
2: காதல் அத்தினம் படத்துல உன்னி கிருஷ்ணன் பாடின ரோயா ரோயா.
1: என்ன பாட்டு?
2: ரோயா ரோயா.
1: ரோஜா. ஓகே ஓகே. டைம் இருந்தா பாடுங்க.
2: அட்டெண்ட் வெரி பாடுங்க. மற்றது இது கடல் படத்துல ஏதோ ஒரு பாடல் நீங்க தந்த குழுவுக்கு.
1: Good, good. நல்லொரு நல்லொரு கெஸ் பண்ணி இருக்கிறீங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். அருணா கதைக்கிறன்.
1: வணக்கம்.
3: நீங்க இருவரும் எப்படி இருக்கிறீங்க? ஆதித்யன் அந்த சங்கீதா.
1: நாங்க சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும் நல்ல சுகமாக இருந்தோண்டு உங்களோட நிகழ்ச்சியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகவும் அருமையாக பாடுகிறீர்கள். எல்லா பாடல்களுமே மிக சிறப்பு. குறிப்பாக ஆதித்யன், அதுக்காக சங்கீதா ஒன்றும் குறைஞ்சவல்ல. அவன் நல்லா பாடுற ஆதித்யன் குரல்ல வந்து ஒரு இனிசன் இருக்குது. அது கேட்க மிகவும் அழகாக இருக்கிறது. அவருக்கு வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ. ஆதித்யாவை பாராட்டினால் எனக்கு என்ன பாராட்டின மாதிரி?
3: அதுக்காக நீங்கள் குறைந்த வேண்டி இல்லத்தானே. குரல்ல அந்த பாடல கேக்கல மிகவும் இனிமையாக இருக்கிறது. அந்த ஒரு இனிசன்
1: சொல்றத நான் 100% அக்செப்ட் பண்றேன். சில பேருக்கு தான் குரல் வந்து கடவுள் கொடுத்த மாதிரி. என்னன்னு சொல்ற மனசத்தோடும் ஆதித்யாட குரலும் அதே மாதிரி. எப்படி எந்த பாட்டு பாடினாலும் எல்லாரோட மனசையும் தொட்டுட்டு தான் போவார். அது நீங்க மிகவும் அருமையாக சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச்.
0: தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். யாரு பேசுறீங்க?
4: நான் பிரமிழா ஹைகிரவுண்ட் மார்க்கத்துல இருந்து. சங்கீதா, ஆதித்யா, நீங்க ரெண்டு பேரும் நல்லா பாடுறீங்க. சங்கீதா சொன்ன மாதிரி ரெண்டு பேருக்குமே கடவுள் கொடுத்த நல்ல குரல் வளம் இருக்குது. அப்படியே கேட்கணும் போல ஒரு வேலையும் செய்யாம அப்படியே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உங்க ரெண்டு பேருக்கும் ஆல் தி பெஸ்ட். நீங்க இன்னும் ஆதித்யா நிறைய பாட்டு பாடணும், அதை நாங்க கேட்கணும். சங்கீதா நீங்களும் தான். நன்றி.
1: தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச்.
0: Okay. Okay. We're going to move on to the next song. Callers, please wait for we'll move on to the clue for the next song before that.
1: So, அடுத்த பாடல் வந்து
5: சினிமா தமிழ் எஸ்டிமேட்டும் டிவியை மூலமாக தமிழ் மியூசிக் கணக்கு நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். மறந்து விடாதீர்கள், அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-229-2409.
1: மோகன் பாடியிருக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சா எங்களோட வந்து உங்களோட சாய்ஸ் உங்களோட பாட்டை சொல்லுங்க. ராதிகா யார்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சாங் முங்கில் தோட்டம். கண்டுபிடித்தவங்களுக்கு மிகவும் நன்றி.

0: Thank you.
1: Thank you. அடுத்த நேய வணக்கம், யாரு பேசுறீங்க?
2: ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ
2: ஓ, நான் வந்து யூஎஸ்ல இருந்து சஷன் பேசுறேன். துளசி ஆன்ட்டியா நாதத்தியானா சரியான குட்டா பாடுறீங்க, நான் வந்து பார்த்தோண்டு இருக்கிறேன். கண்டினியூ பண்ணுங்க.
0: Thank you so much.
1: Thank you so much.
2: சாஹித்யன், நீங்க நல்லா பாடுறீங்க. குட் ஜாப்
1: சாஹித்யன். Thank you. ஹலோ, அடுத்த நேய வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கிறீர்கள், பேசுங்கள்.
3: ஹாய் டீச்சர்.
1: ஹாய்.
3: ஹாய், நான் அஸ்வினா கலைக்கிறேன்.
1: ஓ ஹாய் அஸ்வினா, எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்களும் எப்படி இருக்கிறீங்க?
1: சுகமா இருக்கணுமா?
3: நீங்களும் ஆதித்யாவும் மிகவும் அருமையாக பாடுறீங்க. உங்களுடைய அனைத்து பாடல்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. Especially Aditya, your solo, it sounded amazing. Hats off to you for
0: Thank
3: that.
0: Thank you so much. Thank you so much.
3: நான் நினைக்கிறேன் அடுத்த பாடல் வந்து கபாலி படத்துல இருந்து மாய நதியா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: That's a good guess.
1: Good guess, Sach. Akshana?
0: We'll wait and see. Wait and see. Thank you so
1: Thank
0: much.
1: You. Okay. Thank you. Thank you.
3: I'll continue to watch the show.
1: Thank you so much. அடுத்த நேயர்
4: வணக்கம். டொமினி சந்திரன், அருமையான பாடல்கள். நீங்கள் ஜோடி பாடல் மாத்திரமல்ல இருவரது சோலோ பாடலும் நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் வந்து மாணவி நெஞ்சமெல்லாம் பல வண்ணம் என்று கவாலி படத்தில் உள்ள பாடல். வாழ்த்துக்கள் இருவருக்கும், தொடர்ந்து பாடுங்கள். நன்றி. நன்றி.
1: தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். கால் பண்ண எல்லாருக்குமே நன்றி. உங்களது டைம் எடுத்து எங்களுக்கு கால் பண்ணி உங்களது எங்களுக்கு ஊக்கம் அளிக்கிறதுக்கு நாங்கள் மிகவும் தேங்க்ஃபுல்லா இருக்கணும். Thank you so much.
0: And thank you for all the people who are commenting on Facebook too. Yes. Thank you so much.
1: Arthaneya, vanakkam. Vanakkam.
5: Vanakkam.
1: Vanakkam. Yaar pesringa?
5: Naan Sindhi Dharma vandu inge basaril irundhu kekkiram. Aadithiya gena theriyada, Aadithiya na paadalgal naan kadai paathu kondirundhen Facebook layum WhatsApp layum varan irangalla. உங்களோட குரல் எனக்கு மிக பிடிக்கும்.
0: Thank you so much. Thank you.
5: Yeah. வாழ்த்துக்கள். உங்களோட இப்போ நீங்கள் உன்னிக்கு சென்ற பாட்டு பாடினது அப்படி கிட்டத்தட்ட அவர் அந்த வயதில் அவர் பாடின மாதிரி அப்படி இருந்துச்சு.
1: Thank you. Thank you. Thank you உங்களோட காலுக்கு.
5: நன்றி.
1: நன்றி.
0: Yes. Okay. I think it's time for the next song. So, callers, please wait for the next one. Before we go to, let's do the clue before for the next
1: yeah.
0: one.
1: Next song-க்கு வந்து clue வந்து இது வந்து 1961 வந்த படம். எல்லாருக்குமே மிகவும் பிடித்த ஒரு பாடல், எல்லாமே பிடித்த பாடல் தான். பட் பழைய காலத்தில் வந்து மிகவும் ஒரு ஃபேமஸான ஒரு பெப்பி பாடல், ஃபாஸ்ட் சாங் மாதிரி ஒரு யா நல்ல ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கு. ஸோ இதில் வந்து பாடியிருக்கிறாங்க வந்து ஏஎம் ராஜாவும் ஜிக்கி அவர்களும் பாடியிருக்கிறாங்க. ஏஎம் ராஜா தான் இதுக்கு மியூசிக்கும் போட்டிருக்கிறார். பாப்பம், யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு.
0: Okay,
1: so next song.

0: அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: உங்களுக்கு தெரிஞ்ச குரல் தான். கண்டுபிடிக்க முடியுமா?
0: கொஞ்சம் பேசிட்டே இருங்க, நான் கண்டுபிடிக்கிறேன்.
1: நல்ல, உங்களுக்கு மிகமான வேண்டிய குரல், வேண்டிய குரல் இது.
0: வேண்டிய குரல்? வைஷ்ணவி.
1: வெரி குட்.
0: சோ நீங்களே எங்களுக்கு க்ளூ கொடுக்கறீங்களா?
1: எஸ், நீங்க எல்லாருக்கும் க்ளூ கொடுக்கறீங்க, நாங்க உங்களுக்கு க்ளூ கொடுத்தேன்.
0: Thank you so much, Vaishnavi, call பண்ணதுக்கு. எப்படி இருக்குது, பிடிச்சதா பாட்டெல்லாம்?
1: Yes, all the songs are very nice. We're sitting as a family and listening.
2: Thank you so much.
1: Honestly, very good.
0: Thanks so much.
1: பாட க்ளூ கொஞ்சம் இப்பதான் க்ளூ கொடுத்திருந்தா இப்ப பாட்டு சொல்லியிருப்பேன், ஆனால் கண்டுபிடிக்க முடியல. So I will wait for the next person.
0: It's okay, ma. Thank you for calling. Thank you, Vaishnavi.
1: Okay.
0: அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
3: வணக்கம், நான் துளசி தில்லமா மாமா கதைக்கிறேன்.
0: தில்லமாமா, நான் தான் கதைக்கிறேன், சொல்லுங்க.
3: துளசி, நான் தில்லமாமா கதைக்கிறேன்.
0: தில்லமாமா, எப்படி இருக்கு பாட்டெல்லாம்?
3: கஷ்டப்பட்டு
0: கால் பண்ணி எங்களோட கதைச்சதுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ. அடுத்த நேயர், அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீர்கள், பேசுங்கள். வணக்கம், உங்களோட பேர் என்ன, யார் பேசுறீங்க? ஓகே, அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம், ஆதித்யான் சங்கீதா, இருக்கிறபா கணேஷ், எப்படி இருக்கிறீங்க?
0: சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க அக்கா?
4: நல்லா இருக்கிறோம். உங்களோட பாட்டு நல்லாவே இருக்குது ரெண்டு பேர்டையும். ஆதித்யா, I really, really proud of you, Aritya. I really like your voice and so unique and so nice.
2: Thank you.
4: And palaya paattu pudhu paattu ellame andha maadhiri paarenga, very, very nice. Congratulations. And Sangeeta, sollave thevilla, very sweet voice combining with Aritya. So beautiful, both of you are doing, really rocking the show.
2: Thank you.
0: Thank you so much.
4: Congratulations. Nariya callers, so take care and நாங்க மிச்ச ஷோ பார்த்து கொண்டே இருக்கின்றோம்.
0: Thank you so much. அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம், வணக்கம். மீண்டும் இதே எல்லா பாடல்களும் நன்றாக இருந்தது. நான் நினைக்கிறேன் அடுத்த பாடல் வந்து தேனிலவு படத்தில் இருந்து பாட்டு பாடவா அல்லது ஓஹோ இந்தன் பேபி ரெண்டு உண்டா இருக்கலாமன்னு நினைக்கின்றேன். அருமையாக இருக்கின்றது நிகழ்ச்சி, நன்றி.
2: அடுத்த
0: நேயர், வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
6: நான் வடிவம்பல் கதைக்கிறேன், மிஸ்ராகாவில இருந்து.
0: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கிறோம். ஆதித்யா, சங்கீதா, நீங்க நல்லா பாடுறீங்க ரெண்டு பேரும். ஒன்றுமே சொல்றதுக்கு இயலாம இருக்கு, அப்படி இருக்கு எல்லா பாட்டுகளும். நல்லா நாங்க பாத்துக்கொண்டே இருக்கிறோம்.
0: செலெக்ஷன்,
6: பாட்டு செலெக்ஷன் நம்பர் ஒன்னா இருக்கம்மா.
0: தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. உங்களுக்கு கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றியா இருக்கு.
6: நீங்க தொடர்ந்து பாடுங்க, நாங்க பாத்துக்கொண்டிருக்கிறோம்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம், நான் தவராஜ் கதைக்கிறேன்.
0: சொல்லுங்க அங்கிள், தவராஜ் அங்கிள், எப்படி இருக்கீங்க?
7: நாங்கள் நலம், நீங்கள் இருவரும் எப்படி இருக்கின்றீர்கள்?
0: நாங்களும் சுகமாக இருக்கிறோம்.
7: இன்றைய உங்கள் நிகழ்வை பற்றி சொல்லவே தேவையில்லை, அவ்வளவு சிறப்பு. ஆண்டாண்டு காலமாக இசையோடு வாழும் குடும்பத்திலிருந்து இந்நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கும் சொந்தங்கள் இருவருக்கும் முதல் வணக்கம். கற்றறிந்து வாழும் குடும்பத்தை சரித்திரம் என்றும் பேசுவது போல் உங்கள் இசை வம்சாவளியும் இன்று சரித்திரம் பேசும் பொருளாக உள்ளது. உங்கள் இருவந்தது இன்றைய இந்நிகழ்வுக்கான வருகையால் எங்களின் இசையாற்றல் பெருகுவதோடு நிகழ்வும் பெருமை கொள்ளும் தருணமாக அமைகின்றது. உலகம் இன்று பல துன்பங்களுடன் பயணித்தாலும் உங்களைப் போன்றோர் வழங்கும் இவ்விசையால்
8: இன்பங்களாக வாழ வழிசமைப்பது நிஜமாக உள்ளது. உமது சிந்தனைகள் சிறப்படையும் போதும் உமது வாழ்வும் சிறப்பாக அமையும் என்பது போல உங்கள் சீரிய சிறப்பு இசையோடு கூடிய சிந்தனைகளால் உங்கள் வாழ்வியலும் எங்கள் வாழ்வும் சிறக்கட்டும். கனகாலம் காத்திருந்து காத்திரமாக சிறப்பான இசையால் நல் சிலை வடித்து இன்று அச்சிலையாக வந்துள்ள ஆதித்யாவுடன் சங்கீதாவும் சேர்ந்து தரும் அதீத இசை கீதங்கள் என்றும் மனங்களை விட்டகலாதவே. என்றும் இருவருந்ததும் குன்றாத இசை வளரவும் இசையால் எங்களைப் போன்றோர் வாழ்வு சிறக்கவும் இறையாசி வேண்டி இந்நிகழ்வை தரும் ஜிவிய சிஎம்ஆரைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள் இருவருக்கும்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ அங்கிள். நீங்க எங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்க ஒவ்வொருவருக்கும் எவ்வளவோ ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தான் நாங்கள் மிகவும் நன்றியாக இருக்க வேண்டும். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள், உங்களோட டைம் எடுத்து எங்களை பற்றி இவ்வளவு விரிவாக சொன்னதற்கு மிகவும் நன்றி.
2: Okay, we're going to move on to the next song. Callers, please wait for the next one. And
0: so,
2: yes.
0: Aditya, so next part, you can give a clue.
2: Next part is something different. We've never done this style before, but we thought we'd end it off very strong. It's an old part, but it has a remix to it.
0: Yeah. And it's a new part. 1959ல சிவாஜி நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த பாட்டு 2015ல ரீமிக்ஸ், விஷால் நடிச்சிருக்கிற. அது யார் இசையமைச்சர்? ஹிப்ஹாப் தமிழ். ஸோ எல்லாருமே கண்டுபிடிப்பீங்க இந்த பாட்டு. முக்கியமாக நான் பாடுறது ஆதித்யா காண்டி. ஆதித்யா, திஸ் இஸ் ஃபார் யூ. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சாங், நெக்ஸ்ட் சாங்குக்கு போமா? ஓகே.
9: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டிமேட்டிங் டிவி மூலமாக தமிழ் மியூசிக் கணக்கு நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-229-2459.

0: தேங்க்யூ. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யாரு பேசுறீங்க? அடுத்த நேயர் வணக்கம்.
1: துளசி, நான் மஞ்சண்டி கதைக்கிறேன். நல்ல வடிவா பாடுறீங்க, நல்லா இருக்குது ஆதித்யா, அப்புறம் நல்லா இருக்குது, வெரி குட் சாங்.
0: தேங்க்யூ தேங்க்யூ மஞ்சுவேந்தி.
1: துளசி, ரெண்டு பேரும் கீப் இட் அப்.
0: தேங்க்யூ தேங்க்யூ மஞ்சுவேந்தி, தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: ஓகே
0: தேங்க்யூ. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், ரவிசங்கர் பேசுறேன்.
0: சொல்லுங்க ரவிசங்கர்.
2: ரொம்ப நல்லா பாடுறீங்க, இருவருமே ரொம்ப நன்றா இருந்தது. ஐ காண்ட் இமேஜின் ஆதித்யா இந்த பழைய பாடல் எடுத்து பாடினது, அந்த அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது.
3: தேங்க் யூ சார்.
0: நார்மலா ஆதித்யாக்குமே பாட விருப்பம் பழைய பாட்டு, பட்
2: ஆமா ரொம்ப நல்லா இருக்கு.
0: நானும் தான் சொல்றது,
2: ரொம்ப நல்லா இருக்கு, எல்லா பாடலும் ரொம்ப நல்லா இருந்தது.
0: தேங்க் யூ சார்.
2: இட்ஸ் சோ குட்.
0: தேங்க் யூ.
2: யூ கைஸ் ஆர் ராக்கிங், ரொம்ப நல்லா இருக்கு.
0: தேங்க் யூ.
2: அடுத்த பாடல் வந்து இன்பம் பொங்கும் வெண்ணிலா, வீரபாண்டிய கட்டபொம்மன்ல வந்த பாடல். நீங்க எந்த ரீமிக்ஸ் பாடுவீங்களா, புது பழைய பாடல் பாடுவீங்களா? பாப்போம்.
0: நான் பாடினா பழைய பாட்டு, ஆதித்யா பாடினா ரீமிக்ஸ்.
2: ரொம்ப அருமையான பாடல், இருவருக்கும் வாழ்த்துக்கள். கீப் இட் அப்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
2: தேங்க் யூ.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க? சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
4: சூழ்நா இருக்கிறவங்க, உண்மையாக அருமையாக பாடிக்கொண்டிருக்கிறாருங்க. இந்த பையன் அந்த மாதிரி சிரிக்க முகத்தோட பாடுறாரு, அதுதான் அவருடைய வளர்ச்சி. மென்மேலும் சிறக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்க வேண்டும். இருவரும் சிறப்பாக பாடுகிறார்கள் எல்லா பாட்டும். இப்பத்தி சமுதாய பிள்ளைகள் பழைய பாடல்கள் பாட மாட்டார்கள், இந்த பையன் அருமையா பாடுறான் பழைய பாட்டுகளாட்டை.
0: அந்த
4: மாதிரி உண்மையாகவே மனதார வாழ்த்துகிறோம்.
0: வாழ
4: வேண்டும், மென்மேலும் சிறப்பாக வாழ்ந்து கனடாவில் மாபெரும் கலைஞனாக திகழ வேண்டும் என்று மனதார
0: வாழ்த்துறேன். உங்களோட எல்லாரோட ஆசீர்வாதமும் ஆதித்யா கப்பவும் இருக்க வேண்டும். அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம், செல்லகுமார்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
5: நலமா இருக்கிறேன், நீங்க எப்படி?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். பாட்டெல்லாம் பிடிச்சதா?
5: நல்ல சிறப்பான பாடல்கள் நல்லா பாடுற, கடைசியா பாடின பாட்டு பழைய பாடல்ல நல்லா நல்லா பாடுற.
0: வாழ்த்துக்கள், மிகவும் நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
6: ஹலோ.
0: ஹலோ வணக்கம்.
6: ஹாய் துளசி அண்ட் ஆதித்யா, திஸ் இஸ் ஜெயா.
0: ஓ ஹாய் ஜெயா, ஹவ் ஆர் யூ?
6: ஐ அம் குட். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே தட் ஐ அம் சோ இம்ப்ரஸ்ட் அண்ட் சோ அமேஸ்ட் பை ஹவ் போத் ஆஃப் யூ ஆர் looking so beautiful, sounding so beautiful, and I am really, really touched to see the two of you singing together on TV like this. So congratulations
3: so
6: to
3: much.
6: Both of you.
0: Thank you. Thank you so much, Jaya, for calling. Arthaniya, vanakkam.
7: Vanakkam. Iruvarukkum vanakkam. Thovamarumandum. Thirappa paadikondirukkeengal indha 90 nimidangal ungalukku kurikkapatta neram irundhalum andha 90 nimidangalai ammadu தெய்வழியே இன்னிசையாய் வாத்த உங்க தேனிசையாய் வாத்தந்த உங்களுக்கு இருவருக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும். சிறப்பா பாடிக்கொண்டிருக்கிறார் அவருக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். உங்களை பற்றியாவது சொல்லி தேவையில்லை. நீங்கள் ஒரு பயிற்சியாளராக இருக்கிறபடியே சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்கள் மாணவர்கள் மென்மேலும் மறு பெறுவரண்டு வாழ்த்துக்கின்றோம். நன்றி.
0: தேங்க்யூ தேங்க்யூ.
7: மற்ற அந்த கடைசி பாடல் நான் நினைக்கிறேன் இன்பம் பொங்கும் வேண்டியதா, அந்த பாடலாம் இருக்கும் நினைக்கிறேன்.
0: நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்.
3: Okay, before we end, we'll say a few quick thank yous. First, I would like to say a big thank you to my guru, Karthik Ramalingam, for always guiding and supporting me. I'd also like to thank my co-singer, Sangeeta Kokalin, but to me, Tulasi Mami. It's truly an honor to share the stage with you, and I'm so happy that we got to perform together today. I'd also like to thank, obviously, my parents, my friends, all my well-wishers, and everyone who has been supporting both of us. And then a special thank you to CMR and TVI management and the entire technical team who have been working behind the scenes to make this program possible. And finally, thank you to all of you, the audience, for being here and for continuing to support us, and all the Toronto Tamil artists that are here too. So thank you so much, and I really hope you enjoyed the show. We'll go to our...
0: Yeah, Adi Pola, Aditya, thank you so much. Yes. Yeah, okay.
3: So the last song, a bunch of you guessed it. It's something different, something we've never tried, so let's go.

கேட்கும் பாடல்கள் நேயர் சிவலிங்கமையா, ரமேஷ் மற்றும் ரஞ்சினியினுடைய பாடல்கள் ஒளிபரப்பப்படும். சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியில் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
3: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
3: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
3: இட்டோபிகோ,
2: 416-746-27.

0: தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுள, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுள, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

தங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165

0: ஒண்ணுலே என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
5: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
6: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட், ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23, சிட்டி ஆஃப் மார்க்கம், பேர்ச் மவுண்டில். குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078, 416-240-0078, info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
7: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
8: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.
9: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
10: 416-700-2222, 416-700-2222, j.ca.
11: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
12: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
11: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
12: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
11: சுகந்தன், 416-540-6269.
12: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
13: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
14: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
15: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுள? மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுள? மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன் .com.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638.
5: 416-897-0919. அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
6: Jiva Jewelers.

உங்க சவுடால் தனமும் சண்டியர் தனமும் நல்லா தாண்டா இருக்கு பகுமானக்காரங்களா? ஆனா பாட்டு தாண்டா உப்பு இல்லாத ஊருக்கு அங்கனக்க சப்புன்னு போய்கிட்டு இருக்கு. அடிக்க சொல்ற அந்த நெய்யாண்டி மேலத்தை.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
3: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் CA 905-417-6069. உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுல? மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுல? மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இங்க புஸ், இங்க புஸ், ஸ்டார்ட் மியூசிக்.

0: மகிஷா கைலாசா.
1: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
2: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
1: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார்.

0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: நான் மல்லாந்திருப்பேன் என்று நினைத்தாயோ?
2: சூறாவளி காத்து சொல்ல போற பாத்து வால்யூமா ஏத்து அது ஒரு கூத்து.
3: சோட்டா சோட்டா கல்லி மே பட பட லைட் குண்டு சக்கில குதிரவான போலாம் ஒரு ஹை. உப்பு காத்து வாசம் அதுதான் என் சுவாசம். கடல போல கூட்டம்

0: தாதா அன்னைக்கு.
1: ஏய் என்னடா கேப்பு?
2: ஆ, தேவைப்படுதுல பில்டப்.
0: அண்ணன் கிங்ஸ்டன் வந்தாதான் நெக்ஸ்ட் வேலை நடக்கும்.
2: வாசன்னா என்ன பின்ன?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்ட தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9056-667-7200.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுள, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுள, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

0: நீயாட்டெல்லாம் பலமாகுது போல.
1: ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?
0: ஏய், பண்ணதே நான் தான்.
1: இல்ல, இது நிச்சயமா பிராங்கா இருக்க வாய்ப்பே இல்ல. அவ இங்கதான் எங்கயோ இருக்கா, கண்டிப்பா இங்கதான் இருக்கா.
2: இவ்வளோ நேரம் உன்னை பிராங்க் பண்ணதே வந்தான், ஆனால் உண்மையாக உனக்கு மெசேஜ் பண்ணது நான் தான்.
1: I am coming.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
0: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: மொழிகளில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 0399999.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
0: 416-700-2222-J.CA. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
3: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் 1,000,000 வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
1: சுகந்தன் 416-540-6269
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 ஒரு கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 ஒரு பவுன் நகை அடகுக்கு 1,000-1,200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகை அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 41 கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: அனைவருக்குமான
0: ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200 பிராம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், பொன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து August 19 முதல் September 5 வரை. August 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, September 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 9545 குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில். அம்மா நகை அடகு மாடம், உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
7: Music Connects.
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD. செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 41 கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: உருவாக்கி இந்த அழுக்கிலேயே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவனுங்களை எல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்க

தலன்னு கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தா தா தா தலன்னு கிட்ட தக்க தரிக்கிட்ட தா.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினா வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகின் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: Everything okay? No problem, Dijinam.
6: Bar kalamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
5: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
6: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி.

Listen to us around the universe. www.cmr.fcmr.fcmr.fcmr.fcmr.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA கிரெடிட்.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: Alo. Hey.
1: Nam edti alla. Adu style alla pa.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: Experience radio like never before. Tamil HD Radio.
4: Tamil FM.
3: Now in hybrid digital.

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வர்த்தகத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
5: Working for you.
4: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிமல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி கொழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

பொறுப்பு துறப்பு. சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: தினமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது? நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

வேலைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறது இல்லையா, அதனால ஒரு தத்துவத்தோடு இந்த சுகானுபவத்தை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன்.

என்ன பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்ததுனா தோல்லையே தொங்கி நின்றுருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: நிசான் head-to-head event இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: $416-804-2365 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிய விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
3: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay? No problem. Indigenam.
4: Bar kalamu closing da. Tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Prithi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage kalai vangikku maatavum. Call Prithi Selvam. 416-268-0155. 416-268-0155.
7: ஈரடியால்
0: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 41 கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டிகுழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டிகுழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: தினமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? Suzanne.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆரூரன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம். புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து August 19 முதல் September 5 வரை. August 21 வரலட்சுமி விரத பூஜை. 23 சப்பரம். 28 மஞ்சள் திருவிழா. September 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா. 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-471-0255. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. திங்கட்கிழமை வந்து வரலை, ஏன் லீவை போட்டு எங்கேயோ போயிட்டான் அப்படின்னா, இல்லை ஒரு எமர்ஜென்சி ஆகிப்போச்சு, நம்ம பையன் வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணி ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சிக்கு போய் ஒரு சம்பவம் நடந்து இப்போ எல்லாமே சார்ட் அவுட் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த யாரும் எதுக்குமே பயப்பட தேவையில்லைன்ற நிலைமை, இதெல்லாம் வர்றது போகிறது தான் அப்படி ரொம்ப காமன் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்லி, நர்ஸ் மேஜ் எல்போ அப்படின்ற ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு, அந்த ஆக்சிடென்ட்னால் நைட் பூரா வந்து எமர்ஜென்சியில் மாட்ட வேண்டியதாக போச்சு. விடிய காலையில் 7:30 தான் வந்து நம்மளை ரிலீஸ் பண்ணாங்க. அப்படியே வர முடியல, வாய்ப்பு இல்லை அப்படின்றதுனால, டைமும் இல்லை வாய்ப்பும் இல்லைன்றதுனால வர முடியல. திங்கட்கிழமை வந்து ஏன் வரலை அப்படின்னு சொல்லி நிறைய பர்சனல் மெசேஜஸ் எல்லாம் வந்திருந்தது. ரொம்ப நன்றி, நீங்கள் லவ்வோட கேரோட கேட்டதுக்காக. அதான் இன்றைக்கி வந்துட்டேன்ல அப்படின்றத சொல்லிவிட்டு, இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு காத்திருக்கிறது. செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். நேர்கள் உங்களோட விருப்ப பாடலை கேட்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6446-2222. இந்த நம்பர் கால் பண்ணி என்னோட பேசுங்க, உங்களோட விருப்ப பாடலையும் கேளுங்க, நான் கொடுக்கற தலைப்புக்கும் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம். நேர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கும் நான் ஆர்ஜே ராஜ். அனைவருக்கும் காலை வணக்கம்.
1: சவுதி அரேபியாவில் தொழில் எதிர்பார்க்கும் இளைஞர்களுக்காக நடத்தப்படுகின்ற தொழில்திறன் சரிபார்ப்பு பரீட்சையை தாய்மொழியில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகர காவல்துறையினர் லஞ்சம் கேட்டால் பொதுமக்கள் முறைப்பாடளிக்க வசதியாக பிரத்யேக தொலைபேசி எண்ணை சென்னை காவல்துறை ஆணையகம் வெளியிட்டிருக்கிறது. கனேடிய ஆயுதப்படைகளின் முன்னாள் தலைமை அதிகாரி ரிக் ஹீலிய நேஷனல் பேங்க் ஆப் கனடாவின் மூலோபாய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். பிரான்சில் கட்டுரை சுருக்கங்களை உருவாக்க கூகுள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது குறித்து அந்த நாட்டின் போட்டி கண்காணிப்பு அமைப்பு தலையிட வேண்டுமென்று பிரான்ஸ் பத்திரிகையாளர் சங்கம் வலியுறுத்தியிருக்கின்றது. விசாரணை ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். இலங்கைக்கான புதிய சீன தூதுவராக பொறுப்பேற்கவுள்ள வெய் ஹவாசியாங் தமது உத்தியோகபூர்வ பணிகளை ஆரம்பிப்பதற்காக August 11 கொழும்பை சென்றடைந்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தின் முன்னாள் தலைவரும் மூத்த ஊடகவியலாளருமான ஆறுமுகம் சபேஸ்வரனின் புகழுடலுக்கு யாழ் ஊடக அமையத்தில் நேற்றிரவு கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் குழுவினரால் பச்சிலைப்பள்ளி பிரதேசலக பிரிவுக்குட்பட்ட தர்மகேணி பகுதியில் 39 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆரம்பிக்கப்பட்ட உப்பு உற்பத்தியின் முதலாவது அறுவடை நேற்று இடம்பெற்றது. அரசாங்கம் தெரிந்தே ரணில் விக்ரமசிங்கே அமைத்த சர்வதேச நாணய நிதியத்தின் பொருளாதார பொறிக்குள் நாட்டை மேலும் மேலும் இழுத்துச் சென்றிருப்பதாக முன்னிலை சோசலிச கட்சி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் சொத்துவரி உயர்த்தப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையாளர் சமீரன் விளக்கம் அளித்துள்ளார். ஏற்கனவே குறைவாக மதிப்பீடு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் வரி செலுத்துவோருக்கு திருத்தம் செய்யப்பட்டிருப்பதாக கூறிய ஆணையர் சமீரன், ஆட்சேபனை இருப்பின் 15 நாட்களுக்குள் வட்டார துணை ஆணையாளரிடம் மேன்முறையீடு செய்ய வாய்ப்பளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரை தொடர்பாக மாநில அரசுகளுடன் கலந்தாலோசிக்க வேண்டுமென்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவின் குருலா பகுதியில் இன்று அதிகாலை சிராக் நகரின் ஹவுசியா சால் குடியிருப்பு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதன் காரணமாக 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் 3 முதல் 4 பேர் அதில் சிக்கியிருக்கலாம் என்று தகவல்கள் வெளிவந்துள்ளன. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் 135,000 ஹெக்டேருக்கும் அதிகமான 1,350 சதுர கிலோமீட்டர் அரச நிலம் நவீன ஒப்பந்தங்கள் மற்றும் ஏனைய உடன்படிக்கைகள் மூலமாக பூர்வக்குடி மக்களுக்கு மாற்றுவதற்காக அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அல்லது ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த வாரம் வெளியிடப்பட்ட மாகாண ஆவணங்களின் அறிக்கை தெரிவிக்கின்றது. மன உளைச்சல் பாதிப்புள்ள ஊழியர் ஒருவரை வீட்டிலிருந்து பணியாற்ற அனுமதிக்குமாறு அரசு துறைக்கு உத்தரவிட்ட மத்திய தொழிலாளர் வாரியத்தின் முடிவை மத்திய ஊழியர் சங்கம் வரவேற்றுள்ளது. மோங்டன் நகரம் திட்டமிடப்பட்டிருந்த வழிபாட்டு நிகழ்வை ரத்து செய்தது தங்கள் அமைப்பின் சாசன உரிமைகளை சார்ட்டர் ரைட்ஸை மீறும் செயல் என்று கண்டித்து கனடாவைச் சேர்ந்த கிறிஸ்தவ அமைப்பு மோங்டன் நகர நிர்வாகத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்கின்றது. துருக்கியில் இடம்பெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டுக்கு பிறகு ஈரான் அச்சுறுத்தல் காரணமாக ரகசியமாக வேறு விமானத்திற்கு மாறி பயணித்ததை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். யமனில் ஈரான் ஆதரவு ஹூத்திகளுக்கு எதிராக அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் கடந்த ஆண்டு 153 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் 243 பேர் காயமடைந்ததாகவும் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. உள்நாட்டு பாதுகாப்புத்துறையினால் வெளியிடப்பட்ட மத்திய கொள்முதல் ஆவணங்களின்படி குடிவரவு மற்றும் சுங்க அமுலாக்கத்துறை நேரடி தொடர்பு மூலம் மின் அதிர்ச்சிகளை வழங்கக்கூடிய கையுறைகளை தனது ஆயிரக்கணக்கான அதிகாரிகளுக்கு வழங்க திட்டமிட்டிருக்கின்றது. இந்தியா சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் இந்தியாவில் இருந்து அபுதாபிக்கு சுற்றுலா செல்பவர்களுக்கு இலவச நுழைவு விசா வழங்குவதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு அறிவித்திருக்கின்றது.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
4: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
4: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. டொரண்டோவுடைய தற்போதைய வானிலை 20°C, இப்போ ஃபீல்ஸ் லைக் 21. ஆனால் சூப்பராக இருக்குது வெதர். இந்த மாதிரி ஒரு அருமையான வெதரில் என்னெல்லாம் நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நம்ம கொண்டிருக்கிற தலைப்பையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். முதல்ல இன்றைக்கி வந்து வேர்ல்டு எலிஃபண்ட் டே. இன்றைக்கி யானைகளுக்காகவே ஒரு நாள். இந்த யானை நாள் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு முதல்ல எப்பயுமே யானையை பற்றி பேசும்போதோ பார்க்கும்போதோ எனக்கு ஞாபகம் வர்ற முதல் விஷயம் வந்து யானை டாக்டர் அப்படின்ற அந்த கதை தான். எனக்கு என்னமோ தெரில, அந்த கதை வந்து அப்படியே கண்ணில் வந்து ஒரு சினிமா மாதிரி பதிஞ்ச ஞாபகங்கள். அது எப்படி அவர் விஜுவலைஸ் பண்ணி எழுதினார், அது எப்படி இருக்குது, அந்த தருணம் எப்படி இருந்திருக்குன்னு எப்பயுமே நான் யோசித்தது உண்டு. காட்டில் போய் யானைகளை பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். நம்ம எனக்கு வந்து இந்த ஹைக்கிங் போகிறது, ட்ரெக்கிங் போகிறது ரொம்ப பிடிக்கும். இங்கே மட்டும் இல்லை, நம்ம ஊரில் இருந்தப்பயே அங்கே போகிறப்ப இந்த காட்டு யானை கூட்டம் கிராஸ் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். அன்றைக்கி நைட்டே வந்து கேம்பிங் மாதிரி பண்ணுறப்ப அந்த நெருப்பெல்லாம் மூட்டிகிட்டு அங்கே தனியாக வந்து ஒரு சமையலே நடக்கும். அப்போ வந்து கதை பேசுகிறப்ப உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர் பற்றியோ உங்களுக்கு பிடித்த புத்தகம் பற்றியோ பேசுகிறப்ப இன்னொரு நண்பர் வந்து நான் எப்படி யானை டாக்டர் பற்றி சொன்னோம் அதே மாதிரி அவர் வந்து யானைகளுடைய திறன்களை பற்றி சொல்லிட்டு யானையில் என்னெல்லாம் வந்து ஏன் வந்து யானை வந்து ஒரு இன்டேஞ்சர்டு மிருகமாக மாறிடுச்சு, என்ன ஏன் எல்லாரும் யானையை கொல்கிறாங்க, அதோடைய இவ்வளோ ப்ரொடக்டிவாக இருந்து இவ்வளோ பெரிய உருவத்தை வச்சுருக்கிற ஒரு யானையை வந்து ஈஸியாக எப்படி வந்து வீழ்த்திட முடியுது அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து ஒரு தீசிசே பண்ணியிருக்காரு. யானையை பற்றி அதை சொல்கிறாரு. யானை எப்படி தண்ணி குடிக்கும், அந்த அந்த அந்த தும்பிக்கையே இல்லாத யானைகள் வந்து எப்படி சர்வீவ் ஆச்சு அப்படின்லாம் வந்து கதையை சொல்லுவார். அதாவது தும்பிக்கையே பாதி வந்து ஏதோ ஒரு சண்டையில் ஏதோ ஒரு மிருகங்கள் கடித்து தும்பிக்கையே பாதியாக வெட்டப்பட்ட யானைகள்லாம் வந்து ரொம்ப வருஷமாக வந்து உயிர் வாழ்ந்துருக்கிறதுக்கான கதையெல்லாம் சொல்லுவார். அது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ இன்றைக்கி வந்து வேர்ல்டு எலிஃபண்ட் டே, யானைகளுக்காகவே ஒரு நாள். அதனால் நீங்கள் வந்து யானையுடைய மகத்துவத்தை இன்றைக்கி நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஸோ அதை வந்து ஹைலைட்டாக வந்து சொல்லிவிட்டு இன்றைக்கி யானைகள் எப்படிலாம் வந்து இந்த உலகத்துக்கு வந்து ஒரு முதல்ல பழமையான மிருகங்களில் யானை ஒன்று. இப்போதைக்கு பெருசாக இருக்கிறதுலேயே பெருசாக மேமூத்துக்கு அப்புறம் வந்து மிகப்பெரிய ஹேபிட்டேட்டாக வந்து இப்போ நம்ம பூமியில் வாழக்கூடிய ஒரு மிருகமாக இருக்குது. யாருக்கு தெரியும், கூடிய சீக்கிரம் வந்து அடுத்து 2 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் யானைகளையே பார்க்க முடியாத நிலைமை கூட வரலாம். அதனாலேயே வந்து இந்த வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட்ஸ் வந்து இப்போ ஃபண்ட் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க யானைகளுக்காக மட்டுமே. ஏன்னா அதிக மெயின்டெனன்ஸ் இருக்கிற மிருகம் வந்து யானை. அதில் வந்து நிறைய இன்டேஞ்சண்டாக இருக்கிற இதை காட்டில் வந்து தண்டத்தை விட்டுட்டு அந்த யானையை வந்து நிறைய புண்ணோட சீல் பிடிச்சி அப்படியே விழுந்து கிடக்கிற யானை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அதை எல்லாத்தையும் வந்து வாகனத்தில் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் மறுபடியும் ஒரு ரீஹாபில் சேர்த்து அதுங்களை பழையபடி நடக்க வச்சு நடமாட வச்சு மறுபடியும் காட்டில் கொண்டு போய் விடுற ஒரு ப்ரோக்ராம். இதில் இது ரொம்ப கேட்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல, பரவாயில்லையே மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி வந்து 140 யானைகளை வந்து கண்டுபிடிச்சி எடுத்து, அதாவது உடம்பு சரியில்லாத இருக்கிற யானைகளை எடுத்து அதுங்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்த்து அதை திருப்பி பழைய நிலைமை கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை காட்டில் கொண்டு போய் விட போகிறாங்க. ஆனால் சும்மா நீங்கள் காட்டில் கொண்டு போய் விட்டிங்களா, மற்ற யானைலாம் அதில் சேர்க்காதான். இது நீ யாரோ ஒருத்தன் எங்கிருந்து வந்திருக்கேன்னு சொல்லி, ஸோ அதை வந்து குடும்பத்தோடு அதுக்கு ஒரு ஹேபிடேட்டை ரெடி பண்ணி அதுக்கு வந்து லிட்டரலாக வந்து ஜோடியை பார்த்து கொடுத்து ஒரு ஃபேமிலியை வந்து அனுப்பி வைக்கிறாங்க வனவாசத்துக்கு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ ரொம்ப ஸ்வீட்டான ஒரு விஷயம் இல்லையா அது. ஸோ எனக்கு கண்டிப்பாக ஆஹா இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களாம் நல்லா இருக்கணும்ப்பா வாழ்க்கையிலன்னு சொல்லி தோணுச்சு, அதை சொன்னேன். அப்புறம் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் யூத் டே, நம்மளை மாதிரி யூத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு நாள் நீ இன்னும் யூத்தான அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. கரெக்ட், யூத்தாகவே மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அது ஒரு முக்கியமான டே. அப்புறம் இன்றைக்கி வந்து மிடில் சைல்டு டே. எப்பயுமே அண்ணன் எல்லா வாழ்க்கையில் எல்லா பொறுப்பையும் எடுத்துப்பார், பயங்கரமாக இருப்பார். அதுக்கப்புறம் கடைசி பையன் வந்து ஓவர் செல்லமாக வந்து வளர்ந்துருப்பார். ஆனால் அந்த நடுவில் இருக்கிற நடுவில் பிறக்கிறதுங்களை வந்து பொதுவாகவே வந்து பெருசாக மதிக்க மாட்டாங்க. அதுக்கு ஒன்று கிடைக்கும் கிடைக்காது, ஓ இவனா ஓ இவன் இருக்கானா அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து ஓ மூணாவது பையன் ஒருத்தன், அதாவது மூணாவது கடைசி பையன் ஞாபகம் இருக்கும். நடுவில் பிறந்த ரெண்டு வந்து சம்டைம்ஸ் மறந்துடுவாங்க. ஸோ யாருமே வந்து பெருசாக திரும்பி பார்க்காத அந்த மிடில் சைல்டு டே இன்றைக்கி தான். இன்றைக்கி அந்த மிடில் சைல்ட்ஸ்க்காக வந்து நான் கொஞ்சம் மன வருத்தத்தோடு வந்து கவலைப்படாதீங்கப்பா, நான் தான் இருக்கேன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து முதல் குழந்தையா, கடைசி குழந்தையா, இல்லை நடுவில் பிறந்த குழந்தையாங்கிறத நீங்கள் சொல்லலாம். மில்க்மேனுக்காகவே ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த பால் வாங்குறது அப்படிங்கிறது எப்படிலாம் மாறிட்டு வருதுன்னு பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பால்காரர் பாப்போம் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ன் அடிச்சுட்டு வந்து மா பால் அப்படின்னு சொல்லி காலையில் வந்து எழுப்பி விடுறது, என்னை எழுப்பி விடுறதே அவர் தான். அது எதுக்காக நான் எழுந்திரிச்சு ஓடுவேன்னா, அவர் வந்து அந்த ஹார்ன் வச்சுருப்பார்ல பாப்பாம் பாப்பாம்னு அழுத்துறது. நான் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே நல்லா பா பால் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு எங்கள் அம்மா பாத்திரத்தை எடுத்துகிட்டு போகிறப்ப நான் தூங்கிட்டு இருக்கிறனால அப்படி எந்திரிச்சு ஓடுவேன். எங்கள் வீடு வந்து நீளமாக அந்த இது மாதிரி ஓட்டு வீடு மாதிரி ஒன்று நீளமாக இருக்கும். இங்கேருந்து ஓடி போய் அம்மா பால் வாங்குறப்ப அந்த ஹார்னை வந்து அண்ணா இது நான் அமுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாம் பாம் பாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த ஹார்னை அமைக்கி சந்தோஷப்பட்ட காலம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பால்காரர் வந்து பாட்டில்ஸில் வந்து கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பால் பேக்கெட்டு வர ஆரம்பிச்சு. அப்புறம் பால்காரரே வரலை, நம்மளே கடைக்கு போய் பால் பேக்கெட்டை வாங்கிட்டு வந்துடணும். ஒரு நாள் முன்னாடி ஃப்ரிட்ஜின்னு ஒரு கர்மம் வந்ததுக்கப்புறம் நம்மளே வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரே ஒரு பால் தான் அப்போ இருந்தது. அப்புறம் வந்து கலர் கலராக ஆரஞ்சு பாலா, ப்ளூ பாலா, பச்சைப்பாலா அப்படின்னு சொல்லிட்டு கலர் கலராக வர ஆரம்பிச்சது. இப்போ வந்து பாலே வேணாம் சாமி அப்படின்னு சொல்லி பால் தான் எல்லாத்துக்கும் கெடுதல் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. பாலுடைய பரிணாம வளர்ச்சியை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு மில்க்மேனில் ஏதாவது அருமையான மெமரிஸ் இருந்தால் ஷேர் பண்ணலாம். இன்றைக்கி தாய்லாண்டில் வந்து மதர்ஸ் டே, பேரே தாய்லாண்ட், தந்தைலாண்டில் தாய்லாண்டில் வந்து இன்றைக்கி மதர்ஸ் டே. ஆமாம், ஆல்ரெடி நம்மளுடைய தாரணி வந்து அங்கே தான் தாய்லாண்டில் தான் இருக்காங்க. தாரணியில் மதர்ஸ் டே, தாரணி தாய்லாண்டில் வந்து மதர்ஸ் டே கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ தாரணி ஒருவேளை நிகழ்ச்சியை கேட்டுட்ருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் தாய்லாண்டில் இருக்கிறதுனால ஹாப்பி மதர்ஸ் டேவை சொல்லிக்கிறோம். இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இன்றைக்கி தலைப்பு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து கல்யாண சீசன் முடிய போகுது. இந்த கல்யாணம் அப்படின்னும் போது கல்யாணம் மட்டும் இல்லை, எங்கே போனாலும் நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நமக்கு மைண்டில் வர்றது என்ன, இந்த சாப்பாடு விஷயந்தான் இல்லையா. சோறு ரொம்ப ரொம்ப முக்கியம் அமைச்சரேன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நமக்கு வந்து ஆல்வேஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் வந்து சாப்பாடு தான். ஒரு இலையில் என்னென்னலாம் ஐட்டம் வந்து பரிமாறுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 அன்றைக்கி நான் வந்து ஒரு வாழை இலை விருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து போனேன் சாப்பிட்றதுக்காக. அப்படியே ஒவ்வொரு ஐட்டமாக ஃபஸ்ட்டு வந்து பிரெட் ஹல்வா அப்படின்னு ஒன்று வச்சு அதிலிருந்து ஆரம்பித்தது. உப்பு, ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் கூட்டு, பொரியல், அப்புறம் அது வந்து நான்வெஜ் அண்ட் வெஜ்ஜு மிக்ஸு. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பிரியாணியும் சாப்பிட்லாம், பருப்பு சாம்பாரும் சாப்பிட்லாம், கூட்டு சாப்பிட்லாம், என்ன கேட்டாலும் வந்து கிடைக்கும். 25-28 ஐட்டம் வரைக்கும் உங்களுக்கு கல்யாண விருந்து அப்படின்னா இது இந்த ஆர்டரில் தாங்க இருக்கணும். அப்படி சுட சுட சின்னதாக கை சைஸில் வந்து ஒரு நெய் ஊத்தாப்பம் வைக்கணும். அப்புறம் வந்து ஒரே ஒரு இட்லி தான், அதற்கு அப்படியே மலைச்சாரல் போகிற பொடியை தூவி கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி, அதுக்கப்புறம் ஒரு சைடில் வந்து நல்ல பூரி கும்முன்னு உப்பி இருக்கணும். அப்படியே நல்ல குஸ்புவோட கண்ணை மாதிரி இருக்கிற பூரியில் நல்ல கிழங்கு மிக்ஸ் பண்ணி, அந்த பூரி கிழங்குன்னு சொல்லுவாங்களே அந்த கிழங்கை வந்து அப்படியே மேஷ்டு பொட்டேட்டோ மாதிரி இருக்கிற ஒரு மசாலாவை எடுத்து பூரி சைடில் வச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபில்டர் காஃபி அடிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் இருக்குது. வாழை இலையில் சாப்பிட்றதுக்குன்னே ஒரு ப்ரொசீஜர், ஒரு ஆர்டர் இருக்குது. உங்களுடைய இப்போ வந்து நீங்கள் உட்காடுறீங்க இன்றைக்கி லஞ்சுக்கு, ஒரு வாழை இலை விருந்து உங்களுக்கு இன்றைக்கி தரப்படுது அப்படின்னு வச்சுக்குவோம். அதில் என்னென்னலாம் ஐட்டம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும், போட்டே ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு மூணு ஐட்டம் தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. வாழை இலை விருந்து அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் இலையில் இருக்க வேண்டிய ஒரு மூணே மூணு ஐட்டம். இதை வந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ளார நீங்கள் சொல்லிவிட்டு உங்களோட விருப்ப பாடலை கேட்டிங்க அப்படின்னா தரத்துக்கு தயாராக இருக்கேன். இன்றைக்கி என்னெல்லாம் நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த செலிப்ரேஷனில் உங்களுக்கு ஏதாவது முக்கியமான நாளை பற்றி பேசணும் அப்படின்னு ஆசை இருந்தால் அதையும் வந்து என்னோட பேசலாம். அலையுங்கள் 416-6444-2222 இந்த நம்பர் கால் பண்ணி என்னோட பேசுங்க. இப்பொழுது இணைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். காலை வணக்கம்.
7: ஓ வணக்கம் ராஜ், எப்படி நீங்கள்? நல்லமாக இருக்கிறீங்களா? இதே
6: நல்லா இருக்கேன். இதே நீங்கள் எப்படி இருக்கீங்க? மணிக்கணக்கில் உட்கார வைப்பாங்கல்ல, நம்மளை 7 மணி நேரத்துக்கு மேல உட்கார வச்சிட்டாங்க. மத்தபடி எல்லாம் ஓகே, இப்ப எல்லாம் சரியாயிட்டாரு.
7: இந்த மகன் 4-5 தரம் கைய முடிச்சு
6: பல பேர் முறிக்கிறதுக்கு முன்னாடி முறிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வேற யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க.
7: மற்றது நீங்க கேட்டதுல இப்ப ரெஸ்டாரண்ட் வழியிலே இந்த கல்யாண விருந்தோட சாப்பாடு
6: வந்துட்டேன்.
7: அங்க போய் சாப்பிடலாம் கொள்ளலாம், ஆனா இல்லாம சாப்பிட இயலாது. என்ன அந்த டேஸ்ட் போயிருந்துச்சு வழியில?
6: வந்து அந்த 25 ஐட்டம் 28 ஐட்டம் கூட தேவையில்லை, ஆனா வாழை இலை விருந்துனாலே இருக்க வேண்டிய முக்கியமான 3 ஐட்டம் நீங்க என்ன
7: நினைக்கிறீங்க? தாலி கணக்கான சாப்பாடு, ஒரு 5 கறியோட வெறும் கணக்கு, ஒரு குழம்பு, பருப்பு, கீரை, மரவள்ளி, இந்த நாளும் ஓகே.
6: ஓகே, பருப்பு, கீரை, மரவள்ளி,
7: குழம்பு, ஒரு குழம்பு,
6: இருக்கும் பாயாசம். அந்த பாயாசம் சாப்பிடறதுக்கு ஒரு முறை இருக்குது வேற.
7: அதான் அந்த வாழை இலையில போட்டு அந்த குழம்பு அதுகள் எல்லாத்தோடையும் ஒரு வலி
6: வலிச்சுட்டு சாப்பிடும். கப்பலையே குடிக்கிறவன் வந்து முட்டாள், அவனுக்கு சாப்பிட தெரியும்.
7: அவன குடிக்கவே தேவையில்லை,
6: தேவையில்லை.
7: அத வலிக்கிறது அந்த கைய ஒரு சூப்பை இருக்க ஒரு பாருங்க.
6: நம்ம எவ்வளவு பதவியில் இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கோம், எல்லாத்தையும் மறந்துடணும்.
7: அதோட என்ன சொல்லுங்க, முன்னுக்கு இருக்கிற டாக்டர் இன்ஜினியர் இருந்தாலும் சரி, வெயில வெட்டி இல்லாத விவசாயி இருந்தாலும் எல்லாரும் அதை செய்வி நம்ம இலங்க இந்தியாவில்.
6: கரெக்ட், கரெக்ட், 100%. ஆமா ஆமா, நிச்சயமா. சூப்பர்,
7: அது நல்ல ஒரு முறை, நல்ல எனக்கு பிடிச்சிச்சு.
6: ஓகே,
7: எல்லாரும் இயக்கம் வர ரெடி ஆகிற ஒரு நாள் எல்லாம் பாப்போம்.
6: கண்டிப்பா கண்டிப்பா. பாடல் என்ன கேட்கலாம் உங்களுக்காக?
7: சூரிய கிரகங்கள் தானே ஆண்டபடியா, நானே இந்திரன், நானே சந்திரன், சூரியனை போல் சுத்தி வருவேன். பாடு வைக்கப்பா.
6: என்ன பாட்டு, என்ன பாட்டு, முதல் வரி என்னது?
7: நானே, நானே இந்திரன், நானே சந்திரன்.
6: ஓ ஓகே, நானே இந்திரன், நானே சந்திரன். ஓகே,
7: பட்டது வந்து உங்கட கொள்கைய, சட்டமன்ற கொள்கைய நீங்க திருப்பி ஒருக்கா சொல்லணும்னு நினைக்கிறேன்.
6: என்னது
7: ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு பிரச்சனை நடந்த, நான் ஒன்றும் இல்ல. ஆனபடியா உங்களை சொல்றேன், எந்த வெறியாக்கள் வேற நாட்டுல இருந்து கண்டக்ட் பண்ணி இருந்தேன்.
6: நன்றி, வணக்கம். வெரி சிம்பிள், இந்த வாழை இலை விருந்து அப்படின்றது வந்து இனிமே வந்து வருமானு தெரில. ஆனால் இப்போ என்னென்னா, நடுவில் வந்து ஐயையே என்னப்பா இது, இலையை போட்டு அதை போட்டு அதை எடுத்து அதை குப்பை, இவ்வளோ பயோ டீக்ரேடபிளாக இவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. புஃபே சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, பேப்பர் பிளேட்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து வரிசையாக சாப்பாடை வச்சுருவோம், ஒரு பேப்பர் பிளேட்டை கொடுத்துருவோம், அவங்களே எடுத்து போட்டு சாப்பிட்டு அப்புறம் தூக்கி போட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கலங்களும் ஓவராக இந்த புஃபே சிஸ்டம்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் அது வந்து ஒரு பீரியடு தான், ஏதோ பெரிய ட்ரெண்டிங்காக கொண்டு வரேன்னு நினச்சிட்டு பண்ணது வந்து காரி துப்பி கழுவி ஊற்றி, ஏமா கல்யாணத்துக்கு வர்றாங்க உட்கார வச்சு சாப்பாடு கூட போட முடியாது அவங்களால அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை வண்ட வண்டியாக திட்டி அது மிகப்பெரிய குறையாக மாறி இப்போ மறுபடியும் வந்து வாழை இலை விருந்து பழையபடி வந்திருக்கு. இதில் காமெடி என்ன அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ரிப்பீட் செல் இட் செல்ஃப்ன்ற மாதிரி நடுவில் முன்னாடி வந்து அந்த வாழை இலை விருந்தில் வந்து பீட்சா போடுறது, பர்கர் போடுறது, அந்த மாதிரி கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்டு ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ மறுபடியும் வந்து கேட்டால் கேழ்விறகு கஞ்சி சூப் அப்படின்லாம் வந்து போடுறாங்க. அப்புறம் வந்து எனது கருவேப்பிலை வேப்பம் பூ பொரியல் அப்படின்னு ஒரு ஐட்டம் வருது. அப்புறம் எனது ஐயோ அது பயங்கரமாக மரவள்ளி, சாரி மரவள்ளி இல்லை, அது பனங்கிழங்கு ஹல்வா அப்படின்ட்டு போடுறது. இந்த ரொம்ப ஓவர் ட்ரெடிஷ்னலாக இறங்கி வேலை செய்கிறாங்க, இதுவே கொஞ்சம் பயமாக இருக்கு. ஏன்டா இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி பேசின வாயாடா இது, நீங்கள் தானடா வேறு மாதிரி பேசுனீங்க, இன்றைக்கி என்னடா எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளையே தலை சுத்த வைக்குது. ஆனால் சமீபத்தில் நான் சாப்பிட்ட பல வாழைகளை விருந்து வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பர் எம்மியாக டேஸ்டியாக இருந்தது. உங்களுக்கு வந்து வாழை இருந்து வாழை இலையில் ஒரு இந்த ஐட்டம்லாம் போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா என்ன ஐட்டம் உங்களுக்கு பிடிக்கும், முக்கியமாக வாழையில் தான் இன்றைக்கி ஹைலைட்டே, வாழை இலையில் தான் இதை நம்ம சாப்பிட்ணும், இந்த ஐட்டத்தெல்லாம் பிளேட்டில் சாப்பிட்றவன் வந்து ஜெயிலில் போட வேண்டிய ஆட்கள் அவங்களாம் அப்படின்னா, நீங்கள் எந்தெந்த ஐட்டம் வாழை இலையில் போட்டு சாப்பிட்ற ஐட்டம் அப்படின்னு சொல்லுங்கள். வாழை இலைக்குன்னே ஒரு அரோமா இருக்குது, அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஐட்டம் என்னென்ன உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது என்னோட ஷேர் பண்ண போகிறீங்க. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
8: வணக்கம் ராஜ், நான் மதங்க வைக்கிறேன்.
6: வணக்கம் மதன், நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
8: நல்ல மலிச்சியா, நல்ல குழுகுழு, நல்ல வாழையில போட்டு நல்லா
6: இருக்கிறேன். ஆனா யாராவது அது பியூட்டி என்ன தெரியுமா, என்னதான் நீங்க பிளேட்டை வச்சு சாப்பாடு வைக்க போற அப்படின்னு சொன்னாலும் அந்த வாழையில நீங்க உட்காந்த உடனே இந்த வாழை இலைய போட்டுட்டு முதல்ல தண்ணி தெளிங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சு இலையெல்லாம் வந்து நல்ல ப்ராசஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ண வைப்பாங்க. என்ன போட போறாங்க, என்ன சாப்பாடு வரப்போகுது, அந்த வெயிட்டிங்கே ஒரு செம ஃபீலிங் இல்ல?
8: அப்படியே சாப்பாடு அப்படியே அந்த இதால கொத்தி அப்படியே ஒரு 2-3 இது அந்த கொத்து மாதிரி இருக்குது, அந்த போடுறது.
6: ஆமா,
8: அதால போட்டுட்டு அதுக்குள்ள கொஞ்சம் ஒரு அத ஒரு பாத்தி மாதிரி கட்டி விட்டுட்டு சொத்த, அதுக்கு அதுக்குள்ள நல்ல கர்ணக்கிழங்கு கூட்டு இருக்கு தானே,
6: ஆமா,
8: அந்த கூட்டு மற்றது பைத்தங்காய் குழம்பு கூட்டு,
6: கர்ணக்கிழங்கு கூட்டு, பைத்தங்காய் குழம்பு
8: கூட்டு, மற்றது பூசணிக்காய், பூசணிக்காய் நல்ல கூட்டு,
6: பூசணிக்காய் எத்தனை கூட்டு,
8: தண்ணி பூசணிக்காய் கூட்டுன்னா கொஞ்சம் பூசணி கொஞ்சம் தண்ணியா இருக்கணும் சொதி மாதிரி.
6: ஓகே,
8: அந்த அந்த அந்த கறியையும் போட்டு ஒரு 4-5 அப்பளத்தை மதுக்க நொறுக்கி
6: போட்டு
8: அப்படியே கொஞ்சம் சொதியும் கொஞ்சம் போட்டு அப்படியே சுத்தி சுழட்டி அப்படியே எடுத்து அப்படியே நாக்குக்குள்ள அப்படியே சுழட்டி போயிட்டு வாய்க்குள்ள தள்ளி விட்டு அந்த மாதிரி இருக்கும்
6: என்ன. சரி, நீங்க அப்ப வாழையில நிச்சயமா இருக்க வேண்டிய 3 ஐட்டம் எது எது சொல்றீங்க? கர்ணக்கிழங்கு கூட்டு, அப்புறம்
8: பைத்தங்காய் கூட்டு, மற்றது பூசணிக்காய் கறி, மற்றது சோதி.
6: ஓகே, சூப்பர், அவ்வளவுதான், முடிஞ்சது இதுக்கு. இது இன்னைக்கு
8: மற்றது அப்பளம் போட்டு சாப்பிடணும். எங்க யானை என்று சொன்னபடியா ராஜ், நல்ல நேரம் படத்தில இருந்து ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா அந்த
6: அந்த ஆகட்டுண்டா தம்பி ராஜா வந்து இல்லையா, அது அப்போ வந்து சினிமாவில் வந்து யானைகள் எல்லாம் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக பயன்படுத்தலாம் அப்படின்ற சட்டம்லாம் இருந்தது, எதுவும் எதிர்ப்பு வரலை. ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து மிருக வதை தடுப்பு சட்டத்துக்கு கீழே வந்து எந்த யானைகளையுமே வந்து நடிக்கக்கூடாது, இந்த சினிமாக்கெலாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஆக்சுவலி பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன் யானைகள்லாம் வந்து சினிமாவில் வந்து நம்ம பார்த்துரு மணலாச்சு, சர்க்கஸ்லேயுமே பார்த்துரு மணலாச்சு இல்லையா.
8: அறிவான மிருகம் தானே.
6: ஆமாம்,
8: அது அதுக்கு ஏதாவது தீங்கு செய்தால் அது திருப்பி போய் அது சாக்கும், அது
6: போட்டு தள்ளிடும்,
8: அது ஆளு ஆளையே போட்டு தள்ளிடும், அது அப்படியே மனதுக்குள்ளேயே வச்சுக்கொண்டிருக்கும். அது மெல்லிய சின்ன கண் தான், ஒரு ஒரு எறும்பு மாதிரி கண்,
6: கரெக்ட்.
8: அது அதுன்ற வியூ மட்டும் ஞாபக தூரத்துக்கு பார்க்கும், அது எல்லாமே தெரியும் அதுக்கு.
6: எஸ் எஸ் அப்சல்யூட்லி கரெக்டா சொன்னீங்க.
8: அது ஞாபக தூரத்துக்கும் அது செல்லக்கூடிய இது, அந்த ஞாபக சக்தியில
6: இருக்கு,
8: அந்த இடத்தையே அந்த இடத்தையே தொடர்ந்து போகும் அந்த இடத்துல.
6: கண்டிப்பா கண்டிப்பா சிறப்பு. யானை எனக்கு பயங்கர ஃபேவரட்டான ஒரு மிருகம்.
8: ஒரு முகத்தை பார்த்துட்டு என்றால் அது வாழ்க்கையில் சாக மட்டும் அந்த முகத்தை மறக்கவே
6: மறக்காது இல்லையா. எஸ், ஓகே, சூப்பர், ரொம்ப நன்றி மதன் கால் பண்ணதுக்கு.
8: கட்டி அப்படி ஆகட்டுண்டு தள்ளி விட வேண்டிய அம்மா,
6: போட்டுருவோம் போட்டுருவோம், நிச்சயமா போட்டுருவோம். நன்றி மதன், நன்றி. ஒரு பாடலையும் விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி.

0: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA கிரெடிட். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்ஐயில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. உங்களுடைய விருப்ப பாடலை கேட்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6446-2222. நேர்கள் காத்திருந்தமைக்கு நன்றி. இணைப்பில் அடுத்த நேயர் வணக்கம். ஹாய், ஹலோ குயின்சன். ஹே, ஒன்லி டூ பிளாக் ஓ, வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். குயின்சன் பேச முடியுமா?
3: வணக்கம்
2: வணக்கம் குயின்சன். என்ன, ரெண்டு பிளாக் தான் இருக்கீங்க? என்னது டபுள் பிளாக்னா வேற மாதிரி எனக்கு தோணுதே. கஸ்டமரோட, ஓகே ஓகே, சூப்பர், நைஸ். நீங்க காலையில எத்தனை மணிக்கு வேலை ஆரம்பிக்கிறீங்க குயின்சன்?
3: 9 மணிக்கு.
2: ஓகே, முடியுறது எப்ப? ஒரு நாளைக்கு வேலை முடியுது எத்தனை மணிக்கு?
3: 8:30.
2: ஐயோ, அப்படியா? காலையில 9:00 to 9:00 ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்றீங்க? டேங்க் அப்பா, சூப்பர், வெரி இன்ஸ்பைரிங், வெரி குட். அப்படிதான் இருக்கணும் குயின்சன், வெரி நைஸ். இந்த இதே நிறுவனத்தில் இப்ப நீங்க வேலை செய்யற இடத்துல எத்தனை வருடமா ஒரே இடத்துல இருக்கீங்க? அப்பா, ஒரே கம்பெனியில 15 வருஷம். அப்போ வந்து நீங்கள் தான் சீனியர் எம்ப்ளாயாக இருப்பீங்க, பயங்கர விசுவாசி. இப்போ கடையவே ஓனர் வந்து உங்கள் பேர் எழுதி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க.
3: மேனேஜர்கிட்ட
2: மேனேஜர் பொசிஷனுக்கு வந்துட்டீங்க. ஆ, ஓகே. அடுத்தது வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட் அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியது. சிறப்பு, சிறப்பு, வாழ்த்துக்கள் குயின்சன், நைஸ். அப்பெல்லாம் இதுக்கெல்லாம் நீங்கள் இன்னும் ட்ரீட்டே வைக்கலையே. நீங்கள் எப்போ எங்களுக்கு வாழை இலை விருந்து கொடுக்க போறீங்கன்ட்டு நான் வந்து வெயிட்
3: பண்ணிருக்கேன்.
2: ஆ, வாழை இலை விருந்து வச்சிங்களா? ஓ, 10 வருஷம் கொண்டு இல்லை, இப்போ வந்து இப்போ நீங்கள் ப்ரமோட் ஆகிட்டீங்களா? மேனேஜராக ப்ரமோஷன் ஆனதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு விருந்து தேவைப்படுது. கண்டிப்பா நீங்க எங்க வரணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் வந்து வாயை எடுத்துட்டு வந்துடுறேன். அங்க
3: வாயை
2: மட்டும் கொண்டு வந்துடுறேன். சாப்பிடறதுக்காக உங்களுக்கு இந்த ஐட்டம்லாம் கண்டிப்பா இருக்கணும். எதை எப்படி எப்படி சாப்பிடணும் அப்படின்லாம் இருக்கு, இந்த ஆர்டர்லாம் சாப்பிடணும் இருக்கு இல்லையா? சில பேர் வந்து வாழை இலைய போய் வாழை இலையில ஸ்பூன்ல சாப்பிடுவாங்க, அவனுங்க எல்லாம் பார்த்தாலே அப்படியே கட்டி தொங்க விட்டடிக்கணும் போல இருக்கும்ல. என்னென்ன இருந்தா நல்லா இருக்கும்?
3: எனக்கு சோயா பொரியல், மற்றது கருணை குழம்பு, துவையல்.
2: எடுத்த உடனே முதல்ல எதை வச்சா இலையில ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஐட்டம் வைக்கணும்? பைத்தங்கா குழம்பு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுக்கிறது. உடனே வாழையில் வைக்கணுமா? இந்த சோயா பொரியல்ன்றது இந்த சோயா சங்க்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி போடுறது, ஒரு சில்லி சிக்கன் மாதிரி. ஆ அதுதான், ஓகே அருமை. ஓகே இந்த பைத்தங்காய் கூட்டு தான் உங்களுக்கு முதல்ல வைக்கணும்.
3: வாழையில் சாப்பாடு போட்டு நான் வரீங்க.
2: ஆ என்னென்ன ஐட்டம்லாம் போட்டீங்க? திருப்பி காசு எக்ஸ்ட்ரா கொடுத்து இன்னொரு நாலஞ்சு ஐட்டம் வந்து அப்பயே ஸ்பாட்லயே சமைக்க சொல்லிருக்கீங்க. சிறப்பு சிறப்பு. எங்க நடந்தது இது? வந்து ஸ்ரீலங்காலயே இங்கயா? இலங்காவில். ஓகே பெஸ்ட். அப்போ ஐட்டம்லாம் பிரமாதமாக இருந்திருக்கும், அன்டவுட்டட்லி சூப்பர் குயின்சன். உங்களுக்கு ஃபேவரட்டான மூணு ஐட்டம்னா, ஒன்று பைத்தங்காய் குழம்பு, அதுக்கப்புறம் சோயா ஃப்ரை, அப்புறம்
3: அப்புறம் கிழங்கு பூசணிக்காய் கறி.
2: கிழங்கு ப்ளஸ் பூசணிக்காய் போட்ட ஒரு கறி. ஓகே, நீங்கள் வந்து ஆத்தன்டிக் மெனுவை வந்து சொல்லிட்டீங்க. ஓகே நைஸ். பாடல் என்ன கேட்கலாம் குயின்சன் உங்களுக்காக?
3: நட்புக்காக படத்துல,
2: என்ன கருத்தான பாட்டுப்பா கருடா கருடான்ற நட்புக்காக படத்துல இருந்து கருடா கருடா பாட்டு தான் நீங்க கேட்டிருக்கீங்க இல்லையா? ஓகே ரைட்டு. நன்றி குயின்சன் கால் பண்ணதுக்கு.
3: நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம். அங்கே யாரோ தலையை கொடுக்க போறார் இப்போ குயின்சன் கிட்ட. கருடா கருடா பாட்டை கேட்டுட்டே முடி வெட்ட போறார் குயின்சன். சூப்பர். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
4: காலை வணக்கம் சாரா.
2: காலை வணக்கம். கண்காணிப்பு பண்ற டீச்சர் சாரா, எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க.
4: எங்களுக்கு எல்லாம் பயந்து, எங்கள கேள்விக்கு எல்லாம் விடை சொல்ல பயந்து, அந்த பையன் அந்த கைய காண முடிச்சுட்டீங்களோ?
2: இவன் தான் எங்கேயோ போயிட்டு ஜாலியா வீக்கெண்ட லாங் வீக்கெண்ட மாத்திருக்கான். கேட்டா பையன் மேல பழிய போடுறான். இதெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன கேனப்பயலா, எவ்வளவு பசங்களை பாத்திருப்பேன், டீச்சரையே ஏமாத்த பாக்குறேன் அப்படின்னு நீ
4: கேக்குறீங்க.
2: புரியுது புரியுது. நீங்க தான் நான் போற இடத்துல எல்லாம் ஒரு என் வீட்டை சுத்தி சிசிடிவி கேமரா வேற செட் பண்ணி வச்சிருக்கீங்களே?
4: வெளியில
2: சொல்றீங்களே, எவ்வளவு தப்பு பண்ணாலும் சாரா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்னு
4: நினைக்கிறேன்.
2: என்ன பண்றது, ஆக்சுவலி என்னாலதான் வந்து தோல் மேல வந்து உட்காந்து குதிச்சுட்டே இருந்தாரு, சோஃபால இருந்து குதிச்சுட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அந்த கையை பிடிச்சி தோல் மேல அப்படியே விழுறதுக்கு பின்னாடி சாஞ்சிட்டாரு. கையை பிடிக்க அந்த டக்குன்னு ஒரு சவுண்டு வந்து, அது அந்த நர்ஸ் மேஜ் எல்போ அப்படின்ற அந்த ப்ராப்ளம்னால ஜாயிண்டில் வந்து ஒரு எலாசிட்டி லாக் ஆயிடுச்சு சுழுக்கு மாதிரி. அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டாங்க. இப்போ ஓகே, அவர் திருப்பி பழையபடி கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் திருப்பி பழையபடி ரவுடிசம் பண்ண
4: ஆரம்பிச்சிட்டாரு.
2: ஆல் குட் தான். எஸ் சாரா சொல்லுங்க உங்களுக்கு. அதாவது இப்போ வாழையில வந்து சாப்பிட்றதுக்குன்னு ஒரு முறை இருக்குது இல்லையா? இதுதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நல்ல தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தெளித்து தொடச்சி அந்த தண்ணியை அப்படியே நல்ல ட்ரை பண்ணி இலையை கீழேயே வந்து தண்ணியை போட்டு அது மேலே இலையை போட்டால் தான் இலை நச்சுன்னு உட்காரும் இல்லையா நகராம. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சொல்லுங்கள். ஹலோ சாரா, ஹலோ என்னாச்சு? ஹலோ ஆ கேட்குது.
4: ரோசா தோட்டத்துல அந்த களை பிடுங்கிட்டு இருந்தேன், கை என்ன மாறிச்சு. இல்ல இல்ல, வாழை இலை அதே ஒரு வாசம் தான். அதுல தண்ணி தெளிச்சு போட்டு சுட சுட நல்ல வெள்ள சோறு.
2: சரி,
4: எனக்கு வந்து அதிகம் இருக்க கூடாது, ஒரு குழம்பு ஒரு பொரியல், ஒரு சுண்டல்,
2: அவ்வளவுதானா? மூணே ஐட்டம்.
4: அதோட இல்ல இல்ல, அதோட ஒரு அப்பளம் ஊறுகா.
2: அப்பளம் ஊறுகாவை மிஸ் பண்ணாம எப்படி?
4: அதானே
2: அஞ்சு உங்களுக்கு இலையில எதை வைக்கணும் முதல்ல?
4: நல்லா
2: இருக்கே.
4: மலவள்ளி குழம்பு கொஞ்சம் நல்லா காரமா தாளிச்சு போட்டு கடுகு எல்லாம் போட்டு அது அது சுண்டல் பொரியல்
2: சொல்லிட்டேன்.
4: அது இருந்து அது முடிய சாப்பிட்டு நல்ல விரவெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி போட்டு அந்த நல்ல சுட ஒரு பாயசமும் ஒரு பர்ஃபி உண்டு, ஒரு ஆமன் பர்ஃபி மாதிரி என்னமா உண்டு.
2: கடைசியாது
4: அப்படியே
2: சொர்க்கத்தை பாக்கலாம் சோபால உட்காந்துக்கிட்டே. அருமை சார, ஒரு ரசனையோட நீங்க வந்து வாழ்றீங்க, வெரி குட். பாடல் என்ன கேட்கலாம் உங்களுக்காக?
4: பாடல் வந்து கட்டா குஸ்தியில் ஒரு பாட்டு போடுங்க.
2: கட்டா குஸ்தியில் ஒரு பாட்டு போட்டுருவோமா?
4: நல்ல படம் பார்த்தேன், ரசித்தேன், நல்லா
2: இருந்ததா, பிடிச்சிருந்ததா? சிறப்பு. ஓகே, நன்றி சாரா கால் பண்ணதுக்கு.
4: ஓகே, நன்றி நன்றி
2: நன்றி, வணக்கம். அடுத்த நேயர் இணைப்பில் காலை வணக்கம்.
5: காலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நான் நன்றாக மகிழ்ச்சியாம இருக்கின்றேன். நான் திங்கக்கம்மா வரல போட்டுக்காதான் கேட்கும் போது கேள்விப்பட்டேன்.
2: ஆமா ஆமா,
5: ஓகே, நல்லா இருக்காருல்ல?
2: சரியாயிட்டு நல்லா இருக்காரு. மறுபடியும் பழைய படி டே கேர் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேதான்,
5: ஓகேதான்.
2: ஆமா ஆமா,
5: ஓகே.
2: நான் வந்தா ரமேஷ், நீங்க பல கல்யாண சாப்பாடு போட்டிருக்கீங்க பல பேருக்கு.
5: அதான் பல கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாம போட்டு
2: வேலை செஞ்சா
5: அவார்டு கொடுத்தாங்களா அப்படின்னா, டேய் நீ 25 வருஷம் தான் வேலை செய்யற, நான் 50 வருஷமே வேலை செய்ய எவனுமே கொடுக்க, எங்கடா வேலை செய்ய, வீட்டுல வேலை செய்யற அப்படின்ட்டா.
2: ஆனா இப்ப ஆனா அந்த காலத்துல இருக்கிற உண்மையிலே பெண்கள்லாம் 50-60 வருஷம் சம்பளமே இல்லாம வேலை செஞ்சிருக்காங்க. கரெக்டா, ஒரு தடவை நகைக்கடைக்கு போகல அப்படின்னா கை நெடுங்க
5: ஆரம்பிச்சு. பால்காரன்,
2: அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தது எத்தனை பேரு?
5: தம்பி ஒண்ணு, அண்ணா மேல கீழ தம்பி நடுவுல.
2: அப்படி, ஓகே ஓகே, கரெக்ட் தான். நீங்க மிடில் கிட் தான் இப்ப?
5: வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு அழிவில் அந்த பொருள் ஆயிடும். ஏன்னா அண்ணன் போட்ட டிரஸ் நம்மளுக்கு வந்துடும், அவரு படிச்ச புக்கு நமக்கு வந்துடும், அவர் போட்ட செருப்பு நமக்கு வந்துடும், நம்ம போட்டது தம்பி போட மாட்டான், ஏன்னா செல்லத்துல போயிடுவான்.
2: கரெக்ட், நமக்கு வந்து நம்ம எப்பயுமே செகண்ட் ஹேண்டை மட்டுமே பயன்படுத்தி வாழ்க்கையில புதுசா நம்மளே சம்பாதிச்சு வாங்கினாதான் உண்டு
5: உண்டு. அது கூட கண்ணு குத்தி வாழையில சொன்னீங்க, அதாவது வாழையில சாப்பாடு போட்டா கோழையும் தாழையாயிரும் சொல்லுவாங்க.
2: என்ன மறுபடியும் சொல்லுங்க? வாழையில சாப்பாடு போட்டா கோழையும் தாழையாயிடுவோம்.
5: ஆமா, அதாவது கோழைன்னா என்ன தானே, எதையோ சோம்பேறியரோ மனசு டங்கா இருப்பான். அந்த சாப்பாடு சாப்பிட்டு தாழைனா தென்னை அந்த அளவுக்கு வளர்ந்துருவான், பிரிஸ்காய் போயிடுவான்.
2: சரி,
5: சோ அந்த மாதிரி வாழை கல்யாணத்துல மேக்சிமம் சாப்பாட வரத்துக்கு நல்லவன் கட்டுவன் வேலை பாழை கீழ எல்லாம் வருவாங்க. அவங்களெல்லாம் ஒரு சமமா ஒரு இது கொண்டு வரதுதான் வாழையில போடுறது.
2: கரெக்ட்.
5: சோ எல்லாரும் ஈக்குவலா பாவிச்சு எல்லாருக்கும் விடப்பட்டு ஒரு தாமசம் தெம்பா ஒரு போறது, அந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குறது வாழையில சாப்பிடுறது. ஆமா, வாழையில வந்து தண்ணி தெளிக்கிறது அதை பதப்படுத்துறதுதான். நம்ம சொல்லுவோம் சுத்தம் பண்றது, சுத்தம் பண்றதுன்ட்டு சும்மா கிளீன் பண்றதுன்ட்டு, அதை வந்து பதப்படுத்தி அதுல ஒரு ஸ்மெல் வரும் வாழை இலையில. அந்த சாப்பாடோட அந்த சூடோட கலக்கும் போது அந்த கலர் மாறிடும் அந்த வாழை இலையும். அப்படின்னா அங்க ஒரு இயற்கை ஒரு கெமிக்கல் மாதிரி ரியாக்ஷன் உண்டாகி சாப்பாடோட அந்த மனமும் கலந்து நம்ம உள்ளுக்குள்ள போறதுனாலதான் அதனுடைய நம்மளுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுது, உடம்புக்கு நல்லது. அதுக்குதான் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சாப்பாடு சூடா, அந்த பக்கம் இந்த பொரியல் வறுவல் இதெல்லாம் சூடா, ரெண்டு பக்கம் ஈக்குவலா சூடாகும். இந்த பக்கம் சாப்பாடு, அந்த பக்கம் இந்த ஐட்டம்லாம். சோ அதுக்குதான் ரெண்டு பக்கமும் ஈவனா சூடாகி அந்த சாப்பாடோட சேர்ந்து அந்த மனத்தோட உள்ள போறது அப்படி பரிமாறுறது. நீங்க சொன்ன மாதிரி முதல் எடுத்த உடனே இந்த தண்ணி தெளிச்சு தண்ணி வச்சிருவாங்க, உப்பு வச்சிருவாங்க, அது டிஃபால்ட்டா வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த இந்த கல்யாணம் சாப்பாடுல ஸ்வீட்டு இந்த அல்வா கோது அதெல்லாம் பிடிக்காது. அந்த கேசரி,
2: கேசரி
5: நெய்யோட கேசரி, அந்த ஆரஞ்சு கலர்ல.

0: பாருங்க, அந்த வத்த குழம்பு கண்ணும் கருமா பாதுகாக்கணும். இதெல்லாம் போயிட்டு அப்புறம் சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடெல்லாம் பாத்தி கட்டி சாப்பிட்டுட்டு இந்த ரசம் போடும் போது அந்த ஓடணும். அந்த ஓடுனாதான் சுத்தி இந்த வாழையில இருக்கிற எல்லா ஜீவனையும் இழுத்துட்டு வந்துடும்.
1: எஸ், அந்த வாழை இலைய வந்து ரசத்து கீழே வடியை விடாம சாப்பிடுற,
0: அப்படியே மடக்கி இந்த கையில தூக்கி பிடிச்சி அந்த கையில வடிச்சு சாப்பிடணும் பாருங்க. அதுல இருக்க ஒரு அமிர்தம் மாதிரி அதை சாப்பிட்டுட்டு ரசத்தை சாம்பாரை சாப்பிட்டு ரசத்தை சாப்பிட்டு அப்புறம் மோர் குழம்பு அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வட பாயசம் நல்ல பாயசத்தை வந்து நல்லா நிரப்பி விட்டு வடைய போடக்கூடாது. அப்பளத்தை வச்சு ஒரு தட்டு தட்டணும். அப்பதான் அப்பளம் வந்து பாயசம்
1: அப்பளம் தெரிக்குதுரோய் அப்படின்னு
0: சிதறும். அதுக்கப்புறம் வடைய போட்டு கசஞ்சி சாப்பிட்டு உள்ள தள்ள உடனே இந்த நீங்க வந்து ரசம் சமநிலை படுத்தணும். இவ்வளவு ஸ்வீட் உள்ள போயிடுச்சு இல்லையா, அத சமநிலையை படுத்துறதுக்காக தான் அடுத்த மோர் ஊத்தி சாப்பிட்டு அந்த வத்த குழம்ப கொஞ்சம் கூட விட்டு பிணைஞ்சு அடிப்பாங்க பாருங்க. என்ன சாப்பாடு அப்ப தின்னுட்டு ஒரு யாப்பம் விட்டு எழுந்திருப்பான் பாருங்க, அவன் தான் உண்மையான சாப்பாடு
1: சாப்பிட்டவன். ரசிச்சு சாப்பிட்டுருங்க ரமேஷ். இன்னைக்கு இப்ப நீங்க பேசுறது கேட்ட உடனே இங்கயாவது போய் உட்காந்து நல்ல ஒரு வாழையில விருந்து சாப்பிடணும்ன்ற ஒரு டெம்டேஷனை உருவாக்கிட்டீங்க போங்க.
0: அந்த மாதிரி அதுதான் வாழையில சாப்பிடணும். சரி, இது நம்ம நம்ம வளமே ஒன்று வரும். இந்த பால்காரன் ஒன்று சொல்லுங்க. நம்ம பால்காரன் நமக்கு தெரியுமே, நான் வந்து 3:30 எழுந்து பால் டிப்புக்கு போயிடும். நம்மள வந்தா சில பேருக்கு பிடிக்காது இந்த பால் கீழே கிளம்ப பண்ணுவாங்க. ஆனா இந்த கவுண்டர் மணி ஒரு ஜோக் இருக்கு இல்லைங்களா, இவன் பால்மா அவன் தபால்.
1: ஆமா,
0: இது வந்து உண்மையிலே எங்க வீட்டுல எங்க தெருவுல நடந்தது. இதை பார்த்து கவுண்டர் பண்ணி அவன் ஜோக் பண்ணாங்களா, அதை பார்த்து இவன் பண்ணாங்க எனக்கு தெரியாது.
1: ஏன்னா
0: எங்க ஊர்லதான் போஸ்ட் ஆபீஸ், எங்க ஊர்ல நானும் ஃப்ரெண்டு தான் இருப்போம். இந்த வீட்டுல இருக்கும் போஸ்ட் ஆபீஸ் 4 வீடு தள்ளிதான். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா எங்க தெருதான் டெலிவரி வரும். சம்டைம்ஸ் அந்த போஸ்ட்மேன் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவர் அடுத்தல இருப்பாரு, இங்க வீட்டுலயே படுத்துட்டு சம்டைம் 7 வந்து எங்க வேலை பண்ணுவோம். 7 5 போய் பிரிச்சு கிரிச்சு 7 லெட்டர் கொடுப்பாரு. அவர் வந்து வீட்டுல இருந்து தபாலம் கத்துவாரு,
1: உங்க ஏரியால இருக்கிற அத்தனை பேரும் வந்து உங்களை காசு கொடுத்து ஊருக்கு அனுப்பியிருக்காங்க, தயவுசெய்து கிளம்புப்பா அப்படின்னு.
0: அதுல இருந்து அந்த ரெண்டு முன்னாள் கரம் கட்டிட்டு இருந்தா நல்லவன போக அனுப்பிச்சு கல்லே படல 3. சோ இந்த மாதிரி நீ கொண்டு வந்த சப்ஜெக்ட் எல்லாம் நல்லா அந்த நினைப்பில் இப்ப எல்லாம் வந்து அதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். அதெல்லாம் இந்த காலத்து குழந்தைங்கலாம் அதெல்லாம் பார்க்காம போயிருந்தாங்க. ஆமா,
1: சூப்பர் சிறப்பான பாட்டு. என்ன பாட்டு?
0: ரெண்டு பாட்டு வச்சிருந்தேன், அண்ணாமலை மந்தேன பால்காரன் இல்ல மாயாபஜாரம் கல்யாண சமயம் எது போட்டாலும் சரி.
1: ஓ, மாயாபஜார போடுவோம், ரொம்ப நாள் ஆச்சு. சிறப்பா
0: எது போட்டாலும் சரி. ஓகே ஓகே,
1: நன்றி நன்றி
0: நன்றி, வணக்கம் நன்றி.
1: அந்த பாலோட ஹிஸ்டரிய சொன்னார்ல சூப்பர் ரமேஷ், வந்து சொன்ன அந்த வாழை இலை விருந்தோடைய ப்ரொசீஜர் பார்த்தீங்களா, இதில் வந்து நிறைய பேர் வாழை இலையிலேயே வந்து PhD பண்ணியிருக்காங்க. அப்படி தான் சாப்பிட்ணும். சில பேருக்கு வந்து இன்னமும் அந்த ப்ரொசீஜர் தெரில. ஸோ பசங்களுக்கெல்லாம் வந்து கல்ச்சர்னா என்னென்னு சொல்லி கொடுங்க. இப்போ நிறைய இடத்துல வந்து மறுபடியும் வாழை இலை சாப்பாடு ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. இதெல்லாம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே வந்து கல்யாண விருந்து அப்படின்றதே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. முன்னெல்லாம் பிளேட்டை வச்சு அப்படியே ஒரு கேண்டில் லைட் டின்னர் அந்த மாதிரிலாம் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்தது. இப்போ பழையப்படி மறுபடியும் இலையில் சாப்பாடு போடுறோம் வாங்க அப்படின்னு சொல்லி அங்கங்கே வாங்க வாங்க வாழை இலையில் சாப்பாடு போடுறோன்னு சொல்கிறாங்க. அதை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் சும்மா போய் சாப்பிட்றதில்ல, வாழை இலை இருந்து சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 3 பாஸ் ஆகிற கோர்ஸை முடிச்சுட்டு போகணும். இப்போ ரமேஷ்லாம் பாருங்கள், ரமேஷ் வந்து கோல்டு மெடல் ஹோல்டர் வாழை இலை விருந்தில். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர் வைக்கணும். இப்படி தான் சாப்பாடு போடணும், ஃபஸ்ட்டு இதை தான் தொட்டு நக்கணும், அதுக்கப்புறம் பாயாசத்தை இப்படி தான் ஊற்றி சாப்பிடணும், இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி வாழை இலையில் நீங்கள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய விஷயம் என்னென்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறீங்க. ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2 இட்லி கொஞ்சம் கெட்டி சட்னி இல்லைன்னா பூரி மசாலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வாழை இலையில் கட்டி குடிப்பாங்க, முக்கியமாக பூரி மசாலா. 2 பூரியை வச்சு, 2 பூரிக்கு நடுவிலையும் ஒரு மசாலா வச்சு, அப்புறம் இலைக்கு கீழே ஒரு சின்ன துண்டு பீஸில் ஒரு இலையை போட்டு அதுக்கு கீழே கொஞ்சோண்டு கெட்டி சட்னியை வச்சு மடித்து கொடுத்துருவாங்க. அந்த பூரியை நீங்கள் உடனே சாப்பிடக்கூடாது. அந்த பூரியை வந்து ஒரு 1 மணி நேரம் நீங்கள் வந்து இங்கே ட்ராவல் பண்ணி போகிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மசாலாவில் அந்த பூரி ஊறி அப்படியே ஒரு வேற லெவலில் ஒரு அருமா வரும். அந்த வாழை இலையிலேருந்து சூடாக போட்டதுனால அது

அந்த வாழையிலேருந்து ஒரு ஸ்மெல்லும் அந்த பூரியிலேருந்து ஒரு ஸ்மெல்லும் வரும். அப்புறம் அந்த பூரி எடுத்து கொஞ்சம் பின்னாடி ஒழிச்சு வச்சு அந்த கெட்டி சட்னியோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஐயோ மைக்கெல்லாம் நனைஞ்சிருச்சே. சரி, இந்த ரசனையோடையே அப்படியே நீங்கள் வேறு ஏதாவது ஐட்டம் புதுசு புதுசாக வந்திருக்கு அதெல்லாம் யோசிச்சுட்ருங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரி லேட்டஸ்ட்டு மெனுலாம் நீங்கள் எங்கேயாவது சாப்பிட்டீங்க அப்படின்னா அதை பற்றியும் சொல்லுங்கள். விளம்பரங்களையும் பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போகின்றோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி 101.3 FM.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹிஸ்டரியில். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. உங்களோட விருப்ப பாடலை கேட்க நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-644-6222. இப்போ வாழை இலை அப்படின்னாலே வந்து அதிகமாக சைவ ஐட்டம் தான் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டலாக ஃபிக்ஸான பிரச்சனைலாம் இருக்குது. பட் யூஸ்வலி வந்து வாழை இலையில் வந்து அசைவம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அசைவ சாப்பாடு வந்து அருமையாக இருக்கும். நீங்கள் போய் இப்போ முஸ்லீம் கல்யாணத்திலையோ இல்லை கிறிஸ்டின் கல்யாணத்திலோ இல்லை முக்கியமாக கேரளாவிலெல்லாம் போனீங்க அப்படின்னா அங்கே கல்யாண விருந்தே வேறு மாதிரி இருக்கும். 3 வேறு வேறு வெரைட்டி அல்டிமேட்டாக இருக்கும். வாழை இலையில் இருக்கிற மகத்துவம் வந்து நீங்கள் ஒரு ஸ்வீட் ஒன்று இருக்குது, அது வாழை இலையில் கட்டி தான் வந்து வேக வைப்பாங்க. அதே மாதிரி கறி மீன் பொளிச்சது அப்படின்ற ஒரு ஐட்டம் இருக்குது. ஐயோ, சொல்லும் போதே வாயிலிருந்து எச்சி ஊறுதே. இந்த கறி மீன் அப்படின்ற ஒரு ஒரு ஒரு அந்த மீன் வந்து எல்லா இடத்துலலாம் கிடைக்காது. சில பேர் பாம்ப்ரெட்டை வச்சு பண்ணுவாங்க, அது வந்து சூடோ தான். உண்மையாகவே கறி மீன் அப்படின்னே ஒரு மீன் ஒன்று இருக்குது, அது வந்து கேரளாவில் கிடைக்கும். அந்த மீனை வச்சு பண்ணுற ஒரு கறி மீன் பொளிச்சதை வந்து நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். அதில் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து மீனை வந்து நல்லா மசாலாவாக போட்டு அதை வந்து ஊற வச்சு ஒரு நாள் ஊற வைக்கணும். கரெக்டாக 24 hours மேலே ஊறி அதுக்கப்புறம் அந்த மீனை எடுத்து ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தனியாக அந்த கறிமீன் பொளிச்சதுக்காகவே ஒரு மசாலாவை பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது பொறிச்செடுத்த மீனுக்கு அப்புறம் நான் சொல்கிறது, ஃபஸ்ட்டு மசாலாவை தடவி மீனை பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு மீன் குழம்பு கிரேவி மாதிரி ஒன்று இருக்கும், அதை வந்து அப்படியே நல்ல அது மேலே மறுபடியும் மேரினேட் பண்ணி பொறிச்ச மீனுக்கு மேலே அதை மேரினேட் பண்ணி அப்புறம் அப்படியே அழகாக வாழை இலையில் வந்து நீங்கள் கிஃப்ட் ரேப் பண்ணுற மாதிரி பார்சல் பண்ணி யாருக்கோ இங்கே வந்து இங்கிருந்து துபாய்க்கு கொரியர் அனுப்புகிற மாதிரி நீங்கள் நல்லா பேக் பண்ணி நாலு லேயரில் பேக் பண்ணுவாங்க. பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா சுட சுட ஒரு கல்லில் வந்து எண்ணெயை ஊற்றி அந்த வாழை இலையோடு மடித்து வச்சதை வந்து பொறிச்சு நல்லா சூடு பண்ணிட்டு அதை மூடி வச்சுருவாங்க. அது வந்து அப்படியே அந்த வெளியில் இருக்கிற சுட்லேயும் உள்ளே இருக்கிற சுட்லேயும் அப்படியே வெந்து போய் அதுக்கப்புறம் அப்படியே முழுசாக எடுத்து வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு இலையா அப்படியே அவுக்க அவுக்க பர்த்டே கிஃப்ட்டு பார்க்குற மாதிரி ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து ஒரு முழுசாக ஒருத்தர் செத்து கிடப்பார் ஃபுல்லாக மசாலாவோட. அதில் அந்த வாழை இலை ஃப்ளேவர்லாம் இறங்கி அந்த கறிமீன் ரெடியாக இருக்கும். நீங்கள் பிச்சு வாயில் வச்சிங்கன்னா யூஸ்வலாக மீனில் வந்து ஏதாவது எலும்பு மிச்சம் வைப்போம்ல, ஆனால் இந்த கறிமீன் பொளிச்சதில் நீங்கள் எதையுமே மிச்சம் வைக்க தேவையில்லை. எல்லாமே அப்படி மின்னு சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்து செமையாக இருக்கும். எனக்கு இதை சொல்லும்போதே வந்து ரொம்ப டெம்ட் ஆகுது. இன்றைக்கி என்ன லஞ்சு கொண்டு போகிறேன்னு தெரியலையே, எங்கேயாவது வாழை இலை இருந்தால் கண்டிப்பாக போய் ஆகணும். இன்றைக்கி வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இல்லை, எனக்கு ரொம்ப வெறியாயிடுச்சு. வெறி கொண்டு இருக்கிற நான் வந்து வெறி கொண்டு இருக்கிற நேர்களுடைய அந்த டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றதை கேட்போம். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
2: காலை வணக்கம் ராஜா, நான் சுதா. அப்படி
1: காலை வணக்கம் சுதா, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: என்ன
1: சாப்பாடு எங்க?
2: ஆடி
1: அமாவாசை. ஆடி அமாவாசை முடிஞ்சிருச்சு இல்ல, இன்னைக்கு அசைவத்தை பத்தி எல்லாம் பேசலாமா? இல்ல
2: முடிஞ்சது உண்மையா விருப்பம் மச்சி சாப்பாடு தான் வாழை இலையில.
1: ஓகே,
2: அதுல வந்து குழல் புட்டு இருக்குல்ல?
1: குழல் புட்டு, ஆமா.
2: அது அப்படியே சுழச்சு ஆக்கிட்டு அந்த வாழை இலையில நடுவ போட்டுட்டு அதுல கணவாய் பிரட்டர் இல்லாட்டி ஆட்டு மட்டம் கறி பிரட்டர் இருக்குல்ல,
1: ஆமா,
2: அதை ஒரு சைட்ல வச்சுட்டு சின்ன வெங்காயம் பறிச்சு ஒன்றா பறிப்பாங்க. அதையும் பறிச்சு அப்படியே அதையும் போட்டுட்டு
1: இறாலும் சின்ன வெங்காயத்தையும் ஒன்னா போட்டு பொரிப்பாங்க. அந்த சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இருப்பாங்களா இல்ல முழுசு நல்ல பொடிபொடியா கட் பண்ணல?
2: இறாலை முதல் கொஞ்சம் பொரிய விட்டு இடையில போடுவாங்க.
1: அது எஸ்
2: சூழலாம் மிக்ஸ் பண்ணி இடையில உடவு கணக்கா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நல்ல நல்ல நல்ல மாசத்தோடு வரும்.
1: சூப்பர். ஓகே, இந்த குழா புட்டே வந்து குழா புட்டில் அந்த குழா இருக்கு இல்லையா, அதில் அவுட்டர் லேயரில் வாழை இலையை போட்டு அதுக்கப்புறம் வந்து புட்டு மிக்ஸை போட்டு கொஞ்சம் தேங்காய் பூவை போட்டு மறுபடியும் புட்டு போட்டு மறுபடியும் தேங்காய் பூவை போட்டு லேயர் லேயராக அடுக்கி வேக வைப்பாங்க. அந்த புட்டை ஓப்பன் பண்ணி இந்த குழா புட்டை ஓப்பன் பண்ணி அந்த வாழை இலையை மட்டுமே பிடிச்சி இழுப்பாங்க. லவக்குன்னு புட்டு மட்டும் வெளியில் வந்து விழுவும் குழா புட்டு.
2: அப்படி அப்படியே வாழையில போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த கறியை விட்டுட்டு மற்றது அதுக்கு நீங்க ரசம் சொதி வைக்கலாம். எலும்பு சொதி ரசம், எலும்பு ரசம,
1: எலும்பு ரசம், ஆஹா,
2: ஆட்டு ஆட்டு நல்லி எலும்பு ரசம் இருக்கு. நல்லி அது அதுக்கு நல்லா தேசிக்க புளியெல்லாம் விட்டுட்டு வச்சுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சா
1: ரசிச்சு வாழ்றீங்க. சூப்பர். இன்னைக்கு வந்து வண்டி வந்து எங்கேயாவது அப்படியே போற வழியில டப்புனு ஒரு வாழை இலை இருந்துல நின்று நினைக்கிறேன். இன்னைக்கு
2: உங்க வண்டி அதுதான் விருப்பம், நெத்தலி கருவாடு பொரியலும் இருக்கணும்.
1: அது சரி. இன்னைக்கு டியூட்டிக்கு ஆரம்பிச்சு நீங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னா அண்ணி ஆசாசி அதான் பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்களே, என்னது இது?
2: இந்த கவுண்டில வெறும் சலாமியும்
1: அப்படியா? ஓகே, அப்ப வந்து அது தங்கச்சி பாப்பாவை ரெடி பண்ணி அம்மா வீட்டுக்கு
2: அனுப்பிட்டீங்களோ
1: சொல்லுங்க. என்ன பாடல்
2: பாட்டு வந்து இது சூரிய வம்சம் பார்த்து
1: நீங்க வந்து ஒரு சூரிய வம்சம் சரத்குமார் தான் போங்க.
2: நன்றி
1: நன்றி கால் பண்ணதுக்கு. சோ ஸ்வீட், மீண்டும் சந்திப்போம் அடுத்த நேயர் இணைப்பில். வணக்கம்.
3: காலை வணக்கம் ராஜராஜன்.
1: காலை வணக்கம் ரவிசங்கர் சார், எப்படி இருக்கீங்க?
3: அங்க வந்து லாக் வச்சிருக்காங்க, மரம் மரக்கட்டை வச்சிருக்காங்க, அது மேல ஏறி குதிக்கிறது பழக்கம்,
1: குதிப்பான்.
3: குதிச்சு குதிக்கிறதுல ஸ்லிப் ஆகி ஒரு ஸ்டெப் கீழே ஸ்லிப் ஆகி கீழே விடும் போது நாக்கு கடிச்சிட்டான்.
1: ஐயோ,
3: நாக்கு கடிச்சு ப்ளீடிங், அவங்களுக்கு பயமாயி கூப்பிட்டாங்க. கொண்டு போனா அங்க இமீடியட்டா பாத்தாங்க, அப்ப ஸ்டிச் போடணும்னு சொன்னாங்க
1: நாக்குல.
3: இமேஜின், நாக்கு நடுவுல ஸ்டிச். அப்புறம் இவன் ஒன்னும் இட்ஸ் நாட் ஈவன் கோஆபரேட் பண்ண
1: மாட்டான்.
3: இது அவங்க வந்து இது கொடுத்தாங்க, என்னது சம்திங் இந்த மார்பின் மாதிரி ஏதோ ஒன்னு.
1: ஓகே,
3: டு மேக் ஹிம் செடேட் பண்ணாங்க.
1: செடேட், ஓ செடேட் மாதிரி. ஓகே ஓகே,
3: செடேட் பண்ணி சூச்சர் போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு ஒரு நாள் ஒண்ணு சாப்பிடல, உள்ளி லிக்விட் டயட் அந்த மாதிரி இருந்து. ஏன்னா இப்ப ஸ்ட்ரா வச்சு குடிக்க கூடாது, ஸ்ட்ரா வைக்கும் போது நாக்கில் இழுக்கும் போது ஸ்விட்ச் அழுந்துடும்.
1: ஓகே,
3: அப்புறம் டிசால்வபிள் போட்டு ஒரு வாரமா இப்ப நல்லா இருக்கும். இட்ஸ் ஓகே,
1: சாப்பாடு
3: போகுது, கூடிருச்சு.
1: சிறிய சின்ன பகுதி வந்து ஸ்மால் சைடு லெஃப்ட், பிகர் சைடு ரைட்,
3: வந்து லெஃப்ட் சைடுல வரணும்.
1: நாக்கு
3: போடும்போது நாக்கு வந்து லெஃப்ட் சைடுல வரணும். அது ஒரு மெயின் ரூல். ரூல் இல்ல, அதான்
1: ட்ரெடிஷன். ஆமா கரெக்ட்.
3: ஆமா அப்புறம் ஃபர்ஸ்ட் போடுறது வந்து உப்பு, சிப்ஸ், சக்கரை வெரைட்டி மாங்கல, அது சக்கரை போட்டு, அப்புறம் ஊறுகாய், இஞ்சி புளி, கேரளால பார்த்தீங்கன்னா
1: இஞ்சி புளி,
3: இஞ்சி புளி ஒன்று இருக்கும். அப்புறம் எனக்கு இப்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னா உப்பு பருப்பு நெய்யோட சாப்பிடுறது.
1: ஆல்வேஸ் சிக்னேச்சர் டிஷ் ஸ்டார்ட் பண்றதே அதான். நீங்க நம்ப மாட்டீங்க, இன்னைக்குமே வந்து எங்க வீட்டுல வந்து அந்த ஐட்டம் தான் பண்றோம். ஏன்னா பையனுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால, அண்ட் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி வேற இல்ல அது.
3: உப்பு போட்டு நிறைய மஞ்சத்தூள் போட்டா நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையா
1: இருக்கும்.
3: நெய், அப்புறம் அவியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாலக்காடு ஸ்டைல் மஞ்சத்தூள் எல்லாம் போடாம வெள்ளை கலர்ல எல்லாம் விட்டு நல்லா தேங்காய் எண்ணெய் எல்லாம் தெளிச்சு கருவேப்பிலை நிறைய போட்டு அவியல்
1: அவியல் ஆளன் ஓலன் அந்த மாதிரி.
3: அப்புறம் அடுத்த ஸ்டைல் வந்து அடுத்த டிஷ் வந்து ஓலன். ஓலன் வந்து ரொம்ப சிம்பிள், தேங்காய் பால், பட்டைப்பயிறு, அப்புறம் கருவேப்பிலை. குக்கிங் ரொம்ப கம்மி, அது
1: ஈஸி.
3: கட்டப்பயிறு கூட காய் போடுறது பூசணிக்காய் போடுறா, இல்லைன்னா அரசாணிக்காய் போடுவாங்க, அது போட்டு ஓலன். அது ரொம்ப இன்னொரு ஸ்பெஷல் கேரளா என்னன்னு பாத்தீங்கன்னா மாம்பழ புளிச்சேரி.
1: மாம்பழ புளிச்சேரி, ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கவே செமையா இருக்கும்.
3: மாம்பழத்துக்கு மோர் குழம்பு மாதிரி பண்ணுவாங்க.
1: ஆமா ஆமா
3: அது. அப்புறம்
1: மாம்பழ புளிசேரியும் அப்புறம் இந்த மீன்ல, மீன்ல பண்ற ஒரு கருவாடும் தான் பெஸ்ட் காம்போ நான் சாப்பிட்டதுலயே.
3: இது வந்து சாதாரண ட்ரெடிஷன், சப்ஜி சாப்பிடும் போது வெஜிடேரியன். அப்புறம் வந்து சாரா சொன்ன மாதிரி ரசம் சாதம் சாப்பிட்டு உடனே பாயசம்
1: சாப்பிடணும்,
3: அதே இலையில ஊத்தி
1: சாப்பிடணும்.
3: பாயசத்து கூட என்ன மிக்ஸ் பண்ணலாம்,
1: அப்பளம்,
3: அப்பளம்,
1: பப்படம்,
3: பப்படம், அப்புறம் அது கூட என்ன இது இருக்குல்ல பழம் இருக்கு இல்லையா, சின்ன பழம் ரசாளி மாதிரி,
1: ஓகே,
3: அதை குழைச்சு சாப்பிடலாம். அது கூட
1: சுகந்திர
3: சைட் போனீங்கன்னா பாயசத்து கூட போலி கொடுப்பாங்க.
1: என்னது
3: போலி? போலி,
1: போலி, ஓட்டு பாயசத்து கூட போலியா, தேங்காய் போலியா, பருப்பு போலியா?
3: பருப்பு போலி,
1: பருப்பு போலியா,
3: இது வேணா போடலாம், பருப்பா தேங்காவோ.
1: ஓகே,
3: போலி வந்து அத கூட இப்ப மிக்ஸ் பண்ணி பாயசம் கூட சாப்பிடுவாங்க. சுகந்திர ஸ்டைல் அது.
1: ஓ,
3: பாலக்காடுல அது கிடையாது.
1: ஓகே ஓகே.
3: அப்புறம் தயிர் சாதம் சாப்பிடுவாங்க, ரசம் சாம்பார் பாயசம் முடி தயிர் சாதம் சாப்பிடும் போது தயிர் சாதத்து கூட தயிர் தயிர் சோறு எல்லாம் மிக்ஸ் பண்ணும் போது ஒரு டேஷ் ஆஃப் சாம்பார் அதில் விடணும்.
1: ஓகே, மறுபடியும் அந்த
3: காய் இல்லாம சாம்பார் மட்டும் போட்டு தயிர் சாதம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, அது வேற லெவல்.
1: நம்ம நேர்கள் எல்லாம் ரசனையில
3: எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பினிஷ் இலை இஞ்சி புளி நாக்குல இஞ்சி புளி தடவிட்டு எழுந்திரிச்சிடணும். அப்புறம் எல்லாம்
1: ஒரு கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஃபீல் வரும்.
3: ஆமா,
1: இதே இதே மெனுவை முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில் இந்த ஒரு கப்பில் ஆலுவா வச்சுருந்தாங்க தனியாக, அது வந்து டெசர்ட் ஐட்டமுக்கு. நீங்கள் இந்த ஆலுவா வந்து மலாய் கூட, ஆலுவா ஊருக்கும் நான் போயிருக்கேன், அங்கே வாங்கியிருக்கேன். இவங்க பண்ணது வந்து ஒரு மாதிரி இருட்டுக்கடல்வாவும் ஆலுவாவும் ரெண்டு கண்டிஷன் இல்லாமல் கொஞ்சமாக செமியாக இருந்தது, அது கூட மலாய் ஊற்றி கொடுத்தாங்க. ஆமாம், இது ஒரு மாதிரி இன்னும் எனக்கு வந்து அது சின்ன போர்ஷன் தான், பட் ஆனால் அதுவே ரொம்ப இனிப்பு திகட்டுற மாதிரி இருந்தது. ஆனால் ஆனால் சாப்பிட சாப்பிட இன்னும் கண்டிப்பாக தேவைன்ற மாதிரியே இருந்தது, இது வேணுமேன்ற மாதிரி இருந்தது. நைஸ் காம்போஸ்.
3: அப்புறம் நீங்கள் கறிமீன் பற்றி சொன்னீங்க.
1: ஆமாம்,
3: கறிமீன் பொள்ளிச்சது. நீங்கள் அதை ப்ரிப்பரேஷன் கரெக்டு தான். கறிமீன்கிறது பேலி ஸ்பாட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில்.
1: இங்கே
3: பேலி ஸ்பாட்,
1: பேலி ஸ்பாட்.
3: ஆமாம், PEARLY. கடல் ஏற்றம் இறக்கம் இருக்கு இல்லையா, ஏறும் போது உப்பு தண்ணி உள்ள தள்ளி ஏறிடும், இறக்கம் வரும்போது தண்ணி எல்லாம் அப்படியே கடல்
1: அடைஞ்சிரும்.
3: ரெண்டு இடத்துலயுமே வாழக்கூடிய மீன் தான் இந்த பேலி ஸ்பாட்.
1: ஓகே, பேர்லி ஸ்பாட்.
3: அந்த மீன் தான் எண்ணெயில வச்சு நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஷாலோ ஃப்ரை பண்ணி அப்புறம் மசாலால போட்டு வாழையில பேக் பண்ணி
1: நூல்
3: போட்டு கட்டி அப்புறம் தோசை கல்ல வச்சு ரெண்டு பக்கம் சுட்டு எடுப்பாங்க.
1: சுட்டு எடுக்காது. சூப்பர், சிறப்பு சார். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபுட் அது. ஒரு கிரேட் ஃபைன் ஃப்ரம் மலேசியா.
3: இங்க வந்து ஃப்ரோசன் கிடைக்குது.
1: கிடைக்குது. ஆஹா.
3: என்ன
1: கேக்கலாம் உங்களுக்காக?
3: பாடல் வந்து வீரபாண்ட கட்ட பொம்மன்ல இன்பம் பொங்கும் வெண்ணிலா, பழைய பாடல்.
1: ஓகே, பழைய இன்பம் பொங்கும் வெண்ணிலா.
3: ஆமா,
1: ஓகே ஓகே, ரீமிக்ஸ் போடல.
3: ஓகே,
1: கண்டிப்பா. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். ஹலோ, வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
4: வணக்கம், நிர்மலா பேசுறேன், சென்னையில இருந்து.
1: ஆ, வணக்கம் நிர்மலா, எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். வாழையிலே விருந்து நம்ம ஊர்ல இருந்தாதான் அடிக்கடி கூப்பிடுவாங்க, விருந்து சாப்பிடலாம் போலாம். இப்பெல்லாம் இந்த இந்த சமீப காலத்துல இருக்க லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல எத்தனை வாழையில இருந்து சாப்பிட்டீங்க நீங்க?
4: கல்யாணத்துக்கு போக முடியல, அந்த அதே ஸ்டைல்ல சாப்பிடணும்னா அங்க சாப்பிடலாம்.
1: ஆமா, பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல பயங்கர வைரலான வீடியோ எல்லாம் பார்த்தேன் நான்.
4: அந்த கல்யாணத்துல உட்கார மாதிரி உட்கார வச்சு மாதிரி அந்த கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த மாதிரி. மற்றபடி எனக்கு வந்து சுட சுட சாதம், வத்த குழம்பு வந்து எல்லா காயும் போட்டு அவியல்,
1: வாழைக்காய்
4: அப்ப வந்து அந்த ஒரு அவியல் சாப்பிட்டேன், சொன்ன மாதிரி செய்யறதும் ஈஸி. ஒரு அவியல் சாப்பிட்டாலே அந்த
1: என்ன காய்கறி குருமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு குருமாவோ இல்ல பொரியலோ பண்றது.
4: நீங்க வந்து இந்த கேள்வி கொண்டுட்டு வரும்போது மூணு ஐட்டம் சொன்னீங்க,
1: மூணு ஐட்டமே சொல்லுங்க.
4: இந்த மூணு ஐட்டம் தான், சாதம் குழம்பு வத்த குழம்பு பிளஸ் அந்த அவியல்.
1: அவியல் தான். ஓகே, சிம்பிள், சூப்பர், முடிஞ்சது. அப்பளம் வேண்டாமா கூட?
4: இருந்துச்சுன்னா ஓகே, இல்லனா பரவாயில்ல. ஆமா, அதுதான். மத்தபடி யானை பத்தி பேசியிருந்தீங்க. அதுவும் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நான் ஆக்சுவலா ரவிசங்கர் சார் வந்து ஆப்பிரிக்கால இருந்ததுனால அத பத்தி கொஞ்சம் பேசுவாரோன்னு
1: எதிர்பார்த்தேன்.
4: ஆனா வந்து ஆக்சுவலா நான் ஒரு ரீசெண்டா ஒரு புக்ல வந்து படிச்சதுல நிறைய பேர் வந்து ஆப்பிரிக்கால இருக்கிற எலிஃபென்ட்ஸ் எல்லாம் தத்து இருக்கிறாங்க, அவங்க வந்து அதோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பாத்துக்குவாங்க. சோ அது வந்து எனக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷனா இருந்தது. ஓ, அனிமல்ஸ் கூட நம்ம தத்து எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி. ஆமா,
1: யானைகளுக்குமே வந்து ஒரு வெப்சைட் வந்துருச்சு, அதுல பேரோட இருக்கும் யானைகள்லாம். அதுல இந்த யானைக்கு நான் வந்து ஃபுட் ஸ்பான்சர் பண்றேன் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம்.
4: அப்புறம் இது இல்லாம வேற ஏதோ ஒரு இன்னொரு டாபிக் நீங்க எடுத்தீங்க, அதை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன்.
1: சொல்லுங்க.
4: எனக்கு அதான் என்ன என்னன்னு ஞாபகம் இல்லை.
1: அப்படியா, என்ன ஞாபகம் இல்லையா? நடுவுல பிறந்த குழந்தைய பத்தி, அத பத்தி ஏதாவது சொல்ல வந்தீங்களா?
4: இல்ல இல்ல, அது பத்தி இல்ல. ஏன்னா நான் வந்து வீட்டுல கடைசி பொண்ணு, எனக்கு ரெண்டு அண்ணன் நான் சொல்லிருக்கேன்ல. ஆனா வந்து நீங்க சொல்ற எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் என்னோட சின்ன அண்ணனுக்கு வந்து நல்லாவே பொருந்தும். ஏன்னா ஊர்ல எல்லாருமே வந்து என்னையும் என்னோட பெரிய அண்ணனையும் எல்லாருக்கும் தெரியும். நாங்க எல்லாருக்கிட்டயும் ரொம்ப சோசியலா பேசுவோம், பழகுவோம். சின்ன அண்ணன் வந்து ரொம்ப பேச மாட்டாங்க.
1: இன்னொரு தலைப்பு பேசணும்னா பால், பால் வியாபாரமா?
4: பால், ஆமா பால் தான், பால் தான். ஸோ பால் வந்து நீங்க சொல்ற மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் வந்திருக்கு. இப்போ வந்து லேட்டஸ்டா என்ன சொல்ற, முதல்ல இருந்து சொல்லணும்னா அந்த பால் பால்னு சொல்லிட்டு அந்த ஹார்ன் அடிச்சுட்டு போயிட்டு அப்புறம் வீட்டுல வந்து பால் வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம போய் பேக்கெட் பால் வாங்கிட்டு இருந்தோம். இப்ப நாங்கெல்லாம் வந்து பிளிங்கிட்லதான் வாங்குறோம் பால். பிளிங்கிட் ஆர்டர்ல வந்து காலையில இருந்துச்சோன்னு எல்லார் வீட்டுக்கும் ஒரு பிளிங்கிட் ஆர்டர் வருது. அதுல பாலு, முட்டை, பிரெட் எல்லாமே ஒரே ஆர்டரா காலையிலேயே போட்டுற வேண்டியது.
1: சோ
4: அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் வந்து அந்த ரெகுலரா பால் வாங்குறவங்க கிட்ட வந்து நம்ம அந்த கனெக்ஷன் இருக்கும். அவங்க கூட பேசுவோம், அவங்க வீட்டுல என்ன நடந்துச்சு, அந்த சோசியலைசேஷன் வந்து பாசிபிளா இருந்தது.
1: இப்போ
4: கரண்டா வந்து இந்த பிளிங்கிட் ஆர்டர்ல தினைக்கும் ஒரு டெலிவரி ஏஜென்ட் வருவாரு.
1: சோ
4: not possible. So, அது பேசணும்னு நினைச்சேன். அண்ட் அந்த காலத்துல நம்ம வாங்கும் போது இருந்த அந்த பியூரிட்டி இப்போ கிடையாது. மோஸ்ட்லி வந்து எந்த அளவுக்கு பால் ஃபார்ம்ல அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் தயிர் இல்லைன்னா மோர் அந்த மாதிரிதான் வந்து பசங்களுக்கு கொடுக்கறது. பாலா, பியூர் பாலா கொடுக்கறது வந்து விருப்பப்படல நானு.
1: ஏன்னா
4: அதனாலதான் நிறைய சளி, அந்த ஜுரம் அதெல்லாம் வந்து அதிகமா வருது. சோ பேசிக்கா அந்த நேச்சுரோபதி டாக்டர்ஸ் அந்த மாதிரி நீங்க போகும்போது அவங்க யூஸ்வலா வந்து சளி ஜுரம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாலை கடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: அதனால
4: ராவா பாலா காய்ச்சி குடிக்கவே மாட்டேன் நான் எப்பவுமே. இதர் வந்து ஒரு ஒரு கஞ்சி மாவு இல்லைன்னா சத்து மாவு
1: இதுலயாவது மிக்ஸ் பண்ணிதான்.
4: ஆமா ஆமா, அந்த மாதிரிதான். மத்தபடி அந்த ரெகுலரா வந்து ஈவினிங் 6 மணி ஆனா பால் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பழக்கம் இருந்துச்சு நான் சின்ன வயசுல எல்லாம். இப்போ அதெல்லாம் வந்து டோட்டலா மறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ராபபிலி குடுக்கலாம், இப்ப எனக்கு அதுல வந்து பெரிய ஈடுபாடு இல்ல.
1: இன்ட்ரஸ்டிங், ஓகே. நைஸ், நல்ல சப்ஜெக்ட். நீங்க எல்லாத்தையுமே நீ கடகடன்னு ஷேர் பண்ணீங்க, நன்றி. பாடலும் சொல்லிட்டீங்க, உங்களுக்காக அந்த பாடலும் வரும் நிர்மலா, நன்றி.
4: நன்றி,
1: அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் தம்பி.
1: வணக்கம் சிவலிங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா?
5: நலமாக உற்சாகமா
1: மகிழ்ச்சியா இருக்கேன். அதேதான் உங்களுக்கு தெரியும், நீங்க எவ்வளவு உற்சாகமா சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்லி உங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும். நைஸ், சோ ஸ்வீட். சரி, நீங்க வாங்க தலைப்புக்கு வரும். கண்டென்ட்ல வந்து வாழை இலை விருந்து அப்படின்னாலே எப்படிலாம் இருக்கணும்?
5: வாழை இலை விருந்துன்னா பிரியாணி விருந்து வச்சா, பிரியாணி, சிக்கன் பிரியாணி,
1: சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஏதாவது ஒரு பிரியாணியே வாழை இலையில போட்டுடலாம். ஓகே, அடுத்தது
5: போட்டா அதுக்கு ஏற்ற தக்காளி சட்னி, வெங்காய சட்னி எல்லாத்தையும் வச்சு மட்டன் கொஞ்சம் குருமா எதையாவது வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்.
1: சிறப்பு, அவ்வளவுதான். சே, எவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்டீங்க. இதை கூட வேற என்ன தேவை?
5: ஆமாங்க,
1: அப்சல்யூட்லி கரெக்ட் தான். அருமை அருமை. ரொம்ப பாட்டு ஏதாவது கேட்க விரும்புவீங்களே? பாட்டு, என்ன பாட்டு கேட்கலாம்?
5: பாட்டு ரவிசங்கர் சார் சொன்னாரா, அந்த பாட்டை போடுங்க எல்லாத்துக்கும்.
1: அப்படியா, அதே போட்டுருவோமா? சரி, ஓகே, போட்டுருவோம்.
5: நன்றி,
1: நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி சிவலிங்கம் ஐயா.
5: மீண்டும் சந்திப்போம்,
1: மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம். இணைப்பில் நேர்களும் காத்திருங்கள். குயிக்கா டக்குன்னு ரெண்டு மூணு விளம்பரத்தை தொடர்ந்து சந்திப்போம்.
6: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
7: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ்
8: 416-996-2462.
9: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
4: இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சாது அப்படின்ற பாட்டு யாருமே கேட்கலை. ஆனாலும் அந்த பாட்டை வந்து நான் லைனப் பண்ணி வச்சுருக்கேன், யாராவது கேட்டிங்க அப்படின்னு அந்த பாட்டை போடலாம். வாழை இலை விருந்து அப்படின்றது வந்து ஒரு கல்ச்சர் ட்ரெடிஷன் எல்லாத்துக்குமே வந்து அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்தில் இப்போ வந்து எஸ் ராமகிருஷ்ணன் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான அந்த பரிணாம வளர்ச்சியை சொல்லுவார். அவர் வந்து ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கார் அந்த அந்த புத்தகத்தில். அவருடைய பேச்சுமே சூப்பராக இருக்கும். என்னுடைய நான் முதலே சொல்லியிருக்கேன், என்னுடைய எவ்வளோ எழுத்தாளர்கள் இருக்காங்க, சில பேருக்கு வந்து ஜெயமோகன் சாரை பிடிக்கும், ஜெயகாந்தனை பிடிக்கும், இல்லைன்னா அந்த மாதிரி பெரிய பெரிய ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அப்படி தான் பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து ஆல்வேஸ் எஸ் ராமகிருஷ்ணன் தான் வந்து மோஸ்ட் ஃபேவரெட்டு. அது ஏன்னா அவர் பேசுகிற விஷயங்கள் வந்து ரொம்ப ஃபேக்சுவலாக இருக்கும். நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய ட்ராவல் பண்ணி ரியலிசத்தை பேசுவார். அவர் வந்து சொன்னது தான், ஒரு காலத்தில் வந்து உப்பே கிடையாது, உப்புக்கு வந்து நம்ம வரி கட்டணும், அதுக்கப்புறம் உப்பு இல்லாத ஊர்லலாம் வந்து உப்பு கொண்டு போகணும் அப்படின்னா எக்கச்சக்க வரி. உப்புக்கு உப்பில் மட்டுமே வந்து நான் சொல்கிறது வந்து 50s வந்து 700,000 ரூபாய் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து வருமானம் ஈட்டியிருக்குது உப்பு. அப்போ வந்து அதாவது ஒரு குடும்பத்துடைய வருமானமே வந்து வெறும் 40 ரூபாய் அப்படின்னு இருக்கிற டைமில் அவங்க வந்து வெறும் தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து 700,000 ரூபாய் லாபம் பண்ணியிருக்காங்க உப்பில். அந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமாக வந்து இப்போ கோதுமை ஒரு இடத்துல மட்டும் தான் விளையும், பருப்பு வேணும்னா நீங்கள் வந்து அங்கேருந்து வரணும் இங்கேருந்து வரணும்னு சொல்லிட்டு அப்போ 3 வேளை சாப்பிட்ற அப்படின்ற கான்செப்டே இல்லை. ஒரு வேளை தான், ஒரு வேளை இல்லை 2 வேளை தான், இல்லைன்னா 3 வேளைக்கும் ஒரே ஐட்டம் தான். காலையில் ஒரு ஐட்டம் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு பருப்பு சாம்பார் வச்சுருவாங்க, சாதம் வச்சுட்டாங்க அப்படின்னா 3 வேளைக்கும் வந்து ரைஸ் தான், வேணால் ஆஃப்டர்நூன் சாம்பார் இருக்கும், நைட்டு ரசம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் மாறி மாறி மாறி இப்போ நாம் வந்து சர்ப்ளஸ் ஃபுட் இருக்கிற இறால வந்து உட்காந்துருக்கோம். நீங்கள் வந்து சாய்ஸஸ் அவ்வளோ இருக்குது, உணவை வந்து மனசாட்சியே இல்லாமல் வேஸ்ட் பண்ணுற ஒரு சமூகம் சமுதாயம் உண்டாயிட்டிருக்கு அப்படிங்கிற ரொம்ப கவலைக்கிடமாக அவர் வந்து பேசுவார். ஏன்னா ஒரு கல்யாணத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இலையை அப்படி இப்படியே மூடுவாங்க, அதில் ஒரு ஒரு இலையில் வந்து ஒரு இலையில் 8 பேர் சாப்பிடக்கூடிய உணவு இருக்கும், அந்த 8 பேர் சாப்பிட்ற உணவு அப்படியே மூடி தூக்கி போடுவாங்க அந்த இலையை. அப்போ அவங்களுக்குலாம் தெரியாது எத்தனை பேர் இன்னமும் வந்து சாப்பாட்டினால. இப்போ அவங்க ஒரு ஒரு டேட்டா சொல்லியிருந்தாங்க, 60s, நீங்கள் நம்ப மாட்டீங்க, 60s வந்து ஒரு இந்தியாவுடைய ஒரு பகுதியிலேயே வந்து 23,000 பேர் வந்து பட்டினி சாவு வந்து அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு டேட்டா சொல்கிறாரு. எனக்கெல்லாம் அந்த அந்த என்டையர் ஹிஸ்ட்ரியை படிச்சுட்டு தலை சுற்றிருச்சு, என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க. அப்போ வந்து அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து எந்த உச்சத்துக்கு போயிருக்கு அப்படின்னா, அந்த உணவு ப்ராஸ்டிடியூஷன் பண்ணுற பெண்களுக்கு 1 லோஃப் பிரெட்டுக்காக வந்து அவங்க வந்து அவங்களுடைய என்டையர் ப்ராஸ்டியூஷனுடைய தொழிலுடைய பேமெண்ட்டே அதுதான். அவங்க வந்து ஒரு ஒரு பிரெட் ரொட்டி துண்டுக்காக வந்து அவங்க வந்து ப்ராஸ்டியூஷன்லலாம் ஈடுபடுத்தப்பட்டாங்க அப்படின்ற தருணம்லாம் இருந்திருக்கு. ஸோ அப்படி போய் அது மட்டும் இல்லாமல் அது அதிலிருந்து தாண்டி நீங்கள் வந்து சில படங்களை பார்த்துட்டு ஒரு பேக் ரைஸ், அதாவது 1/2 கிலோ அரிசிக்காக 1 வாரம் உழைக்கணும், 1 வாரம் உழைப்புக்கான கூலி வந்து 1/2 கிலோ அரிசி. ஸோ அந்த 1/2 கிலோ அரிசியை வாங்கிட்டு வந்து வீட்டு குடும்பத்தில் 3 இல்லை 4 பேர் இருப்பாங்க, அவங்க வந்து அதை அந்த ரைஸை எப்படி வந்து ஃபர்மம் பண்ணி அந்த ரைஸில் கொஞ்சம் மட்டும் வச்சு வெறும் அந்த கஞ்சி தண்ணியை வந்து குடிச்சிட்டு அந்த ரைஸை வந்து ஃபர்மம் பண்ணி அடுத்த நாள் கூலாக பிரித்து எல்லாம் குடிக்கிறது. அப்படி தான் நீங்கள் சாதமாக பிசைஞ்சு எல்லாம் சாப்பிடலாம் முடியாது, அதெல்லாம் இப்போ வந்தது. ஸோ இப்போ கரண்ட்டு தருணத்தில் வந்து எல்லாம் சர்ப்ளஸாக கிடைக்குது, நிறைய சாப்பாடு இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் அதனால் வந்து அதோடைய மகத்துவம் தெரியாமல் வேஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்ற விஷயத்தை நான் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் கொண்டு வரணும்னு நினச்சிது. இப்போ உங்கள் ஜென்ரேஷன் அது எல்லாருமே வந்து இந்த உணவுடைய மகத்துவத்தை தெரிஞ்சு வந்திருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் வந்து ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு இல்லையா. ஸோ அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு வந்து சாப்பாடு அப்படின்றது வந்து ஒரு கடவுள் மாதிரி உண்மையான ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லி இப்படிப்பட்டது தான் உணவு, இப்படிப்பட்டது தான் வந்து இந்த சாப்பாடு, அதனால் அதை வந்து தயவுசெய்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்லாம் வந்து சொல்லி வளர்க்கணுன்றாரு. இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் சொல்லுவார், பிளாக் கோல்ட் அப்படின்னு சொல்லப்படுற மிளகு, மிளகோ சரி இல்லை உப்போ சரி, உப்புக்காக தான் காந்தி சத்தியாகிரகமே போனார். இதுக்காக வந்து உப்புக்காக வந்து 3.5 லட்சம் பேர் வந்து செத்து போயிருக்காங்க அந்த போராட்டத்தில் அப்படிங்கிறலாம் சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ ஒரு பொங்கல் சாப்பிட்றோம், ஏதாவது சாப்பிட்றோன்னா முதல்ல அந்த மிளகாயையும் அந்த கருவேப்பிலாம் எடுத்து வச்சுருவாங்க, தனியாக எடுத்துட்டு மிளகாயை தனியாக எடுத்து வச்சுட்டு பொங்கல் போட்டு சாப்பிடுவாங்க. ஏன்ப்பா கொஞ்சமாவது மனசாச்சிருக்கான், இது வந்து பிளாக் கோல்டுன்னு சொல்லி வெள்ளக்கார வந்து நம்ம ஊரில் வந்து ஊடுருவி அடிமைப்படுத்துறதுக்கான அடிப்படை காரணமே இந்த ஸ்பைசஸ் தான், இதை போய் நீ ஒதுக்கி வைக்கிறியே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதோடய மகத்துவத்தெல்லாம் புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் உணவு பதார்த்தங்களில் இதுதான் பிடிக்குது, இதுதான் பிடிக்கல, இது எதுக்காக சேர்க்குறோம், இது எது சேர்க்கலை, எது எதெல்லாம் வந்து நல்லது, எதுலாம் கெட்டது அப்படின்றதெல்லாம் வந்து அந்த உணவுடைய மகத்துவத்தை சொல்லி அதோடைய முக்கியத்துவத்தை சொல்லி நீங்கள் வந்து சாப்பிடுவீங்க அப்படிங்கிறது இப்போ கரண்ட்டு ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வாழையிலே விருந்திலே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஐட்டமும் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது பொறுத்து தான் அந்த இலையில் வைக்கணும் அப்படின்றலாம் வந்து கான்ஷியஸாக மாறிட்டு வராங்க மக்கள். இவ்வளோ இருந்தாலும் நம்ம வந்து எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் அப்படின்னா அந்த அன்னைக்கு என்ன லஞ்ச் போட போகிறாங்க, என்ன வாசம் வருது, என்னெல்லாம் வந்து நம்மளுடைய இலையில இன்றைக்கி ஐட்டமாக வரப்போகுது அப்படின்ற அந்த க்யூரியஸ்னஸ் இன்றைக்குமே எனக்கு இருக்குது. ஸோ ஃபுட்டு அப்படின்னு பொறுத்தாலே சில பேருக்கு வந்து சாப்பிட்றதே வந்து வெறுப்பாக இருக்கும், அவங்களுக்கு பெருசு சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க அப்படின்வாங்க. எனக்கு புரியல அவங்க ஒரு வேறு எண்ணத்தில் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு. நிறைய முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை உணவுக்கு, பட் ஆனால் அந்த இந்த மாதிரி ஸ்பெஷல் டே ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் போனால் அதற்கு வந்து அந்த அந்த உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது என்ன தப்பு இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. அதை சொல்லிவிட்டு அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். நல்லா இருக்கு ரசிகன், முதல்ல மன்னிக்கணும், காக்க வச்சதுக்காக மன்னிக்கணும், காத்திருந்தமைக்கு நன்றி.
5: பிரச்சனை இல்ல. ஆமா, நிறைய விஷயங்கள் சொல்லி கொண்டிருந்தீங்க. முதல்ல வந்து எங்கட ஊர்ல வாழையில சாப்பாட்டுக்கும் உங்களோட ஊர் வாழை சாப்பாட்டுக்கும் நிறைய
4: வித்தியாசம் இருக்கு.
5: ஏன்னா நீங்க ஒவ்வொன்றும் தனித்தனியா வச்சு ஒவ்வொருக்கா போட்டு சாப்பிடுவீங்க, நாங்க வந்து எல்லாத்தையுமே உண்டா போட்டு சாப்பிடுவோம்.
4: ஓகே,
5: அதெல்லாம் நான் இந்தியாவுக்கு போனா அப்புறம்தான் ஒவ்வொண்டா போட இருந்த ஒவ்வொண்டா போற எல்லாத்தையும் ஒண்டா போட்டாச்சு. அப்ப அப்படி சாப்பிட்டோம், தயிர் சாதம், மோர் சாதம், அந்த சாதம் உண்டு, தேங்காய் சாதம் உண்டு, ஒண்டா போடுவாங்க. எங்கட ஊர்ல எல்லாத்தையுமே உண்டா வைப்பாங்க. முதல்ல நாங்க எங்கட ஊர்ல வைக்கிறது வாழைப்பழம் தான் முதல் வைக்கும். அப்ப அந்த நாளையில அப்ப அப்படித்தான் இருந்தது, வாழைப்பழம் வடை, மிளகாய் அப்பளம், சோறு.
4: அது வாழைப்பழம் வடை வச்சுட்டு சக்கரை போடுவாங்களா? நெய்யும் சக்கரையும்
5: இல்ல இல்ல, அது இல்ல, சக்கரை உப்பு உப்பு சக்கரை வைக்கிறது எல்லாம் எங்கட இதுல இல்ல, ஊறுகாய் வைப்பாங்க. உப்பு வைக்கிறது எல்லாம் எங்கட ஒரு பழக்கம் இல்ல. பிறகு இந்தியா பழக்கங்களை இப்ப பழைய செய்யறாங்க. மற்றது சாதம், அதுக்கு பிறகு கறிகள், எல்லா கறியுமே உண்டா போடுறதுதான் எங்கட இது. அந்த சோத்துக்கு மேலேயே எல்லாத்தையும் போடுறதுதான் எங்கட ஸ்டைல். முக்கியமா பருப்பு இருக்கும், ஒரு குழம்பு இருக்கும். நீங்க சொன்ன இந்த வத்த குழம்புன்னு சொன்னால் அது உண்மையிலேயே அந்த மாதிரி டேஸ்ட். எனக்கு தெரிய அந்த சுண்டல்ல தெரிய ஒன்று இருக்குது.
4: என்னது சுண்டல்?
5: சுண்டங்கத்திரி என்று சுண்டங்கத்திரி இல்ல, வேறு ஒரு என்ன, இன்னொரு சின்ன ஒரு உருண்டியா ஒரு
4: பச்சை சுண்டக்காதான். கரெக்ட் தான் நீங்க சொல்றது,
5: சுண்டக்கா சுண்டக்கா சுண்டக்கா சுண்டங்கத்திரி இல்ல,
4: சுண்டக்கா. இதுல தான் வத்த குழம்பு வைக்கிறது.
5: ஆமா, வத்த குழம்பு வைக்கிறது. சும்மா அது வச்சா அதெல்லாம் இங்க இப்ப இல்ல ராஜா, அதை வருஷமாச்சு. அது அப்படி பேசா வந்து வைக்கவும் போறதில்லை, நீ நாங்க சாப்பிடவும் போறதில்லை, எல்லாம் வைக்கத அப்படி அதுகள்லாம் சேர்ந்ததுதான் இது. மற்றது ரசம் கட்டாயம் இருக்கும், மற்றது என்ன இது சாம்பாரம் என்ன இது பாயசம், பாயசம் கட்டாயம் இருக்கும் அதுல, அதுகள் வைக்கிறதா எங்கிறது. மற்றது எங்கட உள்ள மாமிசம் வந்து வாழை இலையில சாப்பிடுறது குறை.
4: வாழை இலையில நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஓகே,
5: சாப்பிட மாட்டாங்க. புரகல்புரம்தான் அது வந்தது. நான் முதல்ல சாப்பிட்டது திருவனந்தபுரத்துலதான். நான் மாமிசம் வாழை இலையில சாப்பிட்டது.
4: ஓகே ஓகே.
5: மெட்ராஸ்ல இருக்கும் போது உண்மையிலேயே எனக்கு தெரியாது மெட்ராஸ்ல இந்த கடையில மாமிசம் நல்லா இருக்கு,
4: நல்லா இருக்கும்னு. ஓகே.
5: ஓ, அது வரைக்கும் நாங்க இருந்ததும் அவங்க சைவக்கார தான். அப்ப அந்த சைவம் தான் ஃபுல்லா சாப்பிடுவாங்க.
4: அப்படி அதனால
5: அப்ப அந்த அண்ணா வந்து எங்களுக்காக மட்டுமே கூலி ஏதாவது வாங்கி சமைச்சு தருவாரே தவிர அவங்க சொல்றதே இல்லை. அதால எங்களுக்கும் வெளியில போய் மச்சம் சாப்பிட விருப்பம் இல்லை.
4: நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு காலத்துல வந்து சென்னையில இருக்கும்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவே வந்து சைவம் ஏரியா தான். அங்க வந்து நீங்க ரெஸ்டாரண்ட் கூட நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் பார்க்க முடியாது. மயிலாப்பூர்ல மாம்பழத்துல சில ஏரியாலெல்லாம் வந்து நீங்க அந்த அந்த ஏரியால வந்து கறிக்கடையும் இருக்காது, நான்வெஜ் வாசனையும் அந்த ஏரியால வந்து வராது.
5: ஆமா, இப்ப நான் போனதும் அப்படித்தான் சொல்றேன். இப்ப நான் போய் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் ஒரு நான்வெஜ் கடையில மெட்ராஸ்ல சாப்பிட்டது
4: இல்லை. அது அப்படின்னு இருந்த ஏரியா அப்படி இருந்திருக்கும்.
5: திருவனந்தபுரத்துக்கு போன அப்புறம் எங்களோட எல்லாம் அவங்களுக்கு இது ஆராய்ச்சி. அப்ப அவங்க நான்வெஜ் தான் சாப்பிடணும்னு போனா அப்படிதான் அதுல கேரளாவில உள்ள சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு கிட்டத்தட்ட எங்களோட யாப்பான சமையல் மாதிரி தான் இருக்கும். அவங்க சம்பந்தியாது இதெல்லாம் வச்சு நீங்க அந்த என்ன பொறிச்ச என்ன பொறிச்சது மீன் பொறிச்சத நாங்க மீன் பொறிச்சதுன்னு சொல்லுவோம்.
4: பொறிச்சது, ஓகே,
5: பொறிச்ச மீன் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி விதம் விதமான இதுகளோட சாப்பிடுறது வித்தியாசமான டேஸ்டா. அது வாழையில அது சொல்லி வேலை இல்லை. அது இப்ப மற்றது தாமரக்கிழங்கு. தாமரக்கிழங்கு நீங்க சாப்பிடுறீங்க?
4: ஆமா ஆமா, தாமரக்கிழங்கு ஃப்ரை வந்து சூப்பரா இருக்கும்.
5: சூப்பரா இருக்கும் அந்த கறி. ஒன்றே காலம் நீங்க வேற ஒண்ணு தெரியுது. அது நான் இங்கேயும் சைனீஸ் கடையில போய் வேண்டது விரதம் அது இதுன்னு சொன்னா முதல் வேண்டது தாமரக்கிழங்கு தான். அது நீட்டா வெட்டிட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு ஒரு குழம்பு வச்சால் அதோடைய சோறு சாப்பிட்டு போகலாம்.
4: செம்மையா இருக்கும். எனக்கு ரொம்ப ஃபேவரட். அது என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர், அவரும் ஸ்ரீலங்கன் தான். அவர் இந்த ஐட்டம் பண்ணா மட்டுமே வந்து ஒரு பார்சல் எனக்கு கன்ஃபார்மா கொடுப்பாரு. பயங்கரமான ஒரு ஐட்டம். எஸ், சூப்பர்.
5: எல்லா சைனீஸ் கடையும் இப்ப இந்த ஆகஸ்ட் மாதம் விசேஷம் என்னன்னு சொன்னா நல்லூர் திருவிழா கொடியர் நல்லூர் கொடியேற மூட்டம் அந்த ரோட்ல கொண்டு வந்து வெஜி விற்பாங்கள. அது அப்ப வந்து நாங்கள் அதை
4: இதுன்றது
5: அதை சொல்லிட்டு உங்களோட மகன் கை முடிஞ்சான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எந்த மகனும் ஸ்கேட்டிங் போர்ட் ஓடி கையை முடிச்சிடுறேன்.
4: ஐயோ,
5: பத்து வயது கேட்க முடிஞ்சா நம்ம குயிக்கா ஜாயிண்ட் ஆயிடுச்சியா
4: கொண்டு.
5: எனக்கு பாட்டு வந்து தலைவாழை இலை போட்டு விருந்து வைத்தேன்
4: தலைவாழைகளை போட்டு
5: விருந்து வைத்தேன் என்ற பாட்டு நான் என் பிறந்தேன் படம். நன்றி ராஜ்.
4: ஓகே, நன்றி, ரொம்ப நன்றி. தலைவாழைகளை போட்டு விருந்து தலைவாழைகளை போட்டு ஓகே, புடிச்சிட்டேன். இருக்கு.
5: நன்றி.
4: இப்ப இந்த வாழை இலை விருந்துன்னு சொல்றப்பே வந்து யூஸ்வலா வந்து ஒரு அப்பளம் பொரியல் வடை ஒரு ஸ்வீட்டு அந்த எல்லாம் போட்டிருக்கோம். நீங்க வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏரியாவுக்கு ஒரு இப்போ ஒரு சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கன் மீல்ஸ் வேற, உங்களுடைய வாழை இலை விருந்து வேற அப்படின்றல, அது வந்து வெறும் ஏரியாக்கு ஏரியா ஜியாகிரபிக்கல பயங்கரமாக மாறும். ஆந்திராவில் போய் நீங்க வந்து ஒரு வாழை இலை விருந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அது டோட்டலாக வேற மாதிரி இருக்கும். குஜராத்தி விருந்து இன்னும் அருமையாக இருக்கும். அதிகபட்ச வெரைட்டி போட்டு வந்து கச்சோரியிலிருந்து ஆரம்பித்து அவங்க வந்து விருந்து வைப்பாங்க. இந்த பெங்காலிஸோடைய மெனு அருமையாக இருக்கும். அவங்களோடது வந்து யுனீக் வெட்டிங். இது பஞ்சாபி வெட்டிங் சொல்லவே தேவையில்லை, எல்லாமே சர்ப்ளஸாக தான் இருக்கும். அன்லிமிட்டடாக வச்சு தள்ளுவாங்க. இப்போ முஸ்லீம் விருந்து அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து வேறு வேறு டேஸ்ட் இருக்குது. ஆந்திரா மெஸ்ஸில் வந்து நீங்கள் மிஸ்ஸே பண்ணாத ஒரு வாழை விருந்து அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆந்திராவில் போய் நீங்கள் சாப்பிடணும். அது வந்து ஆத்தன்டிக்காக நீங்கள் தெலுங்கானாவிலேயே போய் சாப்பிட்டாலும் ஓகே, இல்லை ஹைதராபாத்லேயே வந்து பயங்கர ஃபேமஸான சில மெஸ்ஸெல்லாம் இருக்குது. அதுலேயும் வந்து அவங்க வந்து இப்போ இந்த மாங்காவையும் மிளகாவையும் வச்சு ஒரு சட்னி மாதிரி செய்வாங்க, மாங்காய் கார சட்னி மாதிரி. அதுலேருந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த சாதத்தை போட்டு பருப்பு பொடி ஒன்று போட்டு மேலே வந்து கொஞ்சம் நெய்யை ஊற்றி பருப்பு பொடியோடு ஆரம்பிக்கணும். அவங்க வந்து வெண்டைக்காயை வந்து கொஞ்சம் பேசனில் இது கடலை மாவு அண்டு அரிசி மாவு லைட்டாக மிக்ஸ் பண்ணி அதை பேட்டர் மாதிரி பண்ணி ஃபுல்லாகவே பஜ்ஜி மாதிரி போடாமல் லைட்டாக வந்து அதை கடலை மாவு போட்டு பெரட்டிட்டு அதை டீப் ஃப்ரை பண்ணி பெண்டி ஃப்ரை மாதிரி ஒன்று வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பப்பு, மோஸ்ட் ஃபேமஸ் வந்து அவங்களுடைய பப்பு தான், பருப்பு தக்காளி போட்டு ஒரு பப்பு அப்படின்னு ஒரு ஐட்டம் வைப்பாங்க சாதத்தோடு. அந்த பப்பையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் பருப்பொடியும் போட்டு சாப்பிட்டுட்டு அவங்க வந்து பூசணிக்காய் மாங்காய் இதெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் வைப்பாங்க. அந்த சாம்பாரும் அல்டிமேட்டாக இருக்கும். அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ரசம் கெட்டி தயிர் ஒன்று, தயிர்னால் எப்படி லிட்டரலாக சாலிடாக இருக்கும், அது வந்து நீங்கள் விரலை வச்சு உடைச்சாதான் உடையும், அந்த மாதிரி இருக்கிற எருமைப்பாலில் தயிர் வைக்கிறது வந்து தனி ஸ்பெஷல் ஸ்பெஷாலிட்டி. இது எல்லாத்துக்கும் சேர்த்து அது இல்லாமல் டாப்பில் வந்து ஆந்திரா ஊறுகாய் ஒன்று வைப்பாங்க, ஆவக்காய் ஊறுகாய், இதெல்லாத்தையும் வச்சு வாழையில் வந்து விருந்து சாப்பிட்றது வந்து ஒரு வழக்கம். நீங்கள் ராஜஸ்தானில் போனீங்க அப்படின்னா ராஜஸ்தானில் ஒரு மிக பெரிய விருந்து ஒன்று இருக்குது, இப்போ ஊருக்குள்ளே வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு, வந்து பாகுபலி விருந்து அப்படின்னு சொல்லி. பாகுபலி 150 ஐட்டம் வச்ச ஒரு பெரிய தட்டு, அதில் வந்து ஒரு 4 பேர் உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஐட்டம், எல்லாமே அன்லிமிட்டட்னு சொல்லி. ஸோ சர்ப்ளஸ் ஃபுட்டு இருக்குது, ஆனாலுமே வந்து ஏற்றுக்கலாம் அழகாக, இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் வச்சு ஆனால் நிறைய சுவையோடு அறுசுவையில் வந்து சாப்பிடணும். அதாவது காரம் இருக்கணும், புளி இருக்கணும், இனிப்பு இருக்கணும், கசப்பு இருக்கணும், அதே சமயம் தோர்ப்பு இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற லிஸ்ட்டில் வந்து அந்த அறுசுவை விருந்து அப்படின்னா அதுதான் வந்து அல்டிமேட் விருந்து. அதில் வந்து யூஸ்வலாக இந்த பாகக்காயை வந்து ஒன்று ஃப்ரை பண்ணிப்பாங்க. இப்போ இலங்கை கடையில் நிறையில் வந்து இந்த பாகக்காய் சாலட் இருக்கும், உப்பு போட்டு ஊற வச்ச பாகக்காய் மற்ற கேரட்டு இதெல்லாம் போட்டு சீவி ஒரு சாலட் மாதிரி வைப்பாங்க. என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் சாலட்னா அதுதான். அந்த மாதிரி நீங்கள் வந்து யூனிக்காக உங்கள் இலையில் இருக்க வேண்டிய 3 ஐட்டம் என்னவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி தலைப்பு. நீங்கள் ஒரு விருந்துக்கு போகிறீங்க, நான் வந்து எதிர்பார்த்து போகிறது இந்த 3 ஐட்டம் தான் இலையில் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஐட்டம் என்னென்ன அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த நேர இணைப்பில் வணக்கம். காலை வணக்கம் சத்யா. எடுத்த உடனே ஒரு டிஃபன் பாக்ஸ் தொடர்ந்து விழுந்த சத்தம் கேட்டுச்சு, என்னது? கரண்டி கீழே விழுந்துருச்சு. எஸ் ஓகே, நான் ஆபீஸ்ல இருக்கீங்க, தட்டுனீங்களா? என்ன அப்ப சமைச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்க.
5: சிக்கன்
4: வருதேன். எங்கடா போலாம் இப்படி வயிறு கபகபன்னு வந்து நானே வந்து இந்த தலைப்பு கொண்டு வந்து வரி எரிய வச்சுக்கிட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். வண்டி நேரம் உங்க வீட்டுக்கு தான் ஒரு ஒரு பார்சல் வாங்குறதுக்கு. சத்யா சொல்லுங்க, வாழை இலை விருது உங்களுக்கு, நீங்க ஃபுட்டியா, நீங்க நல்லா சாப்பிட விரும்பி சாப்பிட்ற ஆளா இல்ல பெருசா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையா?
5: நாங்க முதல் வாழையில வச்சு தண்ணி தெளிச்சு பிறகு சுட சுட சாதம் தான் வைப்பாங்க. வச்சுட்டு சைட்டுக்கு அதை மத்த குழம்பு, நாங்க கத்திரிக்கெல்லாம் பொரிச்ச குழம்பு வைக்கிறது, பொரிச்ச குழம்பு, கருப்பு, ஊர்ல ஒரு வெந்தய குழம்புன்னு சொல்லி வெங்காயத்துல நல்லா காலிச்சு நல்ல சுண்ட சுண்ட ஒரு குழம்பு வைப்பாங்க. அது கத்திரிக்காய் பாக்கறி, பைசங்காயில ஒரு திரட்டல்,
4: கரையில
5: வந்து
6: எனக்கு அந்த மரவள்ளிக்கிழங்கும் பூசணிக்காய் மிக்ஸ் பண்ணி ஒரு கறி வைக்கிறது, அதுவும் இதோட சேர்த்து எல்லாமே பிசைஞ்சு சாப்பிடுக்க நல்லா சைடோட சாயல் சாப்பிட நல்லா இருக்கும். இதுல நான் சொல்ல வந்தேன் என்னென்ன சாப்பிட்டா பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த நீங்க சொன்னீங்களே கூட்டை வேஸ்ட் ஆக்குறேன்னு சொல்லி இல்ல கொஞ்சம் இந்த அந்த கடுப்பு பேஸ்ட் சாப்பிடுற பாக்கியம் கிடைக்காது. என்னண்டா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த ரசம் தயிர் எல்லாம் போட்டு குழச்சி அந்த உரப்பு கறி எல்லாம் சேர்ந்து ஒரு கிரேவியமா இருக்கு நிலையில, அதுல சாயாசத்தை ஊட்டி அப்படியே வலிச்சு அதை அப்படியே கையால எடுத்து நக்கி சாப்பிடுக்க அது ஒரு சுகம் இருக்கு, நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு. ஆமா, சாப்பாட்டை கொண்டு எரியறவங்களுக்கு அந்த டேஸ்ட்
4: எனக்கு
6: வந்து இப்ப எல்லாருமே வாழையில சாப்பிட சொல்லிட்டாங்க, எனக்கு ஞாபகம் பாருதுன்னு சொன்னா ஊர்ல இருக்கும் போது வாழையில சாப்பாடு நாங்க ஸ்கூலுக்கு போகும் போதோ அல்லது நான் வேலைக்கு போகும்போது அம்மா சாப்பாடு கட்டி தருவாங்க. அப்ப எல்லாம் அந்த லஞ்ச் பேக் லஞ்ச் டிஷ்யூ அதெல்லாம் நாங்க பாதிக்கல. எங்களோட வீட்ல நிறைய வாழை மரம் இருக்குது. வாழையில என்னன்னு சொன்னா வாழையில வெட்டுவதே ஒரு இருக்குது. நான் என்ன போய் வாழையில வச்சு கொண்டு வாழன்னு சொன்னா வாழை குருத்து வந்து விரிஞ்சும் விரியாமலும் ஒரு இடப்பருவத்துல இருக்கும் ஒரு வாழையில
4: கொஞ்சம்
6: ஆமா எங்க அந்த நுனிய வெட்டி அப்படியே கொண்டாந்து இருக்க அம்மா அடுப்புல கொஞ்சம் வாட்டுவாங்க. வாட்டிட்டு அதுல புட்டு கத்திரிக்காய் பொரியல் முட்டை பொரியல் எல்லாம் போட்டு இறக்கி கட்டி தந்தா அதை அவங்க கொஞ்சம் வீட்டை வெளியில சூழ்நிலையோ அவித்து சாப்பிடும் போது ஒரு வாசம் வரும்.
4: எப்படா லஞ்ச் பிரேக் வரும்னு சொல்லி காத்திருந்து சாப்பிடுற ஐட்டம் அது இல்லையா? வாத்தியார் எப்படா நடத்தி முடிப்பாரு நம்ம போய் சாப்பிடலான்னு. Very true. Lovely, lovely. Super. ரசனையோட நீங்களும் வாழ்றீங்க வாழ்க்கையை, இதே ரசனையோட இருங்க. என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக?
6: எனக்கு வந்து ஐயோ எல்லாருமே நல்ல கல்யாண சாப்பாடு வளையல சாப்பாடு கேட்டுட்டாங்க, நான் சாப்பாட்டை பத்தியே கேட்கிறேன். எனக்கு இந்த பாட்டு நித்த நித்த நெல் சோறு நெய்மணக்கு கத்திரிக்காய்.
4: ஓகே, அந்த பாட்டு போட்டுருவோம் உங்களுக்காக. நன்றி கால் பண்ணதுக்கு நன்றி, நல்லா விசாரிச்சதுக்கும் நன்றி, சூப்பர் மெனு சொன்னதுக்காக நன்றி, அப்படியே அந்த ஸ்டிர் ஃப்ரை பார்சல் பண்றதுக்கும் நன்றி. விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.
7: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
8: 416-700-2222
9: Veggies fresher, price better, delivery faster. Answer என்ன தெரியுமா? மேப்பிள் grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதாம் மேப்பிள் grocery.
10: 9699 James Street, Maple.
9: 905-417-6069.
10: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் free home delivery. maplegroceries.ca 905-417-6069.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

0: இருந்தாலும் வந்து ஹலோ சொல்ல வந்தேன் அப்படின்னு குயிக்கா கூட ஒரு கால் அடிச்சு சொல்லிட்டு போயிடலாம்.
1: வரக்கூடிய நிலைமையில
0: இருக்கல. ஓகே ஓகே, பரவாயில்ல, குட். பிஸியா இருக்கிற வரைக்கும் நல்லதுதான். நீங்க இன்னைக்கு கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பிஸியான ஸ்கெடியூல்லையும்
1: உங்களோட குரல கேட்டா அப்புறம் இருக்கா பாப்போம் தான் வந்தது.
0: தேங்க்யூ, அந்த லவ்வுக்காக தான் நாங்களும் வர்றது. நன்றி கேட்டதுக்கு. சொல்லுங்க, உங்களுக்கு வந்து நீங்க எனக்கு தெரியும் உங்களுக்கும் வந்து ஃபுட்டி தான், உணவு வந்து வாழ்றதுக்காக சாப்பிட்றதோட சாப்பிட்றதுக்காக வாழ்றது மாதிரி எப்படி உங்களுக்கும் பிடிக்கும் இல்லையா ஃபுட்டு? ஹலோ ஹலோ சிங்கம், நீங்க தெரியாம மியூட் போட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆன் ஏர்ல தான் இருக்கீங்க நீங்க. ஆ கேக்குது.
2: இதுல காருக்கு மாறினது.
0: ஆ ஓகே ஓகே.
2: சாப்பாடு நான் உண்மையிலேயே ரசிச்சு சாப்பிடுவேன்.
0: ஆ
2: கணக்கா சாப்பிடுறேன் இல்ல, ஆனா ரசிச்சு சாப்பிடுவேன்.
0: ஆ ரசிச்சு சாப்பிடணும், நிறைய சாப்பிடலனாலும் அளவா சாப்பிட்டாலும் நல்லா என்ஜாய் பண்ணி ரசிச்சு சாப்பிடணும். சரி,
2: ரசிச்சு சாப்பிடுவோம் எனக்கு.
0: ஓகே,
2: ஊர்ல வந்து நாங்கள் சாப்பாடுகள் வந்து வாழை இலையில தான் நாங்கள் வேலைக்கு எங்கே போறனாலும் வாழை இல்லைன்னா வீட்டுல கிணத்துக்கு அருகே சுத்தி வாழை இருக்கும். அப்ப எனக்கு விருப்பமானது வந்து என்னன்னு சொன்னா பச்சை அரிசி, சிவப்பு பச்சை அரிசி சோறு.
0: சிவப்பு பச்சை அரிசி
2: சோறு.
0: சோறு
2: வயல் செய்யற வழியால எங்களுக்கு நெல் இருக்கு.
0: ஓ ஓகே, ரெட் ரைஸ்ல செய்யற
2: நெல்ல குத்தி அரிசி ஆக்கி.
0: நீங்க குக்கர்ல வைப்பீங்களா பொங்க வைப்பீங்களா? பானையில பொங்குற மாதிரி தான் நீங்க வைப்பீங்க இல்லையா? அதுதான் டேஸ்ட். வடிச்ச சாதம்.
2: இல்ல இல்ல, வடிக்க மாட்டோம்.
0: வடிக்க மாட்டீங்க. ஓகே,
2: வெளியிலேயே
0: போகாது, அது உள்ளே
2: ஒண்ணும் வெளியில போகாது. வந்து மீன் குழம்பு இருக்கு, மீன் குழம்ப அப்படியே விட்டு மீனையும் வச்சு அதோடு ஒரு மீன் பொரியல்,
0: பொரியல் மீன் ஃப்ரைடு மீனையும் ஒண்ணு வச்சு
2: அதையும் ஒன்று வச்சு எல்லாத்தையும் சேர்த்து வாழையில கட்டணும். அதோட மரக்கறையில வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா கத்தரிக்காய் கறி இருக்குல்ல.
0: ஓகே,
2: கத்தரிக்காய் குழம்பா வைக்கணும். குழம்பா நல்ல தண்ணி தன்மையா வைக்க கூடாது.
0: கொஞ்சம் தொக்கு மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மாதிரி வைக்கணும்.
2: அப்படி அந்த இது மாதிரி வைக்க வேணும். அதுல வந்து அதையும் போட்டு அதை விட வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த தக்காளி காய் இருக்கு.
0: தக்காளி காய், ஓகே,
2: பச்சை தக்காளி.
0: அது
2: பால், பால் விட்டு கறி வைக்கணும்.
0: ஓ, பால் விட்டு பச்சை தக்காளி கறி.
2: ஓ
0: அடா அடா, எது கூட நீங்க இத ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க?
2: அத அத வச்சு எல்லாத்தையும் சேர்த்து
0: வாழையில பார்சல் பண்ணி கட்டணும்.
2: அதோட பருப்பு, பருப்பு பருப்பு எனக்கு நல்ல விருப்பம். பருப்பையும் போட்டு சாப்பிட்டு பாருங்க. எங்களுக்கு சொர்க்கம் தெரியும்.
0: தெரியும் கண்டிப்பா. சூப்பர், சிறப்பா சொன்னீங்க. பாடல் என்ன கேட்க விருப்பம்?
2: பாடல் ஒன்று வச்சுக்கிறேன்.
0: ஆமா இருக்கு,
2: போட்டுருவோம்.
0: ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்காக.
2: நன்றி நன்றி
0: நன்றி சிங்கம், நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
3: வணக்கம், காசிநாதன் கேட்கிறேன்.
0: வணக்கம் காசிநாதன், எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சாப்பாடுகள் சொல்லி கொண்டிருக்கீங்க.
0: ஆமா, நீங்க வந்து சைவ சைவம் மட்டும் தான் விரும்பி சாப்பிடுற ஆள் இல்லையா?
3: அது இப்ப
0: இப்ப
3: அந்த அந்த நேரம் தலைக்கறி தான் சாப்பிடுறான்.
0: கொந்தளிக்கிறீங்க.
3: இப்ப இந்த வயம் அப்படித்தானே?
0: சரி,
3: அப்ப

0: அந்த நேரம் நாங்கள் பண்டு தலை சாப்பிடுவோம்.
1: என்ன தலை? மாமிசம் பத்தி பேசுறீங்க கொந்தளிச்சீங்களே, அது நியாயமா பிரதர்?
0: எனக்கு சமைச்சு தந்தவன்
1: கோயில
0: இந்த அவன் சமயம் நானும் நல்ல ஃப்ரெண்ட். அப்ப படுத்த குறைச்சு போட்டு
1: சரி
0: சும்மா வேலை செய்யலாம். அவன் வந்தவன் அப்ப அவ அதுக்காண்டி எங்கட இல்ல அவன் சமயம் நானும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்.
1: ஓகே,
0: இன்றைக்கு கனடாவில் அவன மாதிரி பிசினஸ் மேன் இருக்கிறாங்களோ, அது எவரெஸ்ட் கண்ணன் இருக்காங்கல்ல,
1: எவரெஸ்ட் கண்ணன் சரி,
0: ஓ அவன் அவன் கிடைப்பாங்க
1: அவனுக்குதான் தெரியும்
0: ஆரம்பமும் முடியும்.
1: ஆரம்பமும் முடியும், ஓகே, அவனுக்கு தான் தெரியும் ஆரம்பமும் முடியும் முடியும், ஓகே.
0: எந்த பிள்ளையோட உண்ட உண்மையான மகளுக்கு மூன்று வயதுல கை முடிஞ்சோட.
1: நன்றி காசிநாதன், நீங்க கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து காசிநாதன் ஒரு ஹார்ட்கோர் சைவ பிள்ளை அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா மனுஷன் எல்லாத்தையும் தான் வந்து லெப்ட்ல வாங்கி ரைட்ல காது வழியா எலும்பு எடுத்திருக்காரு. இப்ப நம்மளுக்கு மட்டும் வந்து நீங்க திருதி வாழுங்கடா அப்படின்றாரு. நாட்டாம உங்களுக்கு ஒரு சட்டமா எனக்கு ஒரு சட்டமா, அது எப்படி முடியும்? நாங்களும் காது வழியா எலும்பு எடுப்போம் இல்ல. ஓகே, அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
2: வணக்கம்
1: சாரா. மீண்டும் சாரா, என்ன சாரா, என்ன
2: என்ன அநியாயம் செஞ்சிட்டீங்க? நான் காலையில ஒரு எட்டு மணிக்கு சாப்பிட்டா திரும்ப ஒரு 11:30 ஒரு ஜூஸ் குடிப்பேன். இன்னைக்கு பசி வந்து இப்ப 10:30 திரும்ப சாப்பிட்டேன்.
1: என்ன சாப்பிட்டீங்க? எனக்கும் அதே நிலைமையிலதான் நானும் இருக்கேன். என்ன பண்றது?
2: எல்லாரும் பேச பேச பேச வாயில என்னமோ அந்த சமீபாட்டு தொகுதி எல்லாம் கூட பசி எடுத்து சாப்பிட்டு குடிச்சாச்சு.
1: எக்ஸாக்ட்லி, வா சூப்பர். என்ன என்ன
2: கொஞ்சம் தவறின ஒரு விடயங்களை சொல்லிட்டு ஓடிட்டு ஆட்கள் இருப்பாங்க. அந்த காரணம் அந்த பால் கொண்டு வருவாங்க தானே இந்த ராஜா, அந்த வீட்டுல பால் காய்க்கும் போது என்ன வாசம் வரும்? அந்த முழு வீடுமே ஒரு பால் வாசம் தானே. இப்ப அந்த வாசம் எல்லாம் எங்க போகுது?
1: இல்லையே, இப்பெல்லாம் முன்னே அவங்க கறந்து பால் கொண்டு வருவாங்க. அந்த பாலை வந்து எதுவுமே குக்கே பண்ணாம சும்மா சொம்புல வச்சிருப்பாங்க. அப்பயே மேல பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல அப்படியே ஆட ஃபார்ம் ஆயிருக்கும். நார்மலாவே
2: இந்த மாதிரி இருக்கும் அந்த பால். இப்ப இப்ப அந்த பால் எங்களுக்கு நாங்க போனா தேடி எடுத்து அந்த பால் தான் குடிப்போம். நாங்க ஃப்ரெஷ் மில்க் அந்த ஆசையா இருக்கும் அந்த பால்.
1: ஆமா,
2: அதுதான் போயிட்டு. அடுத்து நீங்க சொன்னீங்க அந்த எரும தயிர், உண்மையில நான் ரொம்ப விருப்பம். ஸ்ரீலங்கால நாங்க ரோட்ல போறது சில இடங்கள்ல அந்த மண் சட்டில தயிர் விற்பாங்க,
1: சின்ன சின்ன மண் சட்டில.
2: அது இருக்கு இன்னையும் அந்த பானி தண்ணி ஹனி போட்டு கொடுப்பாங்க. அடுத்த இன்னொரு விஷயம், அந்த நான் வந்து மிகவும் அந்த வாடகை சாப்பாடு இந்தியாவில மாதிரி இலங்கையில் அவ்வளவு பெருசா இல்ல. அந்த பொதுவா பாக்குற மாதம்பட்டு ரங்கநாதன் தான் நான் நெக்கிறேன். அந்த ஸ்டைல திரும்ப அந்த பாரம்பரிய சாப்பாடு அந்த அதெல்லாம் கொண்டு வந்தாரு
1: நிறைய.
2: அடுத்து சாப்பிட முதல்ல உப்பு சக்கரை கொஞ்சம் வாயில வைக்கணும், அப்பதான் சமீபத்து அந்த சுரப்புகள் சுரக்கும். அது உண்மையில அது சயின்டிபிக் விஞ்ஞான ரீதியா அது ஒரு நல்ல உண்மை அந்த வாழை இலை கலாச்சாரத்துல. அடுத்தது நாங்க இயற்கைக்கும் அதை ஹெல்ப் பண்றோம் அல்ல, அதாவது ஒரு பிளாஸ்டிக் ஒரு பிளேட்டை சாப்பிட்டு நாங்க டிஸ்போசிபிள் வீசுறதை விட இது நல்லா இருக்கும். வாழை இலை வந்து இயற்கைக்கும் உண்டு. அடுத்தது மருத்துவம் நல்ல மகத்துவமான ஒரு ஒரு ஒரு செய்கை, அதனால அதை நாங்க நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப எனக்கு உண்மையில சாப்பிடணும் போல இருக்கு. இந்த வீக்கெண்ட்ல நீலகிரி போனா அந்த எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும் நீலகிரி ரெஸ்டாரண்ட்.
1: அப்படியா, அங்க போய் சாப்பிடுவீங்களா நீங்க வாழை இலை விருந்து?
2: இல்ல எல்லாம் வாழை இலை இல்ல,
1: எல்லா எல்லா ஐட்டமும் இருக்கும்.
2: ஐட்டம் எல்லாம் இருக்கும்.
1: அப்படியா, அப்ப சேர்ந்து போவோம் இந்த வீக்கெண்ட். நம்ம எல்லாரும் ஜாயின் பண்ணி ஒரு விருந்து சாப்பிட போவோம்.
2: சிஎம்ஆர் அப்படியே புக் பண்ணிட்டா ஓகே,
1: பண்ணிட்டா ஓகேவா?
2: இன்னொன்னு, அங்க ஊர்ல நாங்க சின்ன காலத்துல இப்ப எங்களுக்கு கிராண்ட் ஃபாதருக்கு எல்லாம் வயல் இருந்தது. அறுவடை காலத்துல எல்லாம் அந்த வேலை ஆட்களுக்கு சாப்பாடு கொண்டு போறது
1: இந்த
2: ஓலையால நெய்த ஒரு தெட்டிலதான் போடுவாங்க. சுட சுட சோறு அது இது எல்லாம் கொண்டு போய் பரிமாறுறதும் அந்த ஓலையில நெய்த தட்டு அதுல வாழையில போட்டு அதுல பரிமாறி அங்க உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அப்ப நாங்களும் அதுல ஜாயின் பண்ணுவோம் சின்ன பிள்ளைகள். அப்ப நாங்க ஆசைங்களுக்கு அதுல சாப்பிடுற அந்த ஒரு நினைவும் வந்தது எனக்கு. அந்த வாசம்,
1: அந்த வாசமே வந்துருச்சு இப்ப உங்களுக்கு மூக்க தொலைச்சிருச்சு.
2: எனக்கு
1: வந்து என்ன பெருமையா இருக்கு, நான் மட்டும்தான் இப்படி சாப்பிடறதுக்காக வாழ்ந்து கெட்டு போறேன் அப்படின்னு நினைச்சிருந்தேன். என் நேர்களும் இப்படி இருக்கிறது கேக்குறப்ப நிம்மதியா இருக்கு எனக்கு. ஆஹா, நல்லது.
2: நிறைய குறிப்படுத்திட்டு நான் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணி
1: ஒரு சுளுக்கு மாதிரி ஸ்ட்ரெச் ஆகி இதாயிடுச்சு, டிஸ்லோகேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் சரி
3: பண்ணிட்டாங்க. சில பேருக்கு
4: வெள்ள சோறு போட்டு அந்த உரப்பு குழம்பு வச்சு குழம்பு போட்டு மற்றது கீரைக்கறி பாவக்காய் கறி கத்தரிக்காய் பால்கறி தக்காளி தக்காளி பால்கறி அப்படி அதெல்லாம் போட்டு அந்த உரப்பு குழம்பு முருங்கைக்காய் குழம்பு இல்லாட்டி சில நேரம் கத்தரிக்காய் குழம்பு வைப்பாங்க, அதுவும் சூப்பரா இருக்கும். கத்தரிக்காய் குழம்பு அது பப்படம் இருக்கணும், பப்படம் வடை அதெல்லாம் இருக்கணும் சைடு. பப்படத்தை ஒவ்வொருக்கா வாயில சோத்து குளிச்சு போடக்கல ஒரு கடி பப்படம்
1: கழிச்சுதான் சூப்பர்.
4: அங்க அங்க அங்க ஸ்ரீலங்கால இருக்கல இந்தியாவுக்கு போற இடத்துல வந்து கூட கூட வாழையில சாப்பிடுவோம். இங்க வந்து நேத்து கூட நேத்து பத்தநாடு வைஃப்ட மூணா தம்பி வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் போயிட்டாரு இன்னைக்கு அவங்க வைஃப் சோபனா அந்த காலையில எல்லாம் நேற்று அந்த விரதத்துக்கு எல்லாம் கறியெல்லாம் சமைச்சிருந்தாங்க. அம்மா ஒரு ஒரு 10 கறி சமைச்சிருந்தாங்க. கொஞ்சம் சோத்தோட அந்த கறியெல்லாம் போட்டு சாப்பிடவே ஃபுல்லாயிருச்சு வயிறு. வீட்டுக்கும் கறியெல்லாம் தந்தாங்க கொண்டு வரதுக்கு. அது மாதிரி சொத்தம் வேற எங்கேயுமே இல்ல.
1: மற்றது
4: வந்து இன்னைக்கு வந்து நம்மட ஒரு நம்மட வைஃப்ட் தங்கச்சியின் மூத்த பேரன் 11 வயசு இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுறாரு. அவரையும் நீடிவான் வாழ்த்திக்கொண்டு மற்ற எங்கட ஒரு பழைய அனௌன்சர் யசோ என்னை பிறந்த நேத்து பிறந்த நாள் அவங்க நம்ம விஷ் பண்ண மறந்துட்டேன். யசோதா
1: அப்படியா? ஓகே ஓகே, நைஸ் நைஸ்.
4: பிறந்த நாள் வாழ்த்துக்கு அவங்களுக்கு. மொத்த நம்மளுடைய வைஃப்ட ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் சாந்தினா அவங்களும் பிறந்த நாள் கொண்டாங்க. பிறந்த நாள் கொண்டாடுற திருமண கொண்டாடலாம் நீடிவான் வாழ்த்தி கொண்டு ரொம்ப நன்றி. அது வாழையில சாப்பாட்டை பத்தி கொண்டது இப்ப மத்தவங்க சொன்னது சரி. இப்ப இந்த வாழையில போட்டுட்டு அதை கட்டி வாழை நேரில் கட்டி கொண்டு போய் சாப்பிடக்கூடிய அதுக்கு இன்னும் கூட டேஸ்டா இருக்கும். ஏன்னா அவங்க சொல்ல இந்த சொன்னாங்க தான் இந்த வாழையில சாப்பிட்றது வந்து வெரி ஹெல்த்தி
1: அப்படின்னு. ஆமா
4: ஆமா. மற்றது சொன்ன மாதிரி எனக்கும் பாயாசம்ல எனக்கு ரொம்ப விருப்பம். சாப்பிட்டு முடிஞ்சோடனே அந்த உறப்பு வாழையிலேயே பாயாசத்தை ஊத்தி அதோட சேர்த்து
1: அதுதான்
4: அது சொர்க்கமே. அதனால
1: கரெக்ட், நீங்களும் நம்ம கிளப்ல தான் இருக்கீங்க. இப்ப
4: ஒரு புது பாட்டு வச்சிருக்கேன்னு
1: சொன்னீங்க
4: தானே, அதுல
1: சேர்த்துடலாம். ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
4: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. கண்ணன் என்னமா ஃபீல் பண்ணி பேசுகிறாங்கப்பா எல்லாருமே. அதுவும் அந்த வாழையிலை விருந்து அப்படின்றப்ப உணவு அப்படின்ற டாபிக் வந்தாலே வந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதுலேயும் வாழையிலையில் அப்படின்னும் போது அதில் ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, அந்த ஃபீல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வந்து இந்த வாழையிலையில் சாப்பிட்றதுக்கு அப்புறமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது. யூஸ்வலாக வந்து இந்த தண்ணி குடிப்பாங்கள்ல, நீங்கள் வந்து வாழையிலை விருந்தெல்லாம் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தண்ணி குடிங்க. நடுவில் வந்து தண்ணி வந்து தேவையே இல்லை. தண்ணி வந்து அவசியமற்ற ஒரு விஷயம். நீங்கள் லைட்டாக பாயசத்தை சிப் பண்ணிக்கலாம், இல்லை ரசத்தையே லைட்டாக சிப் பண்ணிக்கலாம். தண்ணி குடிக்கிறது அவசியமே கிடையாது. எதுக்கு தண்ணி? தண்ணி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் 20 மினிட்ஸ் இல்லை ஹாஃப் அன் அவர் சாப்பிட்றதுக்கு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி தான் தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் சாப்பிட்றப்ப தண்ணியே குடிக்கூடாது. தண்ணி வந்து சாப்பிட்டு முடிச்சு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தான் குடிக்கணும். இதை சாப்பிட்டு இதை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒபிசிட்டி வராது, திம்முன்னு இருக்காது, வயிறு ரொம்ப எவ்வளோ சாப்பிட்டாலும் வந்து டக்குன்னு லைட் ஆயிரும். வாட்டர் அப்படின்றது வந்து மற்ற நேரம் எப்பயுமே குடிச்சிக்கிட்டே இருக்கலாம், பட் ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சாப்பிட்றப்பையும் வந்து தண்ணி குடிக்கவே கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன். சில பேர் வந்து சொல்லுவாங்க இந்த எப்படி அரிசி வந்து நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைக்கிறீங்களோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி ஊற்றி அரைக்கணும், அப்போ தான் நீங்கள் சாப்பிட்றப்ப தண்ணி தண்ணி குடிச்சு சாப்பிட்டா தான் வந்து கிரைண்ட் ஆகும்னா நோ கிடையாது. உங்கள் வயிற்றில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆசிட் ஒரு அமிலம் இருக்கும், அது வந்து அப்படியே கொப்பளிச்சிட்டு இருக்கும். ஒரு விரலை விரலை பட்டுச்சு அப்படின்னா விரலே வந்து கறி கரைஞ்சிரும் அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஆசிட் அது. அது தான் வந்து உங்களுடைய உணவை வந்து அது நியூட்ரிஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து கழிவுக்கு அனுப்புறதுக்கு அந்த ஆசிட் தான் பயன்படும். நீங்கள் தண்ணியை ஊற்றி அந்த ஆசிடை டைல்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆசிடுடைய வீரியம் குறைஞ்சிரும், அதனால் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு அதனால் தான் வரும். அதனால் முக்கியமாக இது வந்து நீங்கள் எந்த வாழையிலையும் இருந்து மட்டும் இல்லை, எப்போ சாப்பிடும்போதும் தண்ணியை அவாய்ட் பண்ணிடுங்க, தண்ணியே குடிக்காதீங்க. தண்ணி குடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றப்ப ஒரு மாதிரி ஆடாக தெரியும், ஐயோ தண்ணி இல்லையே சோக் ஆகுது அப்படிலாம். மெல்ல வாயில் எச்சி வரவழைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் முதல் வாயை எடுத்து வைக்கணும். எச்சியோடு வந்து அந்த அமிலமோட அப்படியே அந்த சலைவாவோடு நீங்கள் மென்று நீங்கள் வந்து சாப்பிட்டு முழுங்கும் பொழுது தான் வந்து கரெக்டான ஒரு ப்ராசஸில் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அப்படியே அள்ளி அள்ளி வாயில் ஒரு உரண்டையை 3 உரண்டை லபுக்கு லபுக்குன்னு போட்டு மெல்ல மென்று உள்ளே தள்ள முடியாதப்ப தண்ணியை ஊற்றி உள்ளே தள்ளுற மாதிரிலாம் நீங்கள் பழக்கப்பட்டீங்க அப்படின்னா யூ ஆர் ஃபாலோயிங் எ வெரி வெரி அன்ஹைஜீனிக் ஈட்டிங் ப்ராசஸ். அதே மாதிரி நிறைய பேர் வந்து சாப்பிடும்போது இந்த கோக் குடிக்கிறது பெப்சி குடிக்கிறதுலாம் வச்சுப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமும் அந்த கோக்கு பெப்சி குடிப்பாங்க. அது வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு கோக்குக்கும் ஒரு 3 நாளை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கோக் குடிச்சிங்க இந்த மாதிரி சாப்பிட்றப்ப கோக் குடிக்கிறீங்க அப்படின்னா 3 நாள் மைனஸ் உங்கள் லைஃப்லேருந்து அதை அப்படியே எடுத்து வச்சுருங்க. 3 நாளை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கோக் பெப்சியெல்லாம் குடிக்கலாம். இதுதான் அவங்க சொல்கிற கால்குலேஷன். வாழ்க்கையில் 6 நாள் 1 நாள் கிடையாது, 3 நாள் குறையுது உங்கள் ஆயுசில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாமே வந்து மைண்டில் வச்சுட்டு நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட்ணுன்றது சொல்லிவிட்டு அடுத்த நேர் இணைப்பில் டைம் மீறி போனாலும் காத்திருக்கிற நேர்கள் எடுத்து தானே ஆகணும். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். காலை வணக்கம் புருஷோத்தமன், நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
5: நாளில மகிழ்ச்சியா இருக்கிறேன், நன்றி. நான் முதல்ல உங்களுக்கு எடுத்துனா இப்ப அம்மா எடுக்க இப்ப கண்டிப்பா கலைக்கல, கொஞ்சம் நான் கலைக்கிறதா கலைச்சி போட்டு ஓடி வந்துடுறேன்.
1: ஓகே சூப்பர், சொல்லுங்க.
5: இது நீங்க திங்கட்கிழமை விடையே இல்ல, இப்ப என்னன்னு சொன்னால் அந்த எதிர்பார்த்திருக்கிறான் இப்ப ஒரு ஆள் காணாண்டி அந்த இடத்தை வந்து அந்த நாள் முழுக்க ஒரு ஒரு வெற்றிடமா இருக்கும். என்ன அந்த அது அன்றைக்கு கூட காண இல்ல, மற்றது சாப்பாடு வந்து நான் வந்து எனக்கு வாழை இலையில இந்த பிரதங்கள் நிறங்கள் எல்லாம் போயிட்ட வாழை இலையெல்லாம்
1: சாப்பிடுவேனாம்.
5: மற்றது இந்த எங்கேயும் விசேஷங்களுக்கு போனால் சோரெல்லாம் சாப்பிட முடியக்குள்ள பாயாசமோ பாகாசம் பாயாசம் அதை விடுவினா தானே. நான் கொஞ்ச நேரம் கொஞ்சம் சாப்பிட்டோம் நியமனம் வேண்டும் குளி தோண்ட
1: வளர்க்கிட்டுருவேன்
5: அதுக்குல அதையும் சாப்பிட்டு வடையும் சாப்பிட்டு அது அது ஒரு நல்ல இது. ஆட்கள் அந்த பக்கத்துல அக்கா தங்கச்சி யாரும் இருப்பினா நான் சொல்ல இப்ப எப்படி மெல்ல மெல்ல மேலத்துக்கு ஒன்று ரெண்டு சோறா அப்படி மெல்ல மெல்ல சாப்பிடுவோம் இப்பவே அப்படி கோதி விட்டீங்க அது சமையல் குழப்பம் வாங்கி முடிஞ்சிருமாண்டு.
1: பொங்கல்
5: பிடிக்கும்
1: சரி.
5: மற்றது உருளைக்கிழங்கு கறி பருப்பு பைத்தங்காய் கறி இது அதெல்லாம் போட்டு குத்தரிசி சோறு போட்டுட்டு சாப்பிட எனக்கு நிறைய பிடிக்கும். மற்றது வாழையில அந்த கடல்ல அவள் அவள் எல்லாம் சாப்பிட பிடிக்கும். அவள் என்று சொல்லி பொம்பளை அவள் இல்ல சாப்பிடுற அவள் அதுக்கு இல்ல இல்ல குழப்பம் இருக்கு உச்சரிப்பு இல்ல அது அவள் அது பிடிக்கும். மற்ற இல்ல எல்லாம் பிடிக்கும். ஆனா இப்ப அந்த கேரளா பக்கம் இருக்கல்லோ அந்த அதுல வந்து அந்த சாப்பாடு எல்லாம் வந்து ரொட்டிகள் எல்லாம் வந்து வாழையில சுத்தி எல்லாம் வந்து குடிக்கணும்
1: எல்லாம்
5: அதெல்லாம் பாக்க அதெல்லாம் பார்க்க ஆசையா இருக்கும். அந்த மாதிரி அந்த மாமிசத்தை பத்தி சொன்னீங்க இப்ப மாமிசம் நான் தற்சமயம் விட்டுருக்கிறேன் எனக்கு முன்னாலே யாரும் சாப்பிடணும்னா இப்ப இந்த சாப்பிட சொல்லி தூண்டும். ஆனா அந்த அதுக்கா நான் ஃபுல்லா விட்டுட்டேன் அந்த மாமிசங்களை வந்து அது வீரம் கூறலாம் அதை வந்து மனம் தூண்டும். ஆனா நான் அதை கட்டுப்பாடு
1: இப்ப நீங்க வந்து டோட்டலா வெஜிடேரியன் மாறிட்டீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் இல்ல இனிமே வெஜிடேரியன் தானா நீங்க?
5: இனி அப்படியா இருப்பேன் அப்படியே இருப்பேன். ஆனால் வைத்திய சொன்னார் எனக்கு அந்த வீட்டு வளவல் அயன வளர் சரியான குறைவா அதுக்கு குடிசை அடுத்து போறதா சொன்னா முட்டையானாலும் சாப்பிட்டு சொன்னாரு. அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறதே ஒன்னாலும் விடக்கூடாது என்று சொன்னால் அது வந்து நிறைய பாதிப்புகள் வரும் தெரிந்தானே.
1: ஆமா கரெக்ட் தான் நீங்க சொல்றது கரெக்ட். அதனால எதை எதாவது நீங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் அதுக்கு தகுந்த சப்ளிமெண்ட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை.
5: நான் அந்த வீட்டு வலு வளர்ந்த இது வலு எல்லாம் குளிர்ச்சியாத்தான் போடுறது அதெல்லாம் கூடாது. அதுக்காகதான் இந்த பயறு வலை எல்லாம் ஊற விட்டு மிளகாட்டி எல்லாம் நான் சாப்பிட்டு கொண்டு வரேன் தெரியுது. அதுவும் அதுக்கேற்ற மாதிரி இருந்தானே அந்த கொய்யாப்பழத்துல எல்லாம் நல்ல பிரதம் இருக்குல்ல கொய்யாப்பழம்
1: அதெல்லாம் ரெகுலரா சாப்பிடுறீங்க
5: வலுவில போய் சாப்பிட்டு கொண்டு வரேன். நன்றி என்ன எடுத்ததுக்கு மிக்க நன்றி.
1: நன்றி.
5: நான் வந்து நேரம் இருந்தால் மட்டும் நீங்கள் ஒரு பாடல் ஒன்று போட்டு விடுங்கள் திரைப்படம் காதல் கவிதையில இருந்து.
1: சரி.
5: காதல் மீது என்ற பாடல் காதல் மீது.
1: ஆக்சுவலி அந்த படத்துல எல்லா பாட்டுமே நல்ல பாட்டு தான். காதல் கவிதை இல்லையா?
5: காதல் கவிதை. மற்றது நீங்க நேரம் இல்லாடி நீங்க வீட்டை போய் இருந்துட்டு வீட்டை இருந்து போட்டாலும் நான் அப்படி வந்து கேட்பேன். இங்க உங்களோட நெச்சாலே நாங்க கேட்கமில்ல விஷயம் இருக்கும்.
1: அது சரி.
5: இந்த சிரிப்புக்காண்டி தான் அந்த வார்த்தை சொன்னா அந்த சிரிப்பு சிரிப்பீங்களா? நல்லா
1: ஓகே. உங்களுக்கு காதல் மீது நல்ல பாட்டு ஹரிஹரன் சார் பாடின பாட்டு அந்த பாட்டு உங்களுக்காக ஒலிக்கும் நிச்சயமாக.
5: நன்றி வாய்ப்பு தந்தாங்க.
1: நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த நேர் இணைப்பில். வணக்கம். மீண்டும் இது என் சொல்லுங்க தலைவா.
6: வாழை இலையில சோறும் மீன் குழம்பு ரெண்டு பொரிச்ச மீன் துண்டும் ரெண்டு அவிச்ச முட்டையும் வாழை இலையில கட்டி ட்ரெயின்ல கொண்டு போய் சாப்பிட்டு அதாவது நார்மலா இலங்கையில இருந்து ஒழிக்கிறத கடைசியா மாட்ட கையால சாப்பிடுற சாப்பாடு.
1: அப்படியா? சூப்பர். மீன் குழம்பு பிளஸ் மீன் துண்டு பிளஸ் முட்டை
6: 250 மைல் வேற மாட்டாள் அவுக்குள்ளயே கொபார்டன்ல இருக்கிற முழு பேரும் திரும்பி
1: பாப்பாங்க.
6: கடைக்குள்ளதான் இது வந்துச்சு தோசை வந்துச்சு வரைய பற்றி ஒருத்தர் சொல்லல
1: மூணு வகையா சாப்பிடுற வடை இருக்குது. ஆமா அது நான் சொல்லி முடிச்சிடறப்ப
6: அவர் மற்றது
1: நான் கூட பெரிய மனுஷன் சொல்லி ஏமாந்துட்டேன், இதுக்கு எதுக்குப்பா வெள்ளையும் சொல்லியுமா தெரியணுன்ற மாதிரி இருக்கு.
6: இன்னைக்கு
1: வந்து மைண்ட் வாய்ஸ் நினைச்சு அவரே வளரிட்டாரு பாவம். ஓகே, நன்றி நன்றி. இந்த வடையை வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலி இந்த வாழை இலையில வந்து முதல்ல நீங்களும் இந்த தாளிச்ச தயிர் வடை அப்படின்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க, அதுதான் ஸ்டார்டிங்லேயே வைக்கிறது. அது வந்து அல்டிமேட்டாக இருக்கும், அது வந்து மோஸ்ட் ஃபேவரட் எனக்கு. அதுவும் தாளிச்ச தயிர் வடையில் இந்த வெங்காயம்லாம் போட்டு வேற கொடுப்பாங்க. அப்புறம் ரச வடை அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒன்று வைப்பாங்க, ரசத்தில் ஊற வச்ச மெது வடை தான் ரச வடை, அதுவும் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். அப்புறம் பருப்பு வடையில் வந்து நீங்கள் இது நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வடகரி அப்படின்னு சொல்கிற ஒரு ஐட்டம், வடகரியும் வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த ஃபைன். வடகரியும் அப்பவும் வந்து பயங்கர ஃபேமஸ், சென்னையில் வந்து பல இடத்துல நீங்கள் அதை சாப்பிட்லாம். இப்போ யூஸ்வலாக இதெல்லாத்தையும் விட சேலத்தில் வந்து சில கல்யாணங்களில் மட்டுமே நான் சாப்பிட்ருக்கேன், அது வந்து வடேவூ அப்படின்வாங்க. வடேவுன்றது ஸ்வீட்டு வடை, கருப்பட்டி இதெல்லாம் சேர்ந்து வடை மாதிரியே தான் பண்ணுவாங்க. அதை வந்து கொதிக்க கொதிக்க வந்து இலையில் வச்சுட்டு மேலே வந்து சூடாக நெய்யை ஊற்றிட்டு சர்க்கரையை போட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து கூடிய ரஸ்தாளி பழம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பனானா வச்சுருவாங்க. இந்த பனானாவோட வந்து அதை மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும். எனக்கு நான் எனக்கு பர்சனலாக அது வந்து பெருசாக விஷுவலாக பார்த்தது எனக்கு பிடிக்கல. ஆனால் ஒரு தடவை இதை பண்ணி எங்கள் அம்மா வந்து இதை சாப்பிட்டு பாடுற முதல்ல அப்படின்னு சொல்லி பக்கத்து இலையிலையும் ஏ இலக்கி எடுத்து வச்சாங்க, மிக்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் மேஷ் பண்ணி அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அப்போலேருந்து நான் வந்து டையார்டு ஃபேன் ஆகிட்டேன். ஆஹா, இத்தனை வருஷமாக இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். எங்கள் ஊரில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நடக்கிற விட்டிங்க்கு மட்டும் ரசம் ஊற்றும் போது நெய் ஊற்றும். அதாவது நெய் அப்படிங்கிறது இப்போ ஒவ்வொன்றா தான் ரசிகன் சொன்ன மாதிரி தனித்தனியாக தான் போட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு ரைஸ் போடுவாங்க, பருப்பு போடுவாங்க, பின்னாடி ஒருத்தர் நெய் ஊற்றிட்டு போவார். அடுத்து வந்து இன்னொருத்தர் திருப்பி ரைஸ் வைப்பாங்க, சாம்பார் ஊற்றுவாங்க, பின்னாடி ஒருத்தர் நெய் ஊற்றிட்டு போவார். அடுத்தது ரைஸ் வைப்பாங்க, ரசம் வைப்பாங்க, ரசத்துக்கும் வந்து நெய் நெய் ஊற்றிட்டு போவார். இந்த மாதிரி நாலு ஐட்டம் ஃபஸ்ட்டு தயிருக்கு மட்டும் நெய் ஊற்ற மாட்டாங்க, வரிசையாக பின்னாடி ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் நெய் ஊற்றுறதுக்கு மட்டுமே ஒவ்வொரு லைன்லையும் ரெண்டு ரெண்டு பேர் நிற்பாங்க, ஒரு பெரிய குண்டா நிறைய நெய்யை வச்சுக்கிட்டு நிற்பாங்க. ஸோ ப்ரீமியம் கல்யாணம்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான், அதிகபட்சம் நெய் ஊற்றுற கல்யாணம் தான் இருக்கிறதுலே அதிக ப்ரீமியம் கல்யாணம். அந்த இலை பூரா நெய்யாக தான் இருக்கும், அப்படியே மெதக்கும் தளத்தளத்தலன்னு. அந்த ஒரு வெட்டிங் போயிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு கண்டிப்பாக பிபி கொலஸ்ட்ரால் வந்துடும், அந்த அளவுக்கு வந்து நெய் ஊற்றுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம் பேசிகிட்டு இருந்தோம், நிறைய பேசிட்டோம், அப்படி ஒன்றரை ரெண்டரை மணி நேரமாக வந்து ஓடிட்டுருக்குது. இருந்தாலும் கடைசி நேர் இந்த நிகழ்ச்சியில் இணைத்து இவரோடு முடிச்சுக்குவோம். ஹலோ ஹலோ
7: ஹலோ, வணக்கம் ராஜ்.
1: ஹலோ வணக்கம்.
7: வணக்கம் ராஜ், நிர்மலா அழைக்கிறேன்.
1: வணக்கம் நிர்மலா, எப்படி இருக்கீங்க? என்னை எதிர்பார்த்து காத்திருந்தமைக்கு நன்றி, இன்னைக்கு கூப்பிட்டு நிலம விசாரிக்கிறதுக்கு நன்றி. ஆல் ஓகே, எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாம் செட் ஆயிருச்சு, பேக் டு நார்மல். ஆமா,
7: நான் உங்களோட நிகழ்ச்சி கேட்கிறேன், நான் வர்றதுதான் டைம் கிடைக்கிறது,
1: டைம் கிடைக்கிறது கரெக்ட். இன்னைக்கு என்ன சமையல் நடக்குது வீட்டுல?
7: இன்னைக்கு
1: உங்களுடைய ஓன் ரெசிபி. அப்ப சைவம் தான்
7: நிறைய மரக்கறி எல்லாம் வாழை எல்லாம் சாப்பிட்டது.
1: ஆஹா, அருமை அருமை. ஓகே, நேத்து ஆடி அமாவாசைன்றதே எனக்கு தெரியாது, நீங்க சொல்லிதான் தெரியும் எனக்கு. லேட்டர் தான், நேத்து நீங்க சொல்லல, லேட்டர் தெரியும். பட் ஆனா என்ன பண்றது, நாள் கிழமை தெரியாம வேலை செஞ்சிட்டோம். நீங்க வாழை இலையிலேயே வந்து ரொம்ப பிடிச்ச ஐட்டம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா என்னது? வாழையில மட்டுமே
7: அதான் சொல்ல வந்தேன், நேற்றும் அதான் சமைச்சேன். என்ன, நீங்க கத்தரிக்காய் தொக்குன்னு சொல்லுவீங்க, நாங்க கத்தரிக்காய் சட்னி
1: நெய்யில. நீங்க என்ன கத்தரிக்காய் ஃப்ரை எல்லாம் பண்ணுவீங்களா? என்ன கத்திரிக்காய் ஃப்ரை?
7: ஓமாம், அதுவும் செய்யறது.
1: ஆ, செய்யறது தான். ஓகே,
7: ஓமாம். அதுவும் நாங்கள் இது வஜ்ஜன் வைக்க மாட்டோம் வாழையில சாப்பிட்றதால்.
1: ஆ, ஓகே, வாழையில நான்வெஜ்ஜே வைக்க மாட்டீங்க? ம்,
7: வைக்க மாட்டோம்.
1: ஓகே,
7: மரக்கறி, மரக்கறி தான்.
1: மரக்கறி
7: மட்டும் நல்ல நல்ல குளையல சமைச்சு கட்டியா பரிசுக்கறி.
1: ஆ, ஓகே.
7: ஓ, கத்தரிக்காய் சட்னி, வெந்தய குழம்பு, மற்றது இது பாயாசம் கடைசியில.
1: கடைசியில்? ஓகே, ஓகே, அவ்வளோதான். அதே தான், சேம் ப்ரொசீஜர் தான். டிஃப்ரெண்ட்டாக எதுவும் ட்ரை பண்ண விரும்பல நீங்கள். ஓகே, இது நல்லது, நல்ல மெனு. ஓகே,
7: ஆமாம், அதுலாம் விட்டு சாப்பிட அந்த மாதிரி வடை பாயாசம்
1: அதான் உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? அருமை. பாடல் என்ன கேட்க விருப்பம் உங்களுக்கு?
7: எனக்கு கடற்படத்துல இந்த மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம்.
1: ஆஹ், மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம், நல்ல பாட்டு உங்களுக்காக வந்து சேரும்.
7: அவங்களோட கதை நல்லா இருந்தது, வெள்ளிக்கிழமை சொன்னது.
1: ஆ, பிடிச்சிருந்ததா உங்களுக்கு?
7: என்ன கேட்க வேணாம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கேட்கிறேன் கதை.
1: ஆஹா, ஓகே, என்ன கதை சொன்னேன் மறந்துட்டேனே. வெள்ளிக்கிழமை போன, வெள்ளிக்கிழமை என்ன கதை போடுச்சு
7: நினைச்சு பாருங்க.
1: ஃப்ளாஷ் ஆயிடுச்சு திடீர்னு. ஓகே, பரவாயில்ல. ஆனால் நீங்கள் கதையை கேட்டு ரசிச்சிருக்கீங்க, நன்றி. டைரியை பார்த்தா தெரியும் என்ன கதை சொன்னேன்ட்டு. மீண்டும் சந்திப்போம் நண்பனா, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு.
7: நன்றி, நன்றி, நன்றி. உங்களை மகனுக்கும் ஆசீர்வாதம், நல்ல வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அவ்வளோதான், எல்லா மெனுவும் வந்துருச்சு ஆல்மோஸ்ட்டு. இதில் இந்த இலையில் வந்து சில டைம் வந்து மாங்காய் சுண்டல் இல்லை பொரியல் வந்து ரெண்டு மூணு வெஜிடபிள்ஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணி பொரியல் வைப்பாங்க. அது வீட்டில் பண்ணால் ரொம்ப மொக்கையாக இருக்கும். ஐயா இதுவா அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது என்னமோ கல்யாணத்தில் போய் சாப்பிட்டா மட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மாஸ் குக்கிங் பண்ணுறதுனால வர டேஸ்ட்டா, இல்லை கும்பலாக எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றதுனால வர்றதா, இல்லை இந்த கேட்டரர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒன்று போடுறாங்களா அப்படிங்கிறதான் வந்து ரொம்ப ஆச்சரியத்துக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த டேஸ்ட்டோடு சாப்பிட்ட திருப்தி வந்து இப்போ நீங்கள் உங்ககிட்ட பேசுனதுலேயும் எனக்கு கிடச்சிருச்சு. ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் கூட நீங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செய்திகளை தொடர்ந்து என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இன்றைக்கி கால் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா நேயர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவிக்க விரும்புகிறேன். நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி. இப்போ வந்து நேர்கள் கேட்ட பாடல்கள் ஒவ்வொன்றாக வந்து ஒலிக்கும். ஏதோ ஒரு, ஐயோ, ஏதோ ஒன்று பாட்டு மிஸ் பண்ணிட்டேனா, என்ன பாட்டு, ஏதோ ஒரு நேர் கேட்ட ஒரு பாட்டு வந்து ஓகே பிடிச்சிட்டேன், கரெக்டு. இவர் கிட்ட தான், அவனுக்கு தான் தெரியும் ஒரு ஒரு ஆரம்பம், ஒரு ஆரம்பமும் அதன் முடிவும் அப்படின்ற அந்த பாட்டு அவர் கேட்டிருந்தார் இல்லையா, அந்த பாட்டு எடுத்தாச்சு. ஓகே, எல்லா பாட்டும் வரும். செய்திகளை தொடர்ந்து சந்திப்போம்.
8: யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிமாவட்டங்களுக்கு வழித்தட அனுமதிகளின்றி சேவையில் ஈடுபடும் சொகுசு பேருந்துகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் சு விமலேஸ்வரன் தெரிவித்துள்ளார். உரிய பதிவுகள் இன்றி வெளிமாவட்ட உத்தியோகத்தர்களுக்கு விசேட சேவையில் ஈடுபடும் பேருந்து காலம் என்பவற்றுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வடக்கு மாகாண மூத்த பிரதி காவல்துறை அதிபருக்கு உத்தியோகபூர்வ கடிதம் அனுப்பி அவர்களின் ஒத்துழைப்போடு ஒருங்கிணைந்த சுற்றிவளைப்பு மற்றும் பரிசோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த விசேட நடவடிக்கையின்போது வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் பறக்கும் படை அதிகாரிகளும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அதிகாரிகளும் காவல்துறையினரும் இணைந்து சம்பந்தப்பட்ட பேருந்துகளை பரிசோதித்து வழித்தட அனுமதி பத்திரங்கள் மற்றும் ஏனைய சட்டப்பூர்வ ஆவணங்களை ஆய்வு செய்வதோடு அனுமதியின்றி சேவையில் ஈடுபடுவது உறுதிப்படுத்தப்படும் பேருந்துகளுக்கு எதிராக சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பயணிகள் போக்குவரத்து சேவைகளில் ஒழுங்கு, பாதுகாப்பு மற்றும் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. அனுமதியின்றி சேவையில் ஈடுபடும் எந்தவொரு பேருந்துக்கும் இனி சலுகை வழங்கப்பட மாட்டாது என்று மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியாவில் உயிரிழப்புகளையும் பரவலான அழிவையும் ஏற்படுத்திய கடுமையான நிலநடுக்கத்தை தொடர்ந்து கொலம்பிய மக்களுக்கு இலங்கை தனது இரங்கலை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளிவிகார அமைச்சர் விஜித ஹேரத் தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் இடம்பெற்ற துயரமான உயிரிழப்புகள் மற்றும் பரவலான சேதங்கள் குறித்து இலங்கை ஆழ்ந்த வருத்தம் கொள்கின்றது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் தங்கள் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் உள்ளன என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொலம்பியாவில் திங்கட்கிழமையன்று ஏற்பட்ட 7.4 ரெக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து கட்டடங்களுக்குள்ளும் இடிபாடுகளுக்கு அடியிலும் சிக்கியுள்ள உயிர் பிழைத்தவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலநடுக்கத்தில் குறைந்தது 250 மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளரான சுகீஸ்வர பண்டார புதுக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். கடந்த ஜூலை மாதம் 18 முதல் இன்று வரை அவர் விளக்குமறையில் வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே வழக்கு விசாரணைக்காக மீண்டும் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டார். யாழ்ப்பாணத்தில் அதிகளவான போதைப்பொருளை உள்ளெடுத்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது கோப்பாய் தெற்கு பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபர் ஆகஸ்ட் 10 இரவு கோப்பாய் தெற்கு பகுதியில் உள்ள வாழைத்தோட்டம் ஒன்றுக்குள் மயக்கமுற்ற நிலையில் இருந்து மீட்கப்பட்டார். அவரை மீட்ட நண்பர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அவரது சடலம் மீதான உடற்கூற்று பரிசோதனைகளின் அடிப்படையில் அதிகளவான போதைப்பொருள் பாவனையினால் மரணம் சம்பவித்ததாக தெரிய வந்திருக்கின்றது. தொகுதி மறுவரையினால் தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிலைப்பாடு என்று பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார். தமிழக சட்டசபையில் இன்று 4வது நாளாக வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் நடைபெற்றது. இதில் தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை எதிர்த்து தமிழ்நாடு சட்டசபையில் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்தார். அப்போது பேசிய முதலமைச்சர் விஜய், 2026 மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை மறுசீரமைக்கும் போது தமிழ்நாட்டின் தொகுதிகள் வெகுவாக குறையும். மேலும் மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கையான 543 மாற்றக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். இதையடுத்து இந்த தனி தீர்மானத்தின் மீது சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தார்கள். பேரவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், தொகுதி மறுவரை என கூறி தமிழ்நாட்டின் எண்ணிக்கையை குறைக்க அனுமதிக்க விடமாட்டோம் என்றும் 2024 ஆண்டே இந்த தீர்மானம் போடப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இதன் ஆபத்தை விளக்கி தென் மாநில முதல்வர்களுக்கு தாங்கள் தலைவர் கடிதம் எழுதியிருந்ததாகவும், அத்தோடு தகுதி மறுவரைக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்றன என்றும், அதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தெரிவித்த எதிர்ப்பு தான் நாடாளுமன்றத்தில் அந்த மசோதா தோல்வியடைவதற்கு காரணம் என்றும் கூறினார். மீண்டும் அந்த மசோதாவை தற்பொழுது கொண்டுவர நினைக்கின்றார்கள். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை ஆதரிப்பதாகவும் வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார். அத்தோடு அரசு கொண்டு வந்த இந்த இரண்டு தீர்மானத்திற்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரவு தெரிவித்து வரவேற்பதாக தெரிவித்திருக்கின்றார். 2017 முதல் டாடா குழும தலைவராக பதவி வகித்து வந்த சந்திரசேகன் ராஜினாமா செய்திருக்கின்றார். டாடா டிரஸ்ட் தலைவர் நோயல் டாடா எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சந்திரசேகரன் ராஜினாமா செய்தார். ஆகஸ்ட் 18 பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் சந்திரசேகரன் ராஜினாமா செய்திருக்கின்றார். சென்னை, மதுரை, கோவை உட்பட்ட 9 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 6 இடங்கள் மற்றும் மதுரையில் 1 இடம் உட்பட பல இடங்களில் இந்த சோதனை இடம்பெற்று வருகின்றது. 2024 அந்தமானில் போதைப்பொருளில் சிக்கிய வழக்கில் 7 பேர் கைது செய்யப்பட்டதன் நீட்சியாக இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளிவந்திருக்கின்றது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 7 நபர்களோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் மற்றும் அவர்களுக்கு நிதி உட்பட்ட உதவிகளை செய்தவர்களின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களை இலக்காக கொண்டு இந்த சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
9: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
10: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
11: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757
12: கல்யாண சமையல் சாதம்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
0: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
4: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி கொழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA Square மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirikala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
5: Last minute left. Closing day, the brothers, chillatuk, thanks.
4: Chillam illa dad, Selvam.
5: Chari, chari.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD. தமிழ் HD. தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 க்கும்

அஜிந்தன் தவராஜா.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905.

0: 6677200 9057 667 0005 ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: காதல் கவிதை படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாட்டு கேட்டீங்க. என்னுடைய ஆக்சுவல் ஃபேவரட் பாட்டு இது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டை கேட்டு மறுபடியும் ஹரிஹரன் குரலில் இந்த பாட்டை கேட்குறதுக்காக. ஆக்சுவலி யாருக்கு நன்றி சொல்லணும்? இந்த பாட்டை கேட்ட புருஷோத்தமனுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும். மிஸ்டர் புருஷோத்தமன், ரொம்ப நன்றி இந்த பாட்டை நீங்கள் கேட்டதுக்கு. ரொம்ப நாள் கழித்து இந்த பாட்டை கேட்டதில் எனக்கு ஒரு நல்ல அலாதியான ஒரு ஃபீலிங் வந்தது. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய நேர்கள் கேட்ட பாடல்கள் ஒலிக்கி இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி செய்திகளை தொடர்ந்து காக்கா கடையில் சந்திப்போம். இன்னும் நேர்கள் கேட்ட பாடல்லாம் வந்து லிஸ்ட்டில் இருக்குது, அதெல்லாம் ஓனாக உங்களுக்காக வரும். சமீபத்தில் பார்த்த திரைப்படங்களை பற்றி பேசணும் அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை. பெருசு நல்ல படம்லாம் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு என்ற மாதிரி இருந்தது. ஆல்ரெடி சொல்லிட்டேன், பாலன் த பாய், அந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைக்களம், ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. கொஞ்சம் லாஜிக்கலாம் இடித்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு என்டர்டெய்னர், அது நீங்கள் பார்க்கணும். அப்புறம் உயிர் அப்படின்னு சொல்லி ஒரு மலையாளத்தில் ஒரு படம் வந்திருக்கு, அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். சமீபத்தில் பார்த்ததில் மலையாள திரைப்படங்கள் தான் ஒன்று ரெண்டு நல்லா இருந்தது. அப்புறம் ஒன்று ரெண்டு இங்கிலீஷ் படமும் வந்து சூப்பராக இருந்தது, அதை பற்றி நான் சொல்கிறேன். செய்திகளை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.
1: குஸ்மா ஒப்பந்தம் முறிந்தால் கனடா 100,000+ அதிகமான வேலைவாய்ப்புகளை இழக்க நேரிடலாம் என்று புதிய அறிக்கை தெரிவிக்கின்றது. அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ உடனான கனடாவின் வர்த்தக ஒப்பந்தம் வெற்றிகரமாக புதிக்கப்பட்டதா என்பது குறித்து எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் அடுத்த கட்டத்திற்காக கனடாவின் வர்த்தக அமைச்சர் டொமினிக் லெப்லாங் நேற்றைய தினம் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமீசன் கீரை சந்தித்த பிறகு பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்நிலையில் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் முறிந்தால் கனடா 1,02,000 வேலைவாய்ப்புகளையும், அமெரிக்கா 2027 ஆண்டில் 2,14,000 வேலைவாய்ப்புகளையும் இழக்க நேரிடும் என்று புதிய அறிக்கை எச்சரித்துள்ளது. எனினும் குஸ்மா ஒப்பந்தம் வெற்றிகரமாக மறு பேச்சுவார்த்தை மூலம் புதுப்பிக்கப்பட்டால் கனடாவில் 98,000 மற்றும் அமெரிக்காவில் 137,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று அந்த அறிக்கை கூறுகின்றது. ஜூலை மாதத்தில் டொரண்டோ பெரும்பாக பகுதியில் வீட்டு விலை சரிவை சந்தித்திருக்கின்றது. இதன் மூலம் கடந்த 4 தொடர்ந்து காணப்பட்ட ஆண்டுக்கு ஆண்டு வளர்ச்சி நிலை முடிவுக்கு வந்திருக்கின்றது. டொரண்டோ பிராந்திய ரியல் எஸ்டேட் சார்வையின் தரவுகளின் அடிப்படையில் இந்த பகுதியில் கடந்த மாதம் 5,995 வீட்டு பரிவர்த்தனைகள் இடம்பெற்றதாகவும், இது முந்தைய ஆண்டின் ஜூலை மாதத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது 0.9% சரிவாகும் என்றும், இருப்பினும் ஜூன் மாதத்தை விட விற்பனையில் 3.2% உயர்வு காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முந்தைய ஆண்டோடு ஒப்பிடுகையில் சராசரி விற்பனை விலை 4.5% குறைவடைந்து 10,03,956 டாலராக காணப்பட்டது. இதேவேளையில் ஒரு பொதுவான வீட்டின் மதிப்பை பிரதிபலிக்கும் வகையிலான கூட்டு அளவுகோல் விலை 4.6% சரிந்ததாக வாரியம் தனது அண்மைய அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியா முழுவதிலும் எரிந்து கொண்டிருக்கும் பல காட்டுத்தீயின் காரணமாக காற்றின் தரம் மோசமடைந்திருப்பதாக காட்டுத்தீ சேவையைச் சேர்ந்த கிளிஃப் சாப்மேன் தெரிவித்திருக்கின்றார். தெற்கு நகரமான பெனிக்டன் மீது அடர்த்தியான புகைப்படலம் படிந்திருக்கின்றது. சமலேண்ட் பகுதியிலிருந்து தெற்கு நோக்கி நகரும் வேளையில் அவர் இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றார். பால்ரேஞ்ச் தீயினால் ஆயிரக்கணக்கானோர் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாகவும், பள்ளத்தாக்குகளின் அடிவாரத்தில் படிந்த புகை தீயானது தூய்மையான ஆக்சிஜனுடன் தொடர்பு கொள்வதையும் பரவுவதையும் தடுத்து தீச்சுவாலைகளை அடக்க உதவியதாக சாப்மேன் மேலும் தெரிவித்தார். புகை விலகி காரணமாகவும் வானிலை மற்றும் தீ பரவுவதற்கான சாத்தியத்தை அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பிரிட்டிஷ் கொலம்பியா முழுவதிலும் சுமார் 100 காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். யுக்ரைனின் அரசுக்கு சொந்தமான ஓஷத் பேங்க் வங்கி தாக்கல் செய்திருக்கின்ற முதலீட்டு ஒப்பந்தம் தொடர்பான சர்ச்சையில் ரஷ்யா தனது நடுவராக இந்தியாவின் முன்னாள் தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட்டை நியமித்திருக்கின்றது. பார் அண்ட் பெஞ்ச் தகவலின் அடிப்படையில் ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கைகளின் காரணமாக பாதிக்கப்பட்ட யுக்ரைனிய பகுதிகளில் உள்ள வங்கியின் சொத்துக்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பான கோரிக்கைகள் குறித்து இந்த சர்ச்சை எழுந்திருக்கின்றது. யுக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே 1998 கையெழுத்தான இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தத்தின் கீழ் இந்த நடுவர் மன்ற விசாரணை நடைபெறுகின்றது. 3 பேர் கொண்ட இந்த நடுவர் மன்றத்திற்கு ரஷ்யா மற்றும் ஓஷத் பேங்க் ஆகியவற்றினால் கூட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கோஸ்டோரிக்காவைச் சேர்ந்த நடுவரும் முன்னாள் வர்த்தக அமைச்சருமான டயாலா ஜிமினஸ் தலைமை தாங்க உள்ளார். டொனாஸ்ட், லூஹான்செக், கர்சன் மற்றும் ஜபௌரியா ஆகிய பகுதிகளில் உள்ள சொத்துக்கள் மற்றும் வணிக செயற்பாடுகள் தொடர்பானதே ஓஷத் பேங்கின் இந்த கோரிக்கையாக இருக்கின்றது.
2: ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கையினால் குறிப்பாக 2022 ஆண்டில் யுக்ரைன் மீதான முழு அளவிலான படையெடுப்புக்கு பிறகு இந்த பகுதிகளில் இருந்த தங்கள் சொத்துக்களையும் செயற்பாடுகளையும் இழந்திருப்பதாக யுக்ரைனிய வங்கி தெரிவித்துள்ளது. இந்த கோரிக்கையின் மதிப்பு பல $100 மில்லியன் டாலர்களாக இருக்கும் என்று கருதப்படுகின்றது. நுகர்வோர் முன்னனுமதி கட்டாயமாக்கும் நடவடிக்கைகளின் அடிப்படையில் முன்னனுமதியின்றி வணிக ரீதியிலான விளம்பர தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்வதற்கு பிரான்ஸ் நாடுதழுவிய தடையை விதித்திருக்கின்றது. 2026 August 11 முதல் அமலுக்கு வந்திருக்கின்ற இந்த புதிய சட்டத்தின் மூலமாக தேவையற்ற வணிக அழைப்புகளை தவிர்க்க நுகர்வோர் தங்களை விருப்பத்தின் பேரில் பதிவு செய்யும் ஆப்ஷன் அவுட் முறையை மாற்றி நிறுவனங்களே நுகர்வோரிடம் முன் அனுமதி பெற வேண்டிய ஆப்ஷன் இன் முறையை கட்டாயப்படுத்தியுள்ளது. இதன் அடிப்படையில் விளம்பர அழைப்புகளை மேற்கொள்வதற்கு முன்னர் குறித்த வாடிக்கையாளர் அதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளார் என்பதனை நிறுவனங்கள் கட்டாயம் நிரூபிக்க வேண்டும். ஒரு நிறுவனத்திற்கும் வாடிக்கையாளருக்கும் இடையே ஏற்கனவே உள்ள ஒப்பந்தம் தொடர்பான தொடர்புகளுக்கு வரையறுக்கப்பட்ட சில விதிவிலக்குகள் அளிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் குறித்த விதிகளை மீறுவோருக்கு 75,000 யூரோக்கள் வரையிலும் நிறுவனங்களுக்கு 375,000 யூரோக்கள் வரையிலும் கடுமையான அபராதம் விதிக்கப்படலாம். நுகர்வோர் பாதுகாப்பை பலப்படுத்தவும் தொலைபேசி வழி மோசடிகள் மற்றும் தொல்லை தரும் வர்த்தக அழைப்புகளை குறைக்கவும் இந்த நடவடிக்கையை பிரான்ஸ் அரசாங்கம் எடுத்திருக்கின்றது. கொலம்பியாவின் மேற்கு பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 250 கடந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த 10 7.4 மேக்னிடியூட் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியிருந்தது. நிலநடுக்கத்தினால் அடுக்குமாடி குடியிருப்புகள், வீடுகள், பாடசாலைகள் மற்றும் சுகாதார நிலையங்கள் உட்பட பல கட்டடங்கள் கடுமையாக சேதமடைந்தன. சில கட்டடங்கள் முற்றாக இடிந்து வீழ்ந்திருக்கின்ற நிலையில் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகளில் மீட்பு குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இடிபாடுகளுக்குள் மேலும் பலர் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுவதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. ஹாங்காங்கில் நடைபெற்ற 14th ஆசிய நெட்பால் சாம்பியன்ஷிப் தொடரின் குழுநிலை போட்டியொன்றில் இந்திய அணியை 100-34 என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தி இலங்கை வலைப்பந்து அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. திஷாலா அல்கம தலைமையிலான இலங்கை அணி போட்டியின் ஆரம்பம் முதலே சிறப்பான ஆதிக்கத்தை செலுத்தி 4 சுற்றுகளையும் எளிதாக கைப்பற்றியிருப்பதோடு 66 புள்ளிகள் வித்தியாசத்தில் இந்த வெற்றியை பதிவு செய்திருக்கின்றது. இந்த வெற்றியின் மூலம் மாலத்தீவு அணிக்கு எதிரான இறுதி குழுப்போட்டி மீதமுள்ள நிலையில் இலங்கை அணி அரையிறுதி சுற்றுக்கான வாய்ப்பை உறுதி செய்திருக்கின்றது. இந்நிலையில் தொடர்ச்சியாக 4 போட்டிகளில் தோல்வியடைந்த இந்திய அணி நாக் அவுட் சுற்றிலிருந்து வெளியேறியிருக்கின்றது. இலங்கை அணி தனது அடுத்த போட்டியில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்ளவுள்ளது. இதனிடையே நேற்று நடைபெற்ற மற்றொரு குழுநிலை போட்டியில் நடப்பு சாம்பியனான சிங்கப்பூரை 56-62 என்ற புள்ளிக்கணக்கில் மலேசிய அணி வீழ்த்தியிருக்கின்றது.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165. KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753.
2: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
2: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
2: இட்டோபிகோ
3: 416-746-2742.
0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
4: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 Info @CanadianTamilCongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.

பொண்ணு இருக்கு பாத்துக்கோ, கண்ணு ரெண்டும் பொண்ணு.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358.
5: போல எங்கோ அடம்பாஞ்சு வரா பறந்து வரா நம்ம தர சிங்கம்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 41. கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காக்கா கடி நிகழ்ச்சி. சிம்பிளான ஒரு கேள்வியோட ஆரம்பிப்போம். உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலை தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். யானையும் வந்து கூட்டமாக தான் போகும், ஒரு கும்பலாக தான் இருக்கும். ஏன் எறும்பும் வந்து எப்பயுமே கூட்டம் கூட்டமாக தான் இருக்கும், எறும்பு கூட்டமாக தான் போகும், கூட்டமாக தான் வரும். ஆனால் இந்த பூனை மட்டும் தனியாக இருக்கும். பூனைலாம் பார்த்திங்கன்னா தனியாக தான் உட்காந்துருக்கும், தனியாக அதை மதில் சுவர் மேலே தனியாக இருக்கும், அது பாட்டுக்கு தனியாக போகும் வரும் சுத்தம். நீங்கள் நிறைய மிருகம், யானையே வந்து கூட்டமாக தான் சுற்றுது, எறும்பும் கூட்டமாக சுற்றுது, ஆனால் இந்த பூனை மட்டும் ஏன் தனியாக இருக்குது அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கேள்வி ஒரு ஜாலியான நகைச்சுவையான கேள்வி, இதுக்கு காமெடியான பதில்களை தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். நீங்கள் உங்களோட பதிலை சொல்கிறதுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6444-2222. யானையும் கூட்டமாக தான் சுற்றுது, எறும்பும் கூட்டமாக தான் சுற்றுது, ஆனால் இந்த பூனை மட்டும் ஏன் தனியாக சுற்றுது, இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதிலோட கால் பண்ணுங்கள் 416-6446-2222.

0: ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு கேள்வி. இதில் வந்து பல பேருக்கு வந்து வாழ்க்கையே மாற்றக்கூடிய பாதையாக அமைகிற ஒரு கேள்வி. இந்த மாதிரி எந்த கன்றாவையுமே கிடையாது, இது ஒரு மொக்க கேள்வி. அதுக்கு நீங்கள் சும்மா சாதாரணமாக யோசிச்சுட்டு வந்தால் போதும், அந்த மாதிரி பதிலை தான் எதிர்பார்க்குறேன். இப்போ இணைப்பில் இருக்கும் நேர்கள் என்னென்ன பதில் வச்சுருக்காங்கன்றது கேட்போம். கேள்வி மறுபடியும் ஒருத்தர் சொல்லிடுறேன். யானையும் கூட்டமாக தான் சுற்றுது, எறும்பும் கூட்டமாக தான் சுற்றுது, இந்த பூனை மட்டும் ஏன் தனியாக சுற்றுது அப்படின்றதான் கேள்வி. அடுத்த நேயர் இணைப்பில், வணக்கம். சொல்லுங்க மதன், என்ன பதில் வச்சிருக்கீங்க?
1: அதுக்கு பூனை சொல்லும், பூனை சொல்லும், நான் புலியின் கடைக்குட்டி திங்கண்டா, என்ன நீங்க நீங்க என்ன என்ன சுண்டினீங்கண்டா, நான் உங்களை பிராண்டிடுவேன். அப்புறம் பிராண்டினா நீங்க உங்களுக்கு
0: கண்ணா சிங்கம் சிங்கலா தான் வரும் அப்படின்றீங்களா? சிங்கமே கூட்டமா தான் சுத்துதுன்ற, இப்ப பூனைக்கு மட்டும் என்ன அவ்வளவு திமிரு? ஓ அப்படி, ஆனா சிங்கத்துடைய ஃபேமிலின்னு நினைச்சிட்டு இருக்குது, தான் கெத்து நினைச்சிட்டு இருக்குது. ஓ பகவதி, நான் குட்டி சின்ன பகவதிடா அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருக்குதா? ஓகே ஓகே, நைஸ், நல்ல நல்ல பதில் ஒரு சொல்லி ஆரம்பிச்சிருக்கீங்க, நன்றி. அடுத்த நேருடன் பேசி என்ன பதில் வச்சிருக்கான்ற கேட்போம். வணக்கம், கேட்டுட்டு இருக்காரு அடுத்த நேர். எஸ் வணக்கம் செல்வி, சொல்லுங்க. நல்லா இருக்கு செல்வி, நீங்க அப்படி இருக்கங்க? சொல்லுங்க ப்ரோ, வாட் இஸ் தி ஆன்சர்?
2: ஆன்சர் வந்து இப்ப இது யானை கூட்டமா காட்டுக்கு இருக்கும்.
0: சரி,
2: பூனை சொல்லிருக்க நீ கூட்டமா காட்டுக்க இருப்ப, எறும்பு பொந்துக்கது இருக்கும், கூட்டமாவே இருக்கும். நான் வந்து வீட்டுக்கு செல்ல பிராணி, என்ன தனியா தான் வச்சிருப்பினா அவன், நான் சந்தோஷம் தனியாவா இருக்கிறேன் வீட்டுல, அதனால நான் யாரையும் குடிக்கொண்டு போனதா, குடிக்கொண்டு போனா தனக்கு பிரச்சனை
0: தானே? அது சரி, எனக்கே இந்த வீட்டுல டவுல் ஒன்று தான் சோறு போடுறாங்க, அதுல பங்குக்கு எவனையாவது கூட்டிட்டு போய் அப்புறம் நமக்கு சோறு இல்லாம போயிருமோ அப்படின்னு சொல்லி பயப்படுது.
2: பாசம் கிடைக்காது தானே, செல்ல பிராணியா தானே?
0: கரெக்ட், ஓகே, வெரி குட்.
2: அவருக்கு கிரேட்ஜஸ் எல்லாம் அவரே எனக்கு கொடுக்குறார், ஆக்களையும் கூட்டி கொண்டு.
0: சூப்பர், நைஸ்.
2: ஆட்டுக்கள தான் கூட்டம் எல்லாம் தெரியும்.
0: ஆடு தான் கூட்டம், ஆடு தான் கூட்டமா தெரியும். நான் ஆடு இல்லடா பூனைடா அப்படின்னு பஞ்ச் டயலாக் பேசுதா? சரி, நைஸ், நல்லா வித்தியாசமா யோசிச்சு ஒரு பதில கொண்டு வந்தீங்க, நன்றி செல்வி.
2: நன்றி, வணக்கம்.
0: அடுத்த நேயர் இணைப்பில், வணக்கம்.
3: வணக்கம் ராஜ்.
0: எஸ் சுதானா, சொல்லுங்க என்ன பதில்?
3: தெரியும்
0: கடைசி வரைக்கும் அது கல்யாணமே பண்ணிக்காது, அப்பப்ப ஒன்லி டேட்டிங் மட்டும்தான். வெரி குட், கரண்டா இருக்கிற ஜெனரேஷனை வந்து நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க, எல்லாம் பூனை மாதிரி தான். ஓகேண்ணா, நன்றி நன்றி, அவ்வளோதான். சிரிக்கிறதுக்காக ஒரு கேள்வி, அதில் சிரிப்பு ஊட்டக்கூடிய பதில் தான். கரெக்டாக சுதானா புரிஞ்சுட்டு ஒரு பதிலை கொண்டு வந்தார், அவர் பல மீனிங்ல அந்த பதிலை சொன்னது ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. அடுத்த நேயர் இணைப்பில், வணக்கம். சொல்லுங்க, இது என் உங்கள மாதிரி
4: தானா குறுக்க போனா பயத்தில் எல்லாரும் நிப்பினா, நாங்க நிக்கிற மாதிரி மிருகங்களை நிக்கமாடா. பூனைக்கு என்ன கேட்டதா, பூனைக்கு மீசை இருக்கு, அதுலயே அது தனியா தெரியுது.
0: பூனைக்கு மீசை இருக்கிறதுனால தனியா தெரியுதுன்றீங்களா?
4: ஆப்ல மாதிரி.
0: ஓகே, அப்படி அதான் பதில் வச்சிருக்கீங்க நீங்க. சரி, ஓகே, ரைட், நன்றி. நீங்க அந்த பதில சொன்னதுக்காக நன்றி, மீண்டும் சந்திப்போம். அடுத்த நேயர் இணைப்பில், வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம் தங்கன். அது ஒரு கேள்வி, பூனைக்கு என்னன்னா, பூனைக்கு லவ் சாங் மிருகம்.
0: ஓகே,
5: லவ் தான், லவ் தான் தேவை. அப்ப தனியா சுட்டினா தானே அதுக்கு லவ் எல்லாம் வரும். வீட்டுல இருந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் தூக்கில மடியில வச்சுட்டு கொஞ்சம் தடவிட்டே இருப்பாங்க தானே?
0: அது சரி, கரெக்ட் தான். ஒரு மிருகம்
5: எடுத்துருச்சு
0: பல இடத்துல, லவ் கிடைக்கிறதுனால அது தனியாவே இருக்கா, சிங்கிளாவே இருக்கா, யாரா இருந்தாலும் நம்ம லவ் பண்ணுவாங்க, அதனால நன்றி. சிம்பிள் கேள்விதான், யானையும் கூட்டமா தான் சுத்துது, எறும்பும் கூட்டமா தான் சுத்துது, ஆனா இந்த பூனை மட்டும், ஏன் நாய் கூட கூட்டமா தான் இருக்குது, ஆனா இந்த பூனை மட்டும் எதுக்கு தனியா, எங்க பார்த்தாலும் நீங்க பூனையை வந்து தனியா உட்கார்ந்து இருக்கிறதா பாப்பீங்க, அது பெருசா வந்து கேங்கோட சேர்ந்து ஏன் கூட்டத்தோட இருக்கண்டா, ஏய் ஏன் ஜாதிக்கார பையன்டா, ஏய் என் வம்சம்டா, ஏய் நம்ம ஆளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கும்பல்லே சேர்க்காது. நீங்க ஒரு படியில அப்படி தனியா உட்காந்து, ஒரு திண்ணையில தனியா உட்காந்துருக்கும், ஒரு வீட்டு முதல்ல தனியா உட்காந்துருக்கும். ஆனா அதுவும் இல்லாம இப்ப நீங்க என்னதான் பெட் அனிமல்னு பூனையை செல்ல பிராணியா வச்சாலும் உங்க வீட்லயே இருக்காது, அது அது வெளியில தான் அதிகமா சுத்தம், அது பாட்டுக்கு போகும், அது பாட்டுக்கு வரும். நீங்க கழுத்துல கயிற கட்டி வீட்டுல கட்டி கட்டிலாம் வைக்க முடியாது, பூனையை கட்டவே மாட்டாங்க முக்கியமா, அதுவும் இருக்கு. பூனை மட்டும் ஏன் தனியா சுத்துது அப்படிங்கறதா கேள்வி. அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் ராஜ் சாரா.
0: சாரா சொல்லுங்க சாரா, என்ன பதில் வச்சிருக்கீங்க?
6: இன்னைக்கு அவ்வளவு பெருசா மூட ஒர்க் பண்ணல, நான் சும்மா சும்மா தனியா இருந்தா தானே சைட் அடிக்கலாம்.
0: ஓகே, தனியா இருந்தா தான் சைட் அடிக்கலாம். கும்பலா நம்ம கூட இன்னும் அழகா வேற யாரா இருந்தா அவன் தட்டிட்டு போயிருவான்.
6: காடு
0: வரை பிள்ளை கடைசி வரை யாரும் வெறும் தத்துவ பாடல மட்டுமே பாடிட்டு சுத்துன்றீங்க பூனை. வாழ்க்கையிலே உறவுகள் நிரந்தரம் அல்ல அப்படின்னு.
7: வணக்கம்.
0: உங்கள் பேர்?
7: நான் மாலதி.
0: மாலதி எப்படி இருக்கீங்க மாலதி?
7: நான் நன்றாக இருக்கேன், நீங்க?
0: நல்லா இருக்கேன் மாலதி. நம்ம பேசிருக்கோமா முன்னாடி? இதுதான் முதல் முறையா? ஓ சூப்பர், வெல்கம் டு தி ஷோ மாலதி. ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு. என்ன இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு அந்த அளவுக்கு நான் எந்த ஜோக்குமே அடிக்கலையே, இல்ல மொக்க ஜோக்கா தான் போயிட்டு இருக்கு. உங்க புன்னகையின் ரகசியம் என்னவோ?
7: ஐயோ அப்படி ஒண்ணு,
0: எதுக்கு இவ்வளவு மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில? நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் ஜோக் எல்லாம் பண்றது இல்லையே.
7: சின்ன
0: ஒரு ஜோக், அந்த ஜோக் நீங்களே நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கீங்க. பழைய தமிழ் பட ஹீரோயின் மாதிரி மூணு தடவை சிரிக்கிறீங்க வேற. வெரி நைஸ், ஓ மை காட், எனக்கும் சிரிப்பு வருது. வெரி நைஸ், என்ன அப்படி என்ன ஜோக் வச்சிருக்கீங்க சொல்லுங்க, நாங்களும் சிரிக்கிறோம்.
7: ஜோக் இல்ல, நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்ல வந்தேன்.
0: ஆ சொல்லுங்க.
7: ஒரு பூனை போனதுக்கே, ஒரு பூனை கிராஸ் பண்ணினாலே அந்த சகுனம் சரியில்லைன்னு சொல்றாங்க,
0: காரியம் விளங்காது.
7: அப்ப கூட்டமா போனா ஒருத்தருமே வெளியால போக முடியாதுன்னு கடவுளாகவே தீர்மானிச்ச விதி இது.
0: ஓ இதுக்காக தான் நீங்க இவ்வளவு சிரி சிரிச்சீங்களா? கூட்டமா நம்ம நிகழ்ச்சிய ஒரு பூனை போனாலே ஒரு காரியம் விளங்க மாட்டேன்னு, இப்ப கூட்டமா போன அவ்வளவுதான் ஆளு காலி ஆயிருவான், செட்டே போயிருவான்ப்பா அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு பதில வச்சிருக்கீங்க. அதனாலதான் கடவுளாவே வந்து பூனையை சிங்கிளாவே படிச்சிட்டாரு. சூப்பர் சூப்பர், நல்ல பதில் மாலதி, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு.
7: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து இதே மாதிரி கால் பண்ணுங்க. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். ரசிகன் மனசு நினைச்சிருப்பீங்க இவன் அடிக்கிறதுலாம் ஒரு ஜோக்கு, இதுக்கெல்லாம் ஒரு சிரிப்பு
8: அப்படின்னு
0: கேக்குது கேக்குது.
8: மாலதி ஸ்பெஷலே வந்து அவர் சிரிக்கிறதான்.
0: அப்படியா? ஓகே,
8: சீமரண்ட புன்னகை அரசி.
0: ஓ, இது தெரியாம போச்சே.
8: நீண்ட நாள் நேர் அது என்ன ஜோக்குன்னு சொன்னா அவன் முன்னில தான் இருக்கிறா.
0: ஆஹா, ஓகே.
8: ஆனா இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை.
0: ஓகே, மாலதி அப்ப உடனே மாலதி
8: எங்க போனாலும் போயிட்டு வந்தேன்னு சொல்லா நான் இன்னொருத்த நின்றேன்டா, நான் அவ்வளவு காலம் பார்த்தது கிடையாது.
0: பார்த்தது கிடையாது. அப்படின்னா மாலத்தியும் பூனை மாதிரி தனியா இங்க சுத்திட்டு இருக்காங்கன்னு
8: நினைக்கிறேன். யா, மற்றதும் கூட சாப்பாட்டு வாழையில சாப்பாட்டு கதையை கேட்டு நான் வேலை செய்வேன்டா, கடைசியா போய் குக்கி எடுத்து சாப்பிட்டேன்னா அவ்வளவு பாசி.
0: அவ்வளோ பசியை தூண்டிடுச்சு, என்ன பண்ணுறது? நானும் இங்கே போயிட்டு நானே என் கையால் ஒரு காப்பி, சூடு தண்ணி காப்பியை போட்டு குடிச்சிட்டு வந்தேன்.
8: ஆமாம், தாங்க முடியலை சார். சில கதையெல்லாம் கேட்டு வந்துருக்கேங்க, ஐயோ சொன்ன மாதிரி வாயில ஜலங்கு
0: ஒட்டுறது
8: அப்படி இருந்துச்சு. கட்டது என்ன காசிநாதன் அதான் சொன்னேன், அவர் ஆமக்கறி அந்த கறி இந்த கறி எல்லாம் தின்னுட்டு.
0: ஆமா,
8: இந்த சில சாமியார் இருக்கிறாங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில ஒன்றையுமே நீ செய்யாத அட்வைஸ் போட்டுவாங்க.
0: எக்ஸாக்ட்லி, எனக்கு வந்து எனக்கு மனசே கேட்கல, தயோ என்ன நீங்க இவ்வளோ கண்டிஷனை போட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய பிரளயமே உருவாயிட்டு அடேங்கப்பா ச என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லி நினைச்சா.
8: ஆமா, அதான் நான் சொன்னேன் அதே சாமியார் கதை. சரி, அதை விடுவோம். எனக்கு இந்த ஆன்சர் அது பெருசா ஒண்ணு சிக்க இல்ல. அப்ப எனக்கு சிக்கினது வந்து அவரும் வந்து உண்டையுமே சேவ் பண்ண விரும்ப இல்ல பூனை.
0: ஓகே,
8: அதாலதான் தெரிய சிக்கு.
0: ஓ, அவர் வந்து தனக்குன்னு இருக்கிறது தனக்கு மட்டுமே ஏத்துக்கொள்ளக்கூடிய பதில் தான். சிறப்பு, நன்றி
8: ரசிகன்.
0: மாலத்திய பார்த்தா ஒரு அளவு சொல்லுங்க.
8: நன்றி
0: நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
9: வணக்கம் ராஜ், நான் சத்யா பேசுறேன்.
0: சத்யா சொல்லுங்க. சத்யா, என்ன நீங்களா முடிச்சு விடுங்க இந்த பதில.
9: பதில் எனக்கு தெரியாத, நான் போன்ல பேசுறேன்னு சொல்றேன். ஆமா, இப்ப ஒரு தாதா அடிக்க போறேன், ஒரு கூட்டம் பார்த்தா நாக்கள் அடிக்க போகணும், என்னண்டா பெரிய ஆள் தானே.
0: ஓகே,
9: ஆமா. ஆனா பூனை வந்து என்ன சாப்பிடுறது, எலி எத்தனை சாப்பிடுறது?
0: பூனை எதை சாப்பிடுறது, எத்தனை சாப்பிடுறது புரியல.
9: பூனை என்ற சாப்பாடு வந்து எலி தானே?
0: ஆமா,
9: எலி. அப்ப என்னண்டா பூனை நினைச்சிருக்கு, இந்த அப்ப இந்த சின்ன ஒரு எலிய பிடிக்கிறதுக்கு நானே கூட்டமா இருக்கணும், தனி ஒரு ஆளே காணுமெண்டா தனியா இருக்குது.
0: அப்படி சத்யா, நீங்க வந்து சிந்திச்சு சிந்திச்சு ஒரு பதிலை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்டா எடுக்கணும்னு பாத்துட்டீங்க. ஆனா ஆல்மோஸ்ட் குட், அச்சீவ் பண்ணிட்டீங்க. வெரி நைஸ்,
9: நன்றி.
0: சூப்பர் சத்யா.
9: இன்னும்
0: சில நேரம் இருக்காங்க, ஆனா ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். இப்ப வந்து பூனை வந்து என்னென்ன நிறங்கள் இருக்கும்? வெள்ளை கலர்ல இருக்கும், அதாவது நன்னு மாதிரி, இல்லைன்னா கருப்பு கலர்ல இருக்கும், பிரீஸ்ட் மாதிரி, இல்லைன்னா காவி கலரில் இருக்கும், சாமியார் மாதிரி. இந்த கலர் கோட்லெல்லாம் இருக்குது தான் வந்து கனெக்ஷன். ஸோ இப்போ ஓரளவுக்கு பதிலை பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கலர் கோடை வச்சு யோசிங்க, பூனைய பதில் வந்துடும் தானாகவே அப்படிங்கிற சொல்லிட்டு. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
10: ராஜ், நான் சுதாதான். எலி, பூனை வந்து எலி பிடிக்கிறது தனியாக போல தான் பிடிக்கலாம்.
0: ஓகே, கூட்டமா இருந்தா துரத்தி பிடிக்க முடியாது.
10: தெரியுமா
0: உங்களுக்கு?
10: தெரிய வேணும். ஆமா, கனடா ராணி வந்து அவங்க தெரியும்.
0: உங்களுக்கு தெரியாத பிகர்ஸ் வந்து கனடாவில சுத்துறது கஷ்டமாச்சே. நீங்க தான் ஒரு பெரிய டேட்டா பேஸே வச்சிருக்கீங்க. அப்படியா? சூப்பர். உங்களுக்கு தெரியாம ஒரு ஆள் ஊருக்குள்ள சுத்த முடியுமா? நன்றி நன்றி. பாக்கியராஜ் ஒரு படத்துல தெரியாது, என்னது நம்ம தெருவுல எனக்கு தெரியாம பதினெட்டு இருபது வயசில் ஒரு பொண்ணா, அந்த மாதிரி தான் சுதா அண்ணாவுக்கு தெரியாமல் பதினெட்டு இருபது வயசில் ஒரு ஃபிகர் வந்து நம்ம ஏரியில் இருந்துட முடியுமா அப்படி தான் அவர் கேட்குறாரு. சுதா அண்ணாவும் வழக்கமாக பப்புக்கெலாம் தனியாக தான் போவார் நினைக்கிறேன் இந்த போன மாதிரி, ஏன்னா எலியை தனியாக போனால் தான் அட்டாக் பண்ணி முடியும் அப்படின்றதுனால. ஓகே, சீக்கிரம் முடிச்சுக்கலாம். விளம்பரங்களையும் பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.

0: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: காசு வேணும்
0: நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
0: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகுமாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677
3: நானும் கிளம்பி நேரம் வந்தாச்சு. அந்த கேள்விக்கு பதிலோட சொல்லிட்டு கிளம்பிடுறேன். பூனை வந்து ஏன் தனியாக இருக்குது அப்படின்னா, பூனை எப்படி கத்தும்? மீ ஆவ் அப்படின்னா கத்தும். வி ஆவ் அப்படின்னு சொல்லி வி சொ நாங்க அப்படின்னு சொல்லி கத்தாது, நான் அப்படின்னு மட்டும்தான் கத்துது. ஸோ அது வந்து நான் அப்படின்ற கர்வத்தோடு இருக்குது. அதுதான் மீ ஆவ் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை மட்டுமே வந்து குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து காவி நிறத்தில் இருக்குது. ஸோ துறவு பூண்டுருச்சு, இல்லைன்னா வெள்ளை கலரில் நன்னு மாதிரி இருக்குது, அதனால் துறவி ஆயிடுச்சு. இல்லை கருப்பு கலரில் இருக்குது, அதுதான் ப்ரீஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து தனியாக இருக்கிறது தான் அதுவும் விரும்புது. ஒருவேளை பூனை வந்து மஞ்சள் கலர்லேயோ இல்லை பச்சை கலர்லையோ கலர் கலராக இருந்தது அப்படின்னா அது வந்து ஜோடி சேர்ந்துருக்கும், ஜோடி ஜோடியாக சுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வர மொக்க கேள்வியெல்லாம் ஏன்டா யோசிச்சுட்டு வரடே அப்படின்னு சொல்லி நீங்கள் வெறுப்பாகலாம். இதுதான் என்னோடய வேலையை அப்படின்ற சொல்லிட்டு இன்றைக்கி கால் பண்ணி இன்னொரு ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லிவிட்டு நானும் கிளம்புறேன். சில நேயர்கள் இணைப்பில் இருக்கீங்க, விடைபெற்றுக் கொள்ளலாம். உங்களோட பதிலெல்லாம் மறுபடியும் நான் வந்து வெள்ளிக்கிழமை கேட்குறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் வெள்ளிக்கிழமை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆர் ஜே ராஜ். நன்றி, வணக்கம் நேயர்களே.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கோஆபரேட்டிவ் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சிகே செந்தூரன், 416-400-8383,
4: சுகந்தன், 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
6: வார வாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
8: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
8: 416-489-2000 GTA Credit.
9: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இலிருந்து ஃபேஸ் 1-இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
0: பிரம்ப்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து August 19 முதல் September 5 வரை. August 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, September 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-47 1-0255.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 41, கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638
4: அல்லது கால் தர்ஷன் 416-897-0919.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
4: 416-897-0919.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
6: Music Connects.
5: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
2: 416-700-2222 J.CA.
3: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி கொழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
8: வொர்க்கிங் ஃபார் யூ.
7: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
11: நோ நோ நோ.
12: முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க். உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: இணைய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit உடன் Sri Lankan Dual Citizenship, CPA மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சர்வை KMBusiness.ca 647-522-1775 627-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
4: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
2: அம்மா நகை அடகு மாடம். நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
6: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். பிரம்ப்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம். புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து August 19 முதல் September 5 வரை. August 21 வரலட்சுமி விரத பூஜை. 23 சப்பரம். 28 மஞ்சள் திருவிழா. September 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா. 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-47-1-0255
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 41 கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஜி, இப்ப ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
6: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
7: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
6: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது
7: ஏசியா கோல்ட் இங்க்.
6: கிப்ளிங் ஸ்டீல்ஸ்,
7: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
6: இட்டோபிகோ,
7: 416-746-2742.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD. தமிழ் HD. தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 403-9999. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: இனிய மாலை நேர வணக்கத்துடன் சிஎம்ஆர் தமிழேஸ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஞ்சி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: இன்று ஆகஸ்ட் மாதம் 12 திகதி புதன்கிழமை நேரம் மாலை 5:01.
1: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.
0: உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: சவுதி அரேபியாவில் தொழில் எதிர்பார்க்கும் இளைஞர்களுக்காக நடத்தப்படுகின்ற தொழில்திறன் சரிபார்ப்பு பரீட்சையை தாய்மொழியில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகர காவல்துறையினர் லஞ்சம் கேட்டால் பொதுமக்கள் முறைப்பாடளிக்க வசதியாக பிரத்யேக தொலைபேசி எண்ணை சென்னை காவல்துறை ஆணையகம் வெளியிட்டிருக்கிறது. கெனேடிய ஆயுதப்படைகளின் முன்னாள் தலைமை அதிகாரி ரிஹீலிய நேஷனல் பேங்க் ஆஃப் கனடாவின் மூலோபாய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். பிரான்சில் கட்டுரை சுருக்கங்களை உருவாக்க கூகுள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது குறித்து அந்த நாட்டின் போட்டி கண்காணிப்பு அமைப்பு தலையிட வேண்டுமென்று பிரான்ஸ் பத்திரிகையாளர் சங்கம் வலியுறுத்தியிருக்கின்றது. விசாரணை ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். இலங்கைக்கான புதிய சீன தூதுவராக பொறுப்பேற்கவுள்ள வெய் ஹவாசியாங் தமது உத்தியோகபூர்வ பணிகளை ஆரம்பிப்பதற்காக ஆகஸ்ட் 11 திகதி கொழும்பை சென்றடைந்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தின் முன்னாள் தலைவரும் மூத்த

0: உடவிலாளருமான ஆறுமுகம் சபேஸ்வரனின் புகழுடலுக்கு யாழ் ஊடக அமையத்தில் நேற்றிரவு கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் குழுவினரால் பச்சிலைப்பள்ளி பிரதேசலக பிரிவுக்குட்பட்ட தர்மகேணி பகுதியில் 39 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆரம்பிக்கப்பட்ட உப்பு உற்பத்தியின் முதலாவது அறுவடை நேற்று இடம்பெற்றது. அரசாங்கம் தெரிந்தே ரணில் விக்ரமசிங்க அமைத்த சர்வதேச நாணய நிதியத்தின் பொருளாதார பொறிக்குள் நாட்டை மேலும் மேலும் இழுத்துச் சென்றிருப்பதாக முன்னிலை சோசலிச கட்சி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் சொத்துவரி உயர்த்தப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையாளர் சமீரன் விளக்கம் அளித்துள்ளார். ஏற்கனவே குறைவாக மதிப்பீடு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் வரி செலுத்துவோருக்கு திருத்தம் செய்யப்பட்டிருப்பதாக கூறிய ஆணையர் சமீரன், ஆட்சேபனை இருப்பின் 15 நாட்களுக்குள் வட்டார துணை ஆணையாளரிடம் மேன்முறையீடு செய்ய வாய்ப்பளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரை தொடர்பாக மாநில அரசுகளுடன் கலந்தாலோசிக்க வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவின் குருலா பகுதியில் இன்று அதிகாலை சிராக் நகரின் ஹவுசியா சால் குடியிருப்பு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதன் காரணமாக 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் 3 முதல் 4 பேர் அதில் சிக்கியிருக்கலாம் என்று தகவல்கள் வெளிவந்துள்ளன. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் 135,000 ஹெக்டேருக்கும் அதிகமான 1,350 சதுர கிலோமீட்டர் அரச நிலம் நவீன ஒப்பந்தங்கள் மற்றும் ஏனைய உடன்படிக்கைகள் மூலமாக பூர்வக்குடி மக்களுக்கு மாற்றுவதற்காக அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அல்லது ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த வாரம் வெளியிடப்பட்ட மாகாண ஆவணங்களின் அறிக்கை தெரிவிக்கின்றது. மன உளைச்சல் பாதிப்புள்ள ஊழியர் ஒருவரை வீட்டிலிருந்து பணியாற்ற அனுமதிக்குமாறு அரசு துறைக்கு உத்தரவிட்ட மத்திய தொழிலாளர் வாரியத்தின் முடிவை மத்திய ஊழியர் சங்கம் வரவேற்றுள்ளது. மோங்டன் நகரம் திட்டமிடப்பட்டிருந்த வழிபாட்டு நிகழ்வை ரத்து செய்தது தங்கள் அமைப்பின் சாசன உரிமைகளை சார்ட்டர் ரைட்ஸை மீறும் செயல் என்று கண்டித்து கனடாவைச் சேர்ந்த கிறிஸ்தவ அமைப்பு மோங்டன் நகர நிர்வாகத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்கின்றது. துருக்கியில் இடம்பெற்ற நேட்டோ உச்சிமாநாட்டுக்குப் பிறகு ஈரான் அச்சுறுத்தல் காரணமாக ரகசியமாக வேறு விமானத்திற்கு மாறி பயணித்ததை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். யமனில் ஈரான் ஆதரவு ஹூத்திகளுக்கு எதிராக அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் கடந்த ஆண்டு 153 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் 243 பேர் காயமடைந்ததாகவும் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. உள்நாட்டு பாதுகாப்புத்துறையினால் வெளியிடப்பட்ட மத்திய கொள்முதல் ஆவணங்களின்படி குடிவரவு மற்றும் சுங்க அமுலாக்கத்துறை நேரடி தொடர்பு மூலம் மின் அதிர்ச்சிகளை வழங்கக்கூடிய கையுறைகளை தனது ஆயிரக்கணக்கான அதிகாரிகளுக்கு வழங்க திட்டமிட்டிருக்கின்றது. இந்தியா சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் இந்தியாவில் இருந்து அபுதாபிக்கு சுற்றுலா செல்பவர்களுக்கு இலவச நுழைவு விசா வழங்குவதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு அறிவித்திருக்கின்றது.
1: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
2: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 21 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 24 பாகையிலும் காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் தற்பொழுது 60% காணப்படுகின்றன. இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் இன்று காணப்படுகின்றன. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 18 பாகையிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 19 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 27 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26 பாகையிலும், வரும் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை நாளை மறுதினம் மற்றும் சனிக்கிழமையில் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: 416-700-2222 416-700-2222
5: J.CA.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சியமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படும். அந்த கேள்விக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6-4-4-6-2-2-2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு ஊரில் வந்து ஒரு குருவும் ஒரு சீடனும் இருப்பார்களாம். இரண்டு பேரும் ஒரு மரத்தினுடைய நிழலில் இருந்து கதைத்து கொண்டிருப்பார்களாம். அப்பொழுது அந்த சீடனுக்கு நிறைய கேள்விகள் குருவிடம் கேட்க வேண்டும் போல இருக்குமாம், நிறைய டவுட்டுகள் எல்லாம் இருக்குமாம். அப்பொழுது அந்த சீடன் வந்து குருவிடம் சொல்வாராம், எனக்கு உங்களிடம் நிறைய கேள்விகள் கேட்க இருக்கிறது குருவே, நான் கேட்கலாமா என்று சொல்லும் பொழுது அந்த குரு சொல்வாராம், கேட்க சொல்லி கேளு, நான் பதில் சொல்கின்றேன் என்று. அப்பொழுது அந்த சீடன் சொல்வாராம், குருவே, லைஃப் என்றால் என்ன, டெத் என்றால் என்ன, நாம் ஏன் பிறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கே இருந்தோம், இறந்த பின்பு நாங்கள் எங்கே போக போகின்றோம் என்று கேட்டானா. இதை கேட்டவுடனே அந்த குருவிற்கு வந்து உடனடியாக குருவால் பதில் சொல்லவில்லையாம். குரு சொன்னாராம், நீ வீட்டின் உள்ளே சென்று அறையுள் ஒரு புத்தகத்தினுடைய பெயரை சொல்லி அந்த புத்தகத்தை நீ எடுத்துட்டு வான்னு சொன்னாராம். இந்த சீடனும் உடனடியாக அந்த வீட்டின் அறையில் போய் அந்த புத்தகத்தை எடுக்க போனானாம். அந்த சீடனால் அதை எடுக்க முடியவில்லையாம், ஏனென்றால் அந்த அறை இருட்டாக இருந்ததாம். அப்போ அந்த சீடன் திரும்பி வந்து சொன்னானாம், அந்த எடுக்க முடியவில்லை புத்தகத்தை, அந்த அறை வந்து இருட்டாக இருக்கிறது என்று. அப்போ இந்த குரு சொன்னாராம், ஒரு ஹேண்டில் கொடுத்து அந்த விளக்கை கொளுத்தி விட்டு சொன்னாராம், இப்பொழுது போய் நீ எடுத்துட்டு வா என்று சொல்லும் பொழுது அந்த சீடனை போய் அந்த புத்தகத்தை சொன்ன புத்தகத்தை எடுத்துட்டு வந்தானாம். இந்த கதையை நான் இத்துடன் நிறுத்துகின்றேன். நீங்கள் இந்த கதையை நீங்கள் தொடரலாம். குரு என்ன பதில் கூறியிருப்பார், இவன் கேட்ட கேள்விக்கான, இந்த சீடன் கேட்ட கேள்விக்காக ஆனால் பதில் குரு என்ன சொல்லியிருப்பார், இந்த கதையை நீங்கள் தொடரலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு இந்த கதையெல்லாம் சொல்ல விருப்பமில்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164644 2 2 2.

0: அழகிய மாலை பொழுதில் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்க முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் உங்கள் இது என்னப்படி நீங்க நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நீங்க சொன்ன நீங்க சொன்ன கதையில வந்து லைஃபுக்கும் டெத்துக்கும் டிஃபரன்ஸ் தான் கேட்டீங்க.
0: லைஃப் அண்டா என்ன, டெத் அண்டா என்ன? நாம இருக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம், இறந்த பின்பு எங்கே போக போகின்றோம்?
1: எனக்கு லைஃப் பத்தி தெரியும், டெத் பத்தி என்ன தெரியாது. லைஃப் அண்டா என்ன வந்து தொடக்கம். அவர் அந்த விளக்கு கொடுத்து எல்லாம் பார்த்துட்டு வர சொல்லி பிரகாசமா இருக்கிறபடியே லைஃப் அண்டா என்ன பார்த்தோம்ல, life is the beginning, தொடக்கம். அது பிரகாசமாக இருக்கும். டெத் என்றது ஒரு முடிவு, இருட்டாக இருக்கும். இருட்டு முடிவில் ஒண்ணுமே தெரியாது. தொடக்கத்துல தான் நாங்க ஏதாவது செய்யணும் என்று அவர் சொல்லி இருக்கலாம் நினைக்கிறேன். டெத்தை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் நான் டெத் என்ற என்ன.
0: கண்டிப்பாக பாடலும் கேட்டு மகிழ்ந்து தொடர்ந்து சந்திப்போம். இந்த பாடல் ஜீவன் சங்கர் ராஜாவினுடைய இசையமைப்பில், நாமத்துக்குமாரனுடைய வரிகளில், கார்த்திக் மற்றும் ரீட்டாவின் குரலில்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: இனிய மாலை. வணக்கம் ராஜி கோராஜ் கலெக்டர், நலமா இருக்கிறீங்களா?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நான் நலமா மகிழ்ச்சியா இருக்கிறேன். நன்றி.
3: இன்னைக்கு நான் காலையில நடந்துட்டு வந்துட்டீங்களா?
4: எப்பவுமே காலையில. நாளைக்கு உங்களோட பாட்டு கேட்க வருவேன்னு தெரியாதா? அங்க இருந்து அடிச்சால் லைன் ஃபுல் உண்டா இடைக்கல.
3: சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியுது?
4: எனக்கு கோடம்பாக்கம் படத்துல இருந்து ரகசியமானது காதல்.
3: அந்த பாடல் நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம்.
4: கதை என்னென்றால், இதையும் சொன்னார், இறந்த அப்புறம் பார்த்து சொல்றாங்க. நான் பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் எல்லோரும் அந்த சூனியத்தை தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். சூனியம்ன்றது இரண்ட பிரதேசம். அந்த இருளில் வசித்துக் கொண்டிருக்கோம். எப்போது பிறவி எடுக்கிறோமோ, ஆன்மா எப்போ பிறவி எடுக்கிறோமோ, அப்போதான் இந்த வெளிச்சம் எங்கள் மேல் பட்டு நாங்கள் எங்களை அடையாளம் கண்டு கொள்கிறோம். அப்படித்தான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல யோசிக்கலாம். நீங்கள் ஏதாவது பக்கத்திலையும் சேர்த்து வச்சிருப்பீர்கள் கதை சொல்லுங்க.
3: கண்டிப்பாக உங்களுடைய பாடலும் கேட்டு மகளுங்க நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
4: நன்றி, வணக்கம்.
3: இந்த பாடல் ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ஹரிணியின் குரலில். உழைக்கும் நேரம் 5:21.

0: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
1: என்ன
0: பாடல் தெரிவு?
1: செந்தமிழ் செல்வன் திரைப்படத்தில் கூடு அங்கே குளிரண்டம் அலைபாயுது அங்கே.
0: அந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்டோம்.
1: ஓம் அதான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன்,
0: பதில் வரவில்லையா?
1: அந்த பாட்டு தெரிஞ்சால் நாங்க இங்க இருக்கிறோம்.
0: அவ்வளவு கஷ்டமான கேள்வியா?
1: ரப்புக்கு முன்னம் பின்னம் அங்க இருக்கிறோம்டா, அது பெரிய ஒரு கேள்வியா?
0: பெரிய
1: நான் சொல்றேன். ரூமுக்கு போனவர் இருட்டுண்டு, எடுக்க போனவர் மழை தெரிய கொண்டு போறாரு. இந்த அண்டம் வந்து இருட்டுதான், அதில் நட்சத்திரங்கள் மழை தெரிய போல. வாழ்க்கை என்பது புத்தகம் மாதிரி ஒரு 10 பக்கங்கள் இருக்கும். அண்டத்தில் நாங்கள் அப்படி கருவறைக்கு எப்படி இருட்டா இருந்தோமோ, நாங்க வெளிச்சத்துக்கு வந்து உருப்பெட்டு மற்ற நாங்க இறக்கும் போது திருப்பா இருட்டாவே போறோம்.
0: இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்து திருப்பி இருட்டாவே போறோம். அழகான ஒரு கதை சொல்லி இருக்கிறீர்கள், பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகளிங்க நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி.
0: ஒழிக்கும் இந்த பாடல் SPB சித்ராவின் குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 5:28.

0: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம். மகிமையான பாடல்கள் போய் கொண்டு கேட்டுருக்கேன்.
1: நீங்கள் என்ன பாடல் தெரியும்?
2: இன்றைக்கு நான் இந்த பாடல் கேட்போம். புதிய மனிதன்
1: திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இருந்து வருகிற பாடல். நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம்.
2: கதை அது என்னென்றால், சாமியாருக்கு சாமியார் இருந்து நிலவில் இருந்து இது செய்கிறதான் கதையை படிக்கிறதானே. அப்ப அவள் சீடனுக்கு நிலவில இருந்து ஒரு ஒளி மாறி வந்து அவருக்கு ஒரு உடம்புல ஒரு அறிவு மாறி வந்துட்டு. அப்ப அது சீடன் சொல்லி இல்லை இவர் குருவுக்கு. அப்ப குருவிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்டோம்னா குருவுக்கு ஒரு மாதிரி டவுட்டா வந்துட்டு. என்ன அப்படி என்ன விட கொஞ்சம் அறிவாளியா வந்துட்டான் போடக்கு. இப்படி கிராண்ட் போட்டு லைட்டனி பாடிட்டு அறைக்குள்ள போய் புத்தாத்தின்னார். அவன் போக அவனுக்கு உள்ளுக்கு எல்லாம் தெரியுது, புத்தாண்டுகளுக்கு எல்லாம் தெரியுது. அப்ப அவன் வந்து சொன்னான், எனக்கு ஒண்ணும் தெரிய இருட்டா இருக்குன்னு சொல்லி. அப்ப சொல்லிப்பட்டு அப்ப விசாரிற டிரைவருக்கு விஷயங்கள் ஒண்ணு தெரியாத போலதான் கிடைக்குது. சரியான சொல்ல அவன் சொன்னான், சரி குருவே, நான் இருந்து இந்த குழியை நான் கேட்கறதுக்காண்டி அவன் என்றால் அவன் வேற பிளான் பண்ணி இருந்தா நாட்டுக்கு ஒரு உதவியல் அதில் செய்யணும், நாட்டை முன்வைக்கணும், ஒரு புதிய உதவனை உருவாக்கணும் என்று சொல்லி ஒரு ஒரு குறிக்கோளோட அவன் அப்படி நடந்து
1: போறான்.
2: அதோட கதை முடி.
1: அதோட அந்த பாடலும் தொடருது. நன்றி நன்றி. இணைந்து சிறப்பு தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.
1: ஏ ஆர் ரகுமானுடைய இசையமைப்பில் வைரமுத்தியனுடைய வரிகளில் SPB மற்றும் ரகுமான் மற்றும் ரேமாவின் குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 5:36.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27, 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com. உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்,
2: எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல
2: சுகமாக இருக்கின்றோம், நன்றி. இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: இன்றைக்கு எனக்கு புஷ்பா 2 இருந்து ஃபீலிங்ஸ் என்ற பாட்டு கேட்போம்.
2: அந்த பாடல் கேட்போம். நாங்க சொன்ன கதையும் கேட்டீங்களா?
3: நான் லேட்டா வந்தால கதைகள சொல்றீங்களா?
2: என்னவென்றால், ஒரு ஊர்ல வந்து ஒரு குருவும் ஒரு சீடனும் இருப்பார்களாம். அந்த இரண்டு பேருக்கும் ஒரு மரத்தினுடைய நிழலில் இருந்து கதைத்து கொண்டிருப்பார்களாம். அப்பொழுது சீடன் குருவிடம் சொல்வாராம், எனக்கு உங்களிடம் நிறைய கேள்விகள் இருக்கின்றது, கேட்க குருவே, கேட்கலாமான்று. அப்போ குரு சொல்வாராம், கேளுங்கள் என்று சொல்வாராம். அப்பொழுது அந்த சீடன் சொல்வாராம், லைஃப் அண்டா என்ன, டெத் அண்டா என்ன, நான் பிறக்கிறதுக்கு நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம், இறந்த பின்பு நாங்கள் எங்கே செல்வோம் என்று கேட்டானாம். அப்பொழுது குரு சொன்னாராம், உடனடியாக குரு பதில் சொல்லவில்லையாம். குரு சொன்னாராம், நீ உள்ளே சென்று ஒரு புத்தகத்தினுடைய பெயரை சொல்லி அந்த புத்தகத்தை, அந்த அறைக்குள் இருக்கும் அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வர சொன்னாராம். அப்போ இந்த சீடனும் அந்த அறைக்குள் சென்றானாம். ஆனால் அவனால் அந்த புத்தகத்தை எடுக்க முடியவில்லையாம். ஏனென்றால் அந்த அறை வந்து இருட்டாக இருந்ததாம். அப்போ அந்த சீடன் திரும்பி வந்து சொன்னானாம், அறை இருட்டாக இருக்கிறது, புத்தகம் எடுக்க முடியவில்லை என்று. அதற்கு அந்த குரு வந்து ஒரு மெழுகு வர்த்தியை கொடுத்து, இப்பொழுது நீ போய் எடுத்துட்டு வர சொன்னாராம். அப்பொழுது அந்த சென்று அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வந்தானாம். இத்துடன் இந்த கதையை நான் நிறைவு செய்கின்றேன். நீங்கள் இந்த கதையை இதிலிருந்து தொடரலாம். அத்துடன் உங்களை தொடரலாம், சொல்லுங்க. குரு வந்து இந்த கேள்விக்கான பதில் என்ன சொல்லி இருப்பார்?
3: வாழ்க்கையில பிரகாசமா இருக்கணும் என்றால், அதற்கு லைட்டை போல வாழ்க்கையும் வந்து எங்களுக்கு அமையணும். அப்படி அன்றா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். வெளிச்சம் வந்து இருட்டுக்கு இருந்துட்டு உழைச்சதுக்கு போகுள்ளதானே அதுன்ற அருமை தெரியுது. வாழ்க்கையும் அப்படிதான், சில நேரங்கள்ல கஷ்டங்கள் வரும், அதை பொருட்படுத்தாமல் முயற்சி எடுத்தால் முன்னேறலாம் நான் நினைக்கிறேன்.
2: அப்ப இருட்டுக்குள் இருந்துட்டு வெளிச்சம் வந்து, அப்ப வெளிச்சத்துக்குள் இருந்துட்டு இருட்டுக்கு போக முடியாதா?
3: வெளிச்சத்துக்கு இருந்துட்டு இருட்டுக்கு போகலாம், அது வந்து வாழ்க்கையில அப்படித்தான். கஷ்டத்துக்கு வெளிச்சத்தை நல்லா இருந்துட்டு கஷ்டமா போனமெண்டா அந்த அப்பதான் வாழ்க்கை என்னன்னு தெரியும்.
2: வாழ்க்கை என்ன தெரியுமா?
3: வெளிச்சத்துல அருமை இருட்டுக்கு போகலாம் தெரியும். மொயில இந்த அருமை
2: இசையமைப்பில் செந்தில் கணேஷ் மற்றும் ராஜலட்சுமி குரலில்,

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்,
1: எப்படி இருக்கிறீங்க?
2: இன்னைக்கு
1: என்ன பதில் தெரியும்?
2: அழகன் படத்துல இந்த பாட்டை போடுங்க. இந்த குரு சீசன்ல போன முறையும் குரு சீசன் இந்த கதான் சொன்னீங்க, நல்ல மருத்துவ குறிப்புகளா இருக்குன்னு நான்
1: யோசிச்சேன். நல்லதே, நன்றி. பாடல் கேட்டு மகிழுங்கள்.
2: நன்றி அம்மா,
1: நன்றி. இந்த பாடல் எஸ்பிபி பாடிய பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 5:52.

0: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மாலை. வணக்கம் ரஜி சாரா,
1: எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறோம்.
1: இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: எனக்கு சங்கமம் படத்துல வராத நடிக்கிறது அந்த பாட்டு.
1: நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்டோம், கேட்டீர்களா?
2: ஆமா, இப்பதான் கேட்டேன். நான் சிந்திக்க நேரம் இல்லானாலும் நினைக்கிறேன், வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் ஏதோ அந்த வெளிச்சத்துக்கும் இருட்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வந்தோம், வெளிச்சத்துல இருந்து திரும்ப இருட்டுல போய் அதை புத்தகத்தை தேடும் பொழுது அதை உன்னால தேட முடியல. அதனால அந்த வெளிச்சத்தை எடுத்துட்டு போய் தேடி வந்தாய். அந்த காற்றுல போதை தூற்றுக்கொள்ளும் அந்த வெளிச்சம் இருக்கும் பொழுது நீ அந்த புத்தகத்தை எடுத்தாய்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியாள செய்திகள்.
2: மனத்தியாள செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிமாவட்டங்களுக்கு வழித்தட அனுமதிகளின்றி சேவையில் ஈடுபடும் சொகுசு பேருந்துகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் சு விமலேஸ்வரன் தெரிவித்துள்ளார். உரிய பதிவுகள் இன்றி வெளிமாவட்ட உத்தியோகத்தர்களுக்கு விசேட சேவையில் ஈடுபடும் பேருந்து காலம் என்பவற்றுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வடக்கு மாகாண மூத்த பிரதி காவல்துறை அதிபருக்கு உத்தியோகபூர்வ கடிதம் அனுப்பி அவர்களின் ஒத்துழைப்போடு ஒருங்கிணைந்த சுற்றிவளைப்பு மற்றும் பரிசோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த விசேட நடவடிக்கையின்போது வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் பறக்கும் படை அதிகாரிகளும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அதிகாரிகளும் காவல்துறையினரும் இணைந்து சம்பந்தப்பட்ட பேருந்துகளை பரிசோதித்து வழித்தட அனுமதி பத்திரங்கள் மற்றும் ஏனைய சட்டப்பூர்வ ஆவணங்களை ஆய்வு செய்வதோடு அனுமதியின்றி சேவையில் ஈடுபடுவது உறுதிப்படுத்தப்படும் பேருந்துகளுக்கு எதிராக சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பயணிகள் போக்குவரத்து சேவைகளில் ஒழுங்கு, பாதுகாப்பு மற்றும் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. அனுமதியின்றி சேவையில் ஈடுபடும் எந்தவொரு பேருந்துக்கும் இனி சலுகை வழங்கப்பட மாட்டாது என்று மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியாவில் உயிரிழப்புகளையும் பரவலான அழிவையும் ஏற்படுத்திய கடுமையான நிலநடுக்கத்தை தொடர்ந்து கொலம்பிய மக்களுக்கு இலங்கை தனது இரங்கலை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளிவிகார அமைச்சர் விஜித ஹேரத் தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் இடம்பெற்ற துயரமான உயிரிழப்புகள் மற்றும் பரவலான சேதங்கள் குறித்து இலங்கை ஆழ்ந்த வருத்தம் கொள்கின்றது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் தங்கள் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் உள்ளன என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொலம்பியாவில் திங்கட்கிழமையன்று ஏற்பட்ட 7.4 ரெக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து கட்டடங்களுக்குள்ளும் இடிபாடுகளுக்கு அடியிலும் சிக்கியுள்ள உயிர் பிழைத்தவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலநடுக்கத்தில் குறைந்தது 250 மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளரான சுகீஸ்வர பண்டார புதுக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். கடந்த ஜூலை மாதம் 18 முதல் இன்று வரை அவர் விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே வழக்கு விசாரணைக்காக மீண்டும் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டார். யாழ்ப்பாணத்தில் அதிகளவான போதைப்பொருளை உள்ளெடுத்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது கோப்பாய் தெற்கு பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபர் ஆகஸ்ட் 10 இரவு கோப்பாய் தெற்கு பகுதியில் உள்ள வாழைத்தோட்டம் ஒன்றுக்குள் மயக்கமுற்ற நிலையில் இருந்து மீட்கப்பட்டார். அவரை மீட்ட நண்பர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அவரது சடலம் மீதான உடற்கூற்று பரிசோதனைகளின் அடிப்படையில் அதிகளவான போதைப்பொருள் பாவனையினால் மரணம் சம்பவித்ததாக தெரிய வந்திருக்கின்றது. தொகுதி மறுவரையினால் தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிலைப்பாடு என்று பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார். தமிழக சட்டசபையில் இன்று 4வது நாளாக வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் நடைபெற்றது. இதில் தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை எதிர்த்து தமிழ்நாடு சட்டசபையில் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்தார். அப்போது பேசிய முதலமைச்சர் விஜய் 2026 மக்கள் தொகை அடிப்படையில்

0: தொகுதிகளை மறுசீரமைக்கும் போது தமிழ்நாட்டின் தொகுதிகள் வெகுவாக குறையும். மேலும் மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கையான 543 மாற்றக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். இதையடுத்து இந்த தனி தீர்மானத்தின் மீது சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தார்கள். பேரவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், தொகுதி மறுவரை என கூறி தமிழ்நாட்டின் எண்ணிக்கையை குறைக்க அனுமதிக்க விடமாட்டோம் என்றும் 2024 ஆண்டே இந்த தீர்மானம் போடப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இதன் ஆபத்தை விளக்கி தென் மாநில முதல்வர்களுக்கு தாங்கள் தலைவர் கடிதம் எழுதியிருந்ததாகவும், அத்தோடு தகுதி மறுவரைக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்றன என்றும், அதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தெரிவித்த எதிர்ப்புத்தான் நாடாளுமன்றத்தில் அந்த மசோதா தோல்வியடைவதற்கு காரணம் என்றும் கூறினார். மீண்டும் அந்த மசோதாவை தற்பொழுது கொண்டுவர நினைக்கின்றார்கள். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை ஆதரிப்பதாகவும் வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார். அத்தோடு அரசு கொண்டு வந்த இந்த இரண்டு தீர்மானத்திற்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரவு தெரிவித்து வரவேற்பதாக தெரிவித்திருக்கின்றார். 2017 முதல் டாடா குழும தலைவராக பதவி வகித்து வந்த சந்திரசேகன் ராஜினாமா செய்திருக்கின்றார். டாடா டிரஸ்ட் தலைவர் நோயல் டாடா எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சந்திரசேகரன் ராஜினாமா செய்தார். ஆகஸ்ட் 18 பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் சந்திரசேகரன் ராஜினாமா செய்திருக்கின்றார். சென்னை, மதுரை, கோவை உட்பட்ட 9 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 6 இடங்கள் மற்றும் மதுரையில் 1 இடம் உட்பட பல இடங்களில் இந்த சோதனை இடம்பெற்று வருகின்றது. 2024 அந்தமானில் போதைப்பொருளில் சிக்கிய வழக்கில் 7 பேர் கைது செய்யப்பட்டதன் நீட்சியாக இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளிவந்திருக்கின்றது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 7 நபர்களோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் மற்றும் அவர்களுக்கு நிதி உட்பட்ட உதவிகளை செய்தவர்களின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களை இலக்காக கொண்டு இந்த சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மழத்தியான செய்திகளைத் தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 21 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 24 °C காணப்படுகின்றது. தற்பொழுது 40% மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. 0.1 mm மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 27 °C, நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26 °C, வரும் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 °C காணப்படுகின்றது. நாளை நாளை மறுதினம் மற்றும் சனிக்கிழமை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 41, கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. சிகேமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பாடலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6644-2222.

கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை, ஒரு ஊரில் வந்து ஒரு குருவும் ஒரு சிஷ்யனும் இருப்பார்களாம். அந்த குருவு அந்த சிஷ்யன் அந்த சீடனுக்கு வந்து குருவிடம் வந்து நிறைய கேள்விகள் கேட்க வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்ததாம். ஒரு மரத்தினுடைய நிழலில் இருப்பார்களாம். அப்பொழுது அந்த சீடன் வந்து குருவிடம் சொல்வாராம், குருவே, எனக்கு உங்களிடம் நிறைய கேள்விகள் கேட்க இருக்கிறது, கேட்கலாமாண்டு. அதற்கு குருவும் ஆம் கேள் என்று சொல்லுவாராம். அப்பொழுது அந்த சீடன் வந்து கேட்பாராம், குருவே, லைஃப் என்றா என்ன, டெத் என்றா என்ன, நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம், இறந்த பின்பு எங்கே செல்வோம் என்று கேட்டாராம். அதற்கு குரு வந்து உடனடியாக பதில் சொல்லவில்லையாம். குரு சொன்னாராம், நீ அந்த வீட்டின் உள்ளே சென்று அந்த அறையுள் புத்தகம், ஒரு புத்தகத்தினுடைய பெயரை சொல்லி அந்த புத்தகத்தை எடுத்து எடுத்து வா என்று சொன்னாராம். இந்த சீடனும் அந்த அறைக்கு சென்றானாம். ஆனால் அந்த சீடனால் அந்த புத்தகத்தை எடுக்க முடியவில்லையாம். ஏனென்றால் அந்த அறை இருட்டாக இருந்ததாம். அந்த சீடன் திரும்பி வந்து சொன்னானாம், அறை இருட்டாக இருக்கிறது, புத்தகத்தை எடுக்க முடியவில்லை என்று. அப்பொழுது அந்த குரு வந்து ஒரு மெழுகு வர்த்தியை கொடுத்து, இப்பொழுது போய் நீ எடுத்துட்டு வா என்று சொன்னாராம். அந்த சீடனும் போய் அந்த சொன்ன புத்தகத்தை எடுத்துட்டு வந்தானாம். இந்த கதையை நான் இத்துடன் நிறுத்துகின்றேன். நீங்கள் இந்த கதையை இதிலிருந்து தொடரலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். இந்த குருவுக்கு இந்த சீடன் கேட்ட கேள்விக்கான குருவினுடைய பதில் என்னவாக இருந்திருக்கும், அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு கதையெல்லாம் சொல்ல விருப்பமில்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்க உண்டானும், நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி 4162

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: நீங்க மாலை வணக்கம். நம்ம சுவாதம் வந்தாருங்கள்.
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாடல மகிழ்ச்சியாளர்கள் நன்றி. எனக்கு வந்து காதல் திரைப்படத்திலிருந்து உனக்கு நான் இணைப்பேன் உயிரையும் கொடுப்பேன் என்ற பாடல்.
0: பாடலுடன் நாங்க ஒரு கேள்வி.
1: அந்த கேள்வி வந்து இப்ப திருவந்தானே திருகந்தானே தேவாலயம் என்று சொல்லுவார்கள். இப்ப பாத்தீங்கன்னா சிவத்திலே அந்த சீய நீக்கி விட்டா சவம் அந்த சீனா அந்த மேல் குறியீடுக்குதானே. அப்ப நாங்க வந்து எங்கடைய ஆன்மா வந்து அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாங்கள் இப்ப சிலமையர் மேல நாங்கள் முகம் தெரியாம அன்பு வைப்போம், காரணம் தெரியாம அதுக்கெல்லாம் ஒரு பந்தம் இருக்கு. ஏதோ ஒரு பந்தங்கள் இருக்கிறது சிலாக்களோட நாங்கள் அன்பு வைக்கிறதுக்கு எல்லாம். அதே போல அதே அப்ப அவையோட பிரிய முடியாமல இருக்கிறதுக்கு எல்லாம் ஒரு பந்தம் இருக்குது. ஒரு முற்பதவி ஏதோ ஒரு பந்தம் இருக்குது. அதே போல இந்த புத்தகம் அந்த இருட்டு புத்தகம் இருட்டு என்ற மாதிரி சொன்னாங்க. அது இப்ப எங்கட சிந்தனை தான் அந்த இது. இப்ப நாங்கள் எதை நினைக்கிறோமோ நாங்க இப்ப இயன்றவரை மற்ற உயிர்களை வதைக்காமலோ மற்றவைக்கு தீங்கு செய்யாமலோ அப்படியே போனோம் என்றால் அது ஒரு ஒரு வெளிச்சமான ஒரு ஒரு நல்ல இதாக வருவோம். இல்லாட்டி அது ஒரு இருட்டறையக்க படித்த புத்தகமாயிதான். இல்லை நான் இந்த ஆன்மா வந்து ஒரு தெய்வீக நிலை, அதுக்கு தெரியாது நாங்கள் என்ன கதைக்கிறோம் என்று. அது அதனைக்கும் நாங்கள் இப்போ மற்றவைக்கு தீங்கு நினைக்க அதனைக்கும் தனக்கு தான் நாங்கள் இந்த தீங்கு நினைக்கிறோம் என்று. அப்ப எப்பவும் நாங்கள் நான் விளையாட்டு கூட நல்ல சொற்களை தான் நம்ம வீட்டை கூட கதைக்கிறது. வீட்டையே சொல்லுவோம் அடிக்கடி சிரிச்சு கொண்டிருங்கோள், அப்பதான் தெய்வம் பெறும் மகாலட்சுமி வரும் என்றெல்லாம் சொல்றாரு. எப்பவும் சிரிச்சு கொண்டிருங்கோண்டு. அப்ப நாங்கள் நினைக்கிறதான் நான் எங்களுக்கு அடுத்த பிறவியில நாங்கள் எப்படி விளப்போன்றதை இருக்கிறது. நான் இந்த மகாபாரதங்களையும் படிக்கிறத வச்சுன்னு சொல்றேன். கூட மகாபாரதங்களையும் நான் படிக்கிறேன். பதவளை வச்சு தான் இந்த கதை சொல்றேன். நன்றி.
0: நல்லது, நல்ல ஒரு பதில் சொல்லி இருக்கிறீர்கள். பார்க்கலாம். பாடலும் கேட்டு மகளுங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி.
0: காதல் திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரன் குரலில் ஒலிக்கும் 6:18.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்
3: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
4: நான் பவி கதைக்கிறேன். ராஜி எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நானும் நல்ல சுகமா இருக்கேன். வேலை முடிஞ்சு வீட்டை ஓய்க்க பாட்டு கொண்டு கட்டி போவோம் சொல்லி
3: சொல்லுங்க. இன்றைக்கு என்ன பாடு?
4: அமர்களம் படத்துல இருந்து சத்தம் இல்லாத
3: தனிமை வேண்டும்.
4: தனிமை வேண்டும். ஆமா, அந்த பாட்டு
3: தனிமை கேட்டேன். அந்த பாடல் வேண்டும். ஆமா, SPB சுஜாதா பாடிய பாடல். நீங்க அந்த திரைப்படம் பாத்தீர்களா? அமர்களம்
4: நல்லது
3: கேட்டு மகிழுங்கள். நன்றி
4: நன்றி நன்றி நன்றி.
3: வணக்கம். இந்த நேரம் 6:27 SPB மற்றும் சுஜாதாவின் குரலில்

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜித், நலமா இருக்கிறீங்களா?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நலமா இருக்கின்றோம். உங்களை நேற்றியலோட கொண்டு இருக்கின்றோம்.
2: இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: விஸ்வநாதன் சன்ஸ்ல இருந்து பட்டாம்பூச்சி அந்த பாட்டுல கேட்போம்.
2: பட்டாம்பூச்சி. ஆமா, நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்டோம். கேட்கவில்லை.
3: சொல்லுங்க பாப்போம்.
2: அதாவது கேள்வி என்னவென்றால், ஒரு குருவும் ஒரு சீடனும் இருப்பார்களாம். இரண்டு பேரும் ஒரு மரத்தின் கீழ் இருந்து கதைத்து கொண்டு இருப்பார்களாம். அப்பொழுது சீடன் சொல்வாராம், குருவிடம், உங்களிடம் நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கிறது, கேட்கலாமா குருவி என்று. அதற்கு குருவும் ஆம் கேள் என்று சொல்வாராம். அப்பொழுது அந்த சீடன் சொல்வாராம், கேட்பாராம் அந்த குருவிடம், லைஃப் என்றா என்ன, டெத் என்றா என்ன, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம், இறந்த பின்பு நாங்கள் எங்கே போவோம் என்று கேட்டாராம். அப்ப குரு உடனடியாக பதில் சொல்லவில்லையாம். குரு சொன்னாராம், வீட்டின் உள்ளே சென்று நீ அந்த ஒரு அறையில் ஒரு புத்தகத்தினுடைய பெயரை சொல்லி அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வான்னு சொன்னாராம். அப்ப இந்த சீடனும் புத்தகம் எடுக்க சென்றானாம். ஆனால் புத்தகத்தை எடுக்க முடியவில்லையாம். ஏனென்றால் அந்த அறை இருட்டாக இருந்ததாம். சீடன் திரும்பி வந்து சொல்லும் பொழுது, புத்தகத்தை எடுக்க முடியவில்லை என்று சொல்லும் பொழுது, குரு சொன்னாராம், ஒரு மெழுகு வர்த்தியை கொடுத்து இப்பொழுது நீ எடுத்துட்டு வான்னு சொன்னாராம். அப்போ அந்த சீடன் போய் அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வந்தானா. இத்துடன் நான் அந்த கதையை நிறுத்துறேன், நீங்க தொடருங்க.
3: ஓகே. அவர் அந்த வெளிச்சம் இருந்தா தான் நமக்கு வாழ்க்கையின் அறிவுகள், அந்த நீ எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்றதுக்கு தான் இந்த மாநிலம் நான் பிறந்திருக்கிறேன். எனக்கு அந்த அறிவு தெரிஞ்சாதான் அது இந்த அர்த்தம் புரியும். மருத்துவ இருந்து அவர் போதிச்சிருப்பார் எனக்கு வாழ்க்கை அந்த அர்த்தம் புரிய, அந்த டெத் அண்ட் லைஃப் அண்டா என்ன, டெத் அண்டா என்ன, நீ ஒரு இருட்டறைக்குள்ள வந்து வெளிச்சத்துக்கு வெளிச்சத்தை வந்திருக்கிற, இப்பதான் நீ இப்பதான் நீ வாழ்க்கை வெளிச்சத்தை பாக்குற, அதே போலதான் நீ இப்ப வந்து வெளிச்சத்தை பார்த்து கொண்டிருக்கிற, நீ ஒரு இருட்டறைகள்ல இருந்து வெளிச்சத்தை பார்க்குற மாதிரி தான் வாழ்க்கையும், கண்ணை திறந்து படிக்க இந்த வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ பழகு. நீ இந்த முயற்சியில உனக்கு நீ ஒழுங்கி விட்டுனா தான் நீ இப்போ வாழ முடியும் சொல்லியிருக்காரு. ரெண்டு அவர் குரு தானே, அவர் வாழ்றதுக்கு தான் வழி சொல்லுது.
2: அப்படி குரு சொல்லியிருப்பாரா?
3: பார்க்கலாம்.
2: பாடல் கேட்டு மக்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி.
2: நன்றி. இந்த பாடல் விஸ்வநாதன் அண்ட் சன் திரைப்படத்திலிருந்து, தீபு பிரகாஷ் குமாரோடைய இசையமைப்பில், அருண்ராஜ் காமராஜனுடைய வரிகளில், சுப்லக்ஷினியின் குரலில். வணக்கம். இந்த நேரம் 6:36.

0: வானொலி
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
4: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.
5: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம், நான் இசை கேக்குறேன். எப்படி இருக்கீங்க?
5: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நானும் நிலமா இருக்கிறேன்.
5: எப்படி இருக்கிறது இன்று எப்பொழுது?
6: என்ன
5: பாடல் தெரியுது?
6: எனக்கு வந்து சின்ன தம்பி படத்துல இருந்து போமா ஊர் போலம் அந்த பாடல்.
5: அந்த பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி
6: நன்றி. வணக்கம்.
5: நன்றி. இந்த பாடல் SPB ஸ்வர்ணலதாவின் குரலில்

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
4: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
5: தமிழ் எக்ஸ்பிரஸ் இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம்.
5: எப்படி இருக்கிறீங்க?
6: நல்லமா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
5: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி.
6: எனக்கு நாணயம் படத்துல இருந்து நான் போகிறேன் மேலே மேலே.
5: அந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம்.
6: ஆமா, அது என்னன்னா எடுத்துக்கொண்டு வரேன் மெழுகு விரியும் அணைஞ்சிடும். அப்ப அவர் சொல்லுவார், இருட்டு அற வந்து வந்து நீ பிறப்புக்கு முன்னால நீ எப்படி இருந்த மாதிரி, அது வந்து நாங்கள் இருந்த என்னன்னு தெரியாது. அதோட ரகசியம், இருள் என்றது ரகசியம். மற்றது நாங்கள் சுடரேற்றதுன்றதா உன்னை பிறக்கிறது, சுடரேற்றது முழுக வெறி பிறப்பு மாதிரி. அது பிறப்பு வந்து ஆன்மான் உடல் எடுத்து வாரதான் பிறப்பு. புத்தக தருவதான் இந்த வாழ்க்கை. அது அந்த இருளுக்கும் அந்த வெளிச்சத்துல இருக்கதான் அந்த புத்தகத்தை உங்களுக்கு தேடுவேன். அந்த வாழ்க்கையில என்னென்ன நாங்கள் செய்யணுமோ என்னென்ன செய்யணுமோ மனத்தையும் செய்யணும். இப்ப சுடர் அணைஞ்சிட்டு அது வந்து அந்த சுடர் எங்க போனதுண்டு எங்களுக்கு இருந்தும் பார்க்க தெரியல. எங்க போனதுலாம் அதையெல்லாம் ஆராய்ச்சி எல்லாம் செய்யக்கூடாது. இருக்கிறத பிறப்புக்கு முன்னாடி எங்க இருந்தோம், எங்க போவோம்ன்றதை யோசிக்கிறதை விட்டுட்டு ஒளிச்சத்திரத்தை கேட்க நாங்க நல்லத செய்வது எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லியிருப்பேன்.
5: செய்ய வேண்டும் சொல்லியிருப்பதா?
6: ஆமா.
5: ஆஹா, அழகான ஒரு கதை கூறி முடித்தீர்கள். நல்ல கதை தான், பார்க்கலாம். உங்களுடைய கதை, உங்களுடைய கதை நல்ல கதை தான். ஆனால் என்னுடைய பதிலுடன் சரி வருகிறதா என்று பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்க, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
6: நன்றி.
5: நன்றி. இந்த பாடல் ஜேம்ஸ் வாசந்தனுடைய இசையமைப்பில் எஸ்பிபி மற்றும் சித்திராவின் குரலில்.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிரம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5 மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 905-667-7200.
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, நான் மோரின் தலைக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க மோரின்?
2: நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி.
2: எனக்கு ஆகாய கங்கை பூந்தேன் மலர் சூடி மலேசியாத வாசுதேவன் ஜானகி பாடிய பாடலை கேட்கலாமா?
0: கண்டிப்பாக கேட்டு மக்களுங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
2: நன்றி நன்றி ராஜி,
0: நன்றி,
2: வணக்கம்.

0: பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல் அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் வி கேர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 vkrh.com 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
1: CMRின் மனத்தியால செய்திகள்
0: மனத்தியால செய்திகள்
2: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
3: குஸ்மா ஒப்பந்தம் முடிந்தால் கனடா 100,000+ அதிகமான வேலைவாய்ப்புகளை இழக்க நேரிடலாம் என்று புதிய அறிக்கை தெரிவிக்கின்றது. அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ உடனான கனடாவின் வர்த்தக ஒப்பந்தம் வெற்றிகரமாக புதுக்கப்பட்டதா என்பது குறித்து எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் அடுத்த கட்டத்திற்காக கனடாவின் வர்த்தக அமைச்சர் டொமினிக் லெப்லாங் நேற்றைய தினம் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கீரை சந்தித்த பிறகு பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்நிலையில் கனடா அமெரிக்கா மெக்சிகோ இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் முறிந்தால் கனடா 1,02,000 வேலைவாய்ப்புகளையும் அமெரிக்கா 2027 ஆண்டில் 214,000 வேலைவாய்ப்புகளையும் இழக்க நேரிடும் என்று புதிய அறிக்கை எச்சரித்துள்ளது. எனினும் குஸ்மா ஒப்பந்தம் வெற்றிகரமாக மறு பேச்சுவார்த்தை மூலம் புதுப்பிக்கப்பட்டால் கனடாவில் 98,000 மற்றும் அமெரிக்காவில் 137,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று அந்த அறிக்கை கூறுகின்றது. ஜூலை மாதத்தில் டொரண்டோ பெரும்பாக பகுதியில் வீட்டு விலை சரிவை சந்தித்திருக்கின்றது. இதன் மூலம் கடந்த 4 மாதங்களாக தொடர்ந்து காணப்பட்ட ஆண்டுக்கு ஆண்டு வளர்ச்சி நிலை முடிவுக்கு வந்திருக்கின்றது. டொரண்டோ பிராந்திய ரியல் எஸ்டேட் சர்வேயின் தரவுகளின் அடிப்படையில் இந்த பகுதியில் கடந்த மாதம் 5,995 வீட்டு பரிவர்த்தனைகள் இடம்பெற்றதாகவும் இது முந்தைய ஆண்டின் ஜூலை மாதத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது 0.9% சரிவாகும் என்றும் இருப்பினும் ஜூன் மாதத்தை விட விற்பனையில் 3.2% உயர்வு காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முந்தைய ஆண்டோடு ஒப்பிடுகையில் சராசரி விற்பனை விலை 4.5% குறைவடைந்து 10,03,956 டாலராக காணப்பட்டது. இதேவேளையில் ஒரு பொதுவான வீட்டின் மதிப்பை பிரதிபலிக்கும் வகையிலான கூட்டு அளவுகோல் விலை 4.6% சரிந்ததாக வாரியம் தனது அண்மைய அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியா முழுவதிலும் எரிந்து கொண்டிருக்கும் பல காட்டுத்தீயின் காரணமாக காற்றின் தரம் மோசமடைந்திருப்பதாக காட்டுத்தீ சேவையைச் சேர்ந்த கிளிஃப் சாப்மேன் தெரிவித்திருக்கின்றார்.

0: தெற்கு நகரமான பெனிக்டன் மீது அடர்த்தியான புகைப்படலம் படிந்திருக்கின்றது. சமலேண்ட் பகுதியிலிருந்து தெற்கு நோக்கி நகரும் வேளையில் அவர் இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றார். பால்ரேஞ்ச் தீயினால் ஆயிரக்கணக்கானோர் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாகவும், பள்ளத்தாக்குகளின் அடிவாரத்தில் படிந்த புகை தீயானது தூய்மையான ஆக்சிஜனுடன் தொடர்பு கொள்வதையும் பரவுவதையும் தடுத்து தீச்சுவாலைகளை அடக்க உதவியதாக சேப்மேன் மேலும் தெரிவித்தார். புகை விலகி காரணமாகும் வானிலை மற்றும் தீ பழிவதற்கான சாத்தியத்தை அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பிரிட்டிஷ் கொலம்பியா முழுவதிலும் சுமார் 100 காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். யுக்ரைனின் அரசுக்கு சொந்தமான ஓஷத் பேங்க் வங்கி தாக்கல் செய்திருக்கின்ற முதலீட்டு ஒப்பந்தம் தொடர்பான சர்ச்சையில் ரஷ்யா தனது நடுவராக இந்தியாவின் முன்னாள் தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட்டை நியமித்திருக்கின்றது. பாரன் பெஞ்ச் தகவலின் அடிப்படையில் ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கைகளின் காரணமாக பாதிக்கப்பட்ட யுக்ரைனிய பகுதிகளில் உள்ள வங்கியின் சொத்துக்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பான கோரிக்கைகள் குறித்து இந்த சர்ச்சை எழுந்திருக்கின்றது. யுக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே 1998 கையெழுத்தான இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தத்தின் கீழ் இந்த நடுவர் மன்ற விசாரணை நடைபெறுகின்றது. 3 பேர் கொண்ட இந்த நடுவர் மன்றத்திற்கு ரஷ்யா மற்றும் ஓஷத் பேங்க் ஆகியவற்றினால் கூட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கோஸ்டோரிக்காவைச் சேர்ந்த நடுவரும் முன்னாள் வர்த்தக அமைச்சருமான டயாலா ஜிமினஸ் தலைமை தாங்க உள்ளார். டொனெஸ்ட், லூஹான்செக், கர்சன் மற்றும் ஜபோரியா ஆகிய பகுதிகளில் உள்ள சொத்துக்கள் மற்றும் வணிக செயற்பாடுகள் தொடர்பானதே ஓஷத் பேங்கின் இந்த கோரிக்கையாக இருக்கின்றது. ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கையினால் குறிப்பாக 2022 யுக்ரைன் மீதான முழு அளவிலான படையெடுப்புக்கு பிறகு இந்த பகுதிகளில் இருந்த தங்கள் சொத்துக்களையும் செயற்பாடுகளையும் இழந்திருப்பதாக யுக்ரைனிய வங்கி தெரிவித்துள்ளது. இந்த கோரிக்கையின் மதிப்பு பல 100 மில்லியன் டாலர்களாக இருக்கும் என்று கருதப்படுகின்றது. நுகர்வோர் முன்னனுமதி கட்டாயமாக்கும் நடவடிக்கைகளின் அடிப்படையில் முன்னனுமதியின்றி வணிக ரீதியிலான விளம்பர தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்வதற்கு பிரான்ஸ் நாடுதழுவிய தடையை விதித்திருக்கின்றது. 2026 ஆகஸ்ட் 11 முதல் அமலுக்கு வந்திருக்கின்ற இந்த புதிய சட்டத்தின் மூலமாக தேவையற்ற வணிக அழைப்புகளை தவிர்க்க நுகர்வோர் தங்களை விருப்பத்தின் பேரில் பதிவு செய்யும் ஆப்ஷன் அவுட் முறையை மாற்றி நிறுவனங்களே நுகர்வோரிடம் முன் அனுமதி பெற வேண்டிய ஆப்ஷன் இன் முறையை கட்டாயப்படுத்தியுள்ளது. இதன் அடிப்படையில் விளம்பர அழைப்புகளை மேற்கொள்வதற்கு முன்னர் குறித்த வாடிக்கையாளர் அதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளார் என்பதனை நிறுவனங்கள் கட்டாயம் நிரூபிக்க வேண்டும். ஒரு நிறுவனத்திற்கும் வாடிக்கையாளருக்கும் இடையே ஏற்கனவே உள்ள ஒப்பந்தம் தொடர்பான தொடர்புகளுக்கு வரையறுக்கப்பட்ட சில விதிவிலக்குகள் அளிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் குறித்த விதிகளை மீறுவோருக்கு 75,000 யூரோக்கள் வரையிலும், நிறுவனங்களுக்கு 375,000 யூரோக்கள் வரையிலும் கடுமையான அபராதம் விதிக்கப்படலாம். நுகர்வோர் பாதுகாப்பை பலப்படுத்தவும், தொலைபேசி வழி மோசடிகள் மற்றும் தொல்லை தரும் வர்த்தக அழைப்புகளை குறைக்கவும் இந்த நடவடிக்கையை பிரான்ஸ் அரசாங்கம் எடுத்திருக்கின்றது. கொலம்பியாவின் மேற்கு பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 250 கடந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த 10 7.4 மேக்னிடியூட் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியிருந்தது. நிலநடுக்கத்தினால் அடுக்குமாடி குடியிருப்புகள், வீடுகள், பாடசாலைகள் மற்றும் சுகாதார நிலையங்கள் உட்பட பல கட்டடங்கள் கடுமையாக சேதமடைந்தன. சில கட்டடங்கள் முற்றாக இடிந்து வீழ்ந்திருக்கின்ற நிலையில் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகளில் மீட்பு குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இடிபாடுகளுக்குள் மேலும் பலர் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுவதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. ஹாங்காங்கில் நடைபெற்ற 14th ஆசிய நெட்பால் சாம்பியன்ஷிப் தொடரின் குழுநிலை போட்டியொன்றில் இந்திய அணியை 100-34 என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தி இலங்கை வலைப்பந்து அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. திஷாலா அல்கம தலைமையிலான இலங்கை அணி போட்டியின் ஆரம்பம் முதலே சிறப்பான ஆதிக்கத்தை செலுத்தி 4 சுற்றுக்களையும் எளிதாக கைப்பற்றியிருப்பதோடு 66 புள்ளிகள் வித்தியாசத்தில் இந்த வெற்றியை பதிவு செய்திருக்கின்றது. இந்த வெற்றியின் மூலம் மாலத்தீவு அணிக்கு எதிரான இறுதி குழுப்போட்டி மீதமுள்ள நிலையில் இலங்கை அணி அரையிறுதி சுற்றுக்கான வாய்ப்பை உறுதி செய்திருக்கின்றது. இந்நிலையில் தொடர்ச்சியாக 4 போட்டிகளில் தோல்வியடைந்த இந்திய அணி நாக் அவுட் சுற்றிலிருந்து வெளியேறியிருக்கின்றது. இலங்கை அணி தனது அடுத்த போட்டியில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்ளவுள்ளது. இதனிடையே நேற்று நடைபெற்ற மற்றொரு குழுநிலை போட்டியில் நடப்பு சாம்பியனான சிங்கப்பூரை 56-62 என்ற புள்ளி கணக்கில் மலேசிய அணி வீழ்த்தியிருக்கின்றது.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மனத்தியாள செய்திகளைத் தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 21 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 24 °C காணப்படுகின்றது. 7 மணிக்கு 80% மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. 4.1 mm மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 27 °C, நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26 °C, வரும் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 °C காணப்படுகின்றது. நாளை நாளை மறுதினம் மற்றும் சனிக்கிழமையில் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 41, கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சினிமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164644224.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு ஊரில் ஒரு குருவும் சீடனும் இருப்பார்களாம். அப்பொழுது இரண்டு பேரும் ஒரு மரத்தினுடைய நிழலில் உட்கார்ந்திருந்து கதைத்து கொண்டிருப்பார்களாம். அப்பொழுது அந்த சீடன் சொல்வாராம் குருவிடம், உங்களிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும் என்று. அதற்கு குருவும் சொல்வாராம், கேளு, நான் பதில் சொல்கின்றேன் என்று. அப்பொழுது இந்த சீடன் கேட்பாராம், லைஃப் என்றால் என்ன, டெத் என்றால் என்ன, நாம் பிறப்பதற்கு முன்னாடி எங்கே இருந்தோம், இறந்த பின்பு எங்கே போவோம் என்று கேட்டாராம். அப்பொழுது இந்த குருவால் உடனடியாக பதில் சொல்லவில்லையாம். குரு சொன்னாராம், நீ வீட்டின் உள்ளே சென்று ஒரு அறையில் ஒரு புத்தகத்தினுடைய பெயரை சொல்லி அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வா என்று சொன்னாராம். அப்போ இந்த சீடனும் அந்த அறைக்கு சென்றானாம். ஆனால் அந்த அறை வந்து சரியாக இருட்டாக இருந்ததாம். புத்தகத்தை அவனால் எடுக்க முடியவில்லையாம். அவன் திரும்பி வந்து சொன்னானாம், என்னால் புத்தகம் எடுக்க முடியவில்லை, அறை மிகவும் இருட்டாக இருக்கிறது என்று. அதற்கு அந்த குரு வந்து ஒரு மெழுகு வர்த்தியை கொடுத்து, இப்பொழுது நீ போய் அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வான்னு சொன்னாராம். அப்பொழுது அந்த சீடன் அறைக்கு சொல்கிறான், அந்த புத்தகத்தை, அந்த சொன்ன புத்தகத்தை எடுத்துட்டு வந்தானாம். நான் இந்த கதையை இத்துடன் நிறுத்துகின்றேன். இதிலிருந்து நீங்கள் தொடரலாம் இந்த கதையை. அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். அதாவது அந்த சீடன் வந்து சீடனுடைய கேள்விக்கு குரு என்ன பதில் கூறியிருப்பார், உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு இந்த கதையெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164642

0: எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் போறவன் சிவானந்தன்.
0: வணக்கம் சிவானந்தன், எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன
0: பாடல் தெரியுது?
1: அன்னக்கு படத்தை வந்து ராக்கம்மா அந்த பாட்டை
0: கேட்டுமாக்கள். நன்றி,
1: நன்றி,
0: நன்றி. ஒழிக்கும் இந்த பாடல் ஜானகியின் குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 7:15 நிமிடம்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ரஜி, செவந்தி கலைக்கிறேன், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் செவந்தி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கிறேன், நன்றி.
1: இன்றைய பொழுது எப்படி இருக்குது? மழையோட போகுதா?
2: பரவாயில்ல, போகுது. ஏன் மழையும் வலிக்கிறதுமா போகுது.
1: நல்லது, சொல்லுங்க, நீங்க என்ன பாடல் தெரியுது?
2: எங்க காட்டுல மழை திரைப்படத்துல இருந்து அடடா காதல் வந்ததே.
1: அடடா காதல் வந்ததே எப்போ?
2: எப்போ வந்துட்டு?
1: ஆமாம், கார்த்திக் பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி, வணக்கம்,
1: நன்றி.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: காசு வேணும் என்று சொல்லிட்டேன். கடைசியா காசு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்ன.
0: அம்மா நகை அடகு மாடம். நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
3: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
0: கெனடியன் எக்லிண்டன் சங்கரன் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861 அம்மா நகையடகு மாடம்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் வந்துச்சு. நாம்
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்தி கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
0: 24 மணி நேரமும்
4: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
5: என்ன
1: பாடல் தெரியும்?
5: எனக்கு படம் வந்து உன்னை தாண்டி வருவாய் படத்துல இருந்து அந்த பாட கேப்போம்.
1: கண்டிப்பாக கேட்டு மகிழுங்கள். நன்றி
5: நன்றி
1: நன்றி. இந்த பாடல் வந்து ரகுமானுடைய இசையமைப்பில் விஜய் பிரகாஷ் ஷேனி மற்றும் குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 7:33.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
1: நடக்க
2: போனீங்களா?
1: மழை
2: இல்லையா?
1: மழை இல்லம்மா, அங்க நல்லா கிளைமேட் நல்லா இருக்கு. மார்க்கெட்ல நல்லா இருக்கு.
2: நல்லது. சொல்லுங்கள், என்ன பாட தெரிவு?
1: இன்னைக்கு தளபதியில இருந்து நதிக்கரை ஓரம் அந்த பாட்டை கேட்போம்.
2: ஜமுனை ஆற்றில்.
1: ஜமுனை ஆறு
2: கேட்ட மகளுங்கள், நன்றி.
1: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
2: நன்றி.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில். குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் அதே சுகமாக இருக்கின்றேன்.
1: நடக்கலாம் போனீங்களா?
2: நடக்கிற இப்பதான் போன, மழை பெஞ்சு ஒழிஞ்சிருக்கு, இனிமேதான் போனோம்.
1: சொல்லுங்கள், எனக்கு என்ன பாடல் தெரியும்?
2: பாடல் வந்து நம்ம வீட்டு பிள்ளை படத்துல இருந்து காந்த கண்ணழிங்கிற பாடல்.
1: காந்த கண்ணழி, அது யார்?
2: அது கண்ணு இப்ப இருட்டுச்சு, தெரியல, நம்மளுடைய இப்ப நடப்போனா தெரியும்.
1: சொல்லுங்க, அந்த பாடலுடன் நாங்க ஒரு கதையும் சொன்னோம்.
2: அந்த கதை கேட்டேன், அதனால பல பதில் இருக்க. இருந்தாலும் அந்த குரு வந்து சொல்லிப்பா, சீடர் போய் அந்த ரூம்ல போய் புத்தகத்தை எடுத்துட்டு சொல்லுவார். அவர் வந்து இன்னும் புத்தகமே இல்லையே, ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்துருவார். திரும்பி ஒரு லைட்ட வெளிச்சம், அடுத்த நாள் வந்து வெளிச்சத்தை ஒரு விளக்க இது ஒண்ணு கொடுப்பார். திருப்பி வந்து புத்தகம் தெரியுது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வருவார். மறுபடியும் அந்த விளக்க வாங்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் போய் பார்க்க சொல்லுவார். ஒண்ணுமே தெரியலையே அப்படிம்பார். அதுதான், அதாவது பிறப்புக்கும் இறப்புக்கும் ஒன்னும் வெவ்வேறு இல்ல, எல்லாம் ஒன்றுதான். இதனுடைய மறு வடிவம் தான் இறப்பு, பிறப்பினுடைய மறு வடிவம் தான் இறப்பு. இப்ப எப்படி நீ புத்தகத்தை தேடி போய் பார்த்த தெரியல, ஆனா போய் வெளிச்சம் போனது தெரிஞ்சது, ஆனா எதுவுமே மாறல. நேத்திக்கும் புத்தகம் அப்படிதான், நேத்தி பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு, இன்னைக்கு பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு, எதுவுமே மாறல. என்ன மாறுச்சு? அந்த இருட்டுங்கிறது அதுக்கு ஒரு காலம், அதுக்குதான் காலம் உண்டு, ஆனா புத்தகத்துக்கு காலம் கிடையாது. அதே மாதிரிதான் உன் உடலுக்குத்தான் காலம் உண்டு, உன் உயிருக்கு காலம் கிடையாது. அந்த உடலு தான் பிறக்கும் போது பிறந்து இறக்கும் போது உடல் அழிந்து மற்றொரு உருவமாக மாறுகிறது. சோ அதனால வந்து இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதுதான், வித்தியாசம் கிடையாது. வாழ்க்கையினுடைய ஒரு சக்கரம் தான். அதனால நீ வந்து இன்னைக்கு என்ன பாக்குறியோ அதுதான் உண்மை, அதுபடி நினைச்சு வாழு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பார். அதுதான் அவர் சொல்லியிருப்பார் குரு வந்து. அதான் ஒருத்தவன் கேட்டான், மனைவி துணைவின்றாங்களே என்ன வித்தியாசம், ஒன்னும் புரியல அப்படின்னா. அத மனைவிங்கிறது மனமேடையில போய் ஏறி மனசு மேடையில ஏறினா மனைவி, அந்த மனதுடைய கட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கட்ல மனசு மேடையில துணைவி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா அது உண்மையான அர்த்தம் அது கிடையாது. இப்ப மனுஷன் வந்து மனைவியும் சரி துணைவியும் சரி ரெண்டுமே பெண் தான், ஒரு உருவம் தான், அவங்களுக்கு அழிவே கிடையாது. ஆனா மனைவிங்கிற கதாபாத்திரத்துக்கு மாறி துணைவிங்கிற கதாபாத்திரம் மாறும். எப்போ நீ எப்ப நீ அடி வாங்குற மனைவி ஒண்ணு அடிக்கிற வரைக்கும் அது மனைவி, அதுக்கு ஓஞ்சு போய் வயசாய் அடிக்க முடியுமோ கைய பிடிச்சிட்டு துணையா போறாங்களா அப்போ துணைவி. சோ அந்த இடைப்பட்ட காலம் தான் அழிவு உண்டு, ஆனா கடைசி வரைக்கும் மனைவி துணைவி ரெண்டு உருவம் தான், ரெண்டும் பெண் தான், அழிவுல அதே மாதிரிதான் சொல்லி
1: அனுப்பிட்டேன். என்ன மாதிரி ஒரு கதை சொல்லி முடித்தீர்கள், அழகான கதை, வாழ்த்துக்கள் உங்களுடைய கதைக்கு. அதை மனைவி துணைவி கூட கொண்டு வந்து முடித்து விட்டீர்கள்.
2: ஆமா, தப்பா அல்லது அர்த்தம் புரிஞ்சுக்கிறாங்க, ரெண்டும் ஒண்ணுதான். அடிப்பாங்கிற வரைக்கும் மனைவி, அடி வாங்க முடியாம போறது துணைவி, அவ்வளவுதான்.
1: ஆமா, நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
2: சந்திப்போம், நன்றி,
1: நன்றி. இந்த பாடடி இமானினுடைய இசையமைப்பில் நேத்தி மோகனுடைய குரலே.
3: காந்த கண்ணடகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
3: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்,
3: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
3: இட்டோபிகோ,
2: 416-746-2742.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
0: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
0: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
0: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் தவம், எப்படி இருக்கிறீங்கள்? நல்லது, சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு? நீங்கள் அப்படி போடு என்ற பாடல் கேட்டீர்கள். கில்லி திரைப்படத்திலிருந்து உங்களுடைய பாடல் வருகிறது, கேட்டு மாக்கிளுங்கள். நன்றி.
1: நன்றி.